இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது. இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு ஒரு புதிய பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றியுள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கோபா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே கான்கிரீட் குழியில் மண் சரிந்ததால் அதில் சிக்கி 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் புகழ்பெற்ற 2025 ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6:02:30. புலரும் இந்த இனிய காலை பொழுதில் நாம் துவங்கும் செயல்கள் யாவும்

0: இனிதே அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz.
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் வினைகள் எல்லாம் கலைந்து வெற்றிக்கு வித்திடும் விநாயக பெருமானை போற்றி வலம் வந்த பாடல் அது. பாடலை இசையமைத்து பாடியிருந்தார் டி எம் சவுந்தரராஜன். பாடல் தமிழ் நம்பி. நேரம் 6:35. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆயர்பாடியில் வீற்றிருந்த பக்தர்களுக்கு அருள் புரியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை போற்றி வரும் பாடல் இது. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:11:30. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அழகு முருகனைக்கான காவடி எடுத்தும் வேல் செலுத்தியும் இறைவன் அருள் கொண்டு வரும் பாடல் இது. பெரியதூரன் இயற்றி எஸ் சௌமியா பாடிய பாடல்.

0: பெரியசாமி தூரன் இயற்றிய பாடல் கேட்டும் ஒலித்த குரல் எஸ் சௌமியா. நிலையத்தின் நேரம் இப்பொழுது 6:15:35. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6:00 முதல் 6:45 வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: நித்தம் நித்தம் இறையொருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் விவத் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை கேட்ட மாத்திரத்தில் அள்ளி கொடுக்கும் அம்மனை போற்றி வரும் பாடல் இது. கே. வீரமணி இசையமைத்து பாடிய பாடல்.

நாம் கேட்ட அந்த பாடலை இசையமைத்து பாடியிருந்தார் கே. வீரமணி. நேரம் 6:21:40. நெஞ்சத்தை திற, வஞ்சத்தை மற, உள்ளத்தை திருத்து, உடலை வறுத்து, நெஞ்சத்தை உருக்கி, அன்பை பெருக்கி, ஆன்ம விழிக்கும், ஞானமும் பிறக்கும். செம்பொன்னார் கோவில் சண்முகம் இயற்றி தேவா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

மகேஸ்வரனை போற்றி வளம் வந்த பாடல் கேட்டும் ஒலித்த குரல் கே ஜே யேசுதாஸ். நேரம் இப்பொழுது 6:26:35. அருள்மணி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சரணம் என்றிட அனைத்து துன்பங்களையும் போக்கி மன அமைதியை தரும் பொன்னம்பல வாசனான வீரமணி கண்ணனை அருள் கொண்டு வரும் பாடல் இது. ஆலப்புழா ரங்கநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக, கர்த்தர் உமக்கு முன்பாக நடந்து போவார், உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பரசுராம் இயற்றி எம் லூயிஸ் கே எஸ் சேதுபதி இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்க கேட்டும். நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் அல்லாவின் துணை தேடி செய்கின்ற எந்த ஒரு காரியமும் ஒரு நாளும் தொய்வடையாது. அப்தின் இயற்றி நாகூர் ஈஎம் அனிஃபா பாடிய பாடல்.

0: நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் ஏ வி ரமணன், உமா ரமணன். பாடலுக்கு இசையமைத்திருந்தார் ராமானுஜம். எல்லையற்ற பொறுமையும் உறுதியான நம்பிக்கையும் கொண்டவர்களுக்கே இறைவன் மிக சிறந்த வழியை காட்டுகிறார் என்ற இறை சிந்தனையோடு இதுவரை நேயர்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12,00,000 பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசிஎம் வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவிக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார்.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3,00,000 டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருகோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டிருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
1: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
3: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 ஹவர் 2 ஹவர் ஆகும் ட்ரெயின் போறது வரதுக்கு, இப்போ 1.5 ஹவர் இல்ல 2 ஹவர் ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னுடைய ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம், அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வுத் துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கோபா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணய

0: இருபது ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு மணி 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் செந்தில் குமரன், சுண்ணாம்புக்குளம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வளம் வந்த அழகான பக்தி பாடல்களை கேட்டு ரசித்தோம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலையில் காவேரி ஓரம் கோவில் கொண்டிருக்கும் ஜம்புகேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அருள் பெற்ற ஆத்மார்த்தமான பாடல்களை கேட்டோம். ரங்கராஜன், திட்டிக்கும் இனிய காலை வணக்கம். இனிமையான பாடல்கள், தகவல்கள் அருமை, நன்றி. முகமது மியான், இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள். முனுசாமி நெடும்பரம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம். சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டை, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்புராணி, இனிய காலை வணக்கம். வலம்புரி நாயகன் பாடல், கண்ணன் பாடல்கள் இனிமை நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்தது. ரமா, இனிய சுவையான காலை வணக்கம். ஆனந்த் முருகன், காலை வணக்கம். புண்ணியம்மன் மேடு அன்னை கணேசன், காலை வணக்கம். சூளை மனோகரன், இனிய நற்காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜே அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கனகராஜ், கிருஷ்ணகிரி மாவட்டம், இனிய காலை வணக்கம். மயிலை பட்டாபி, ஆரம்ப விநாயக பாடல் அருமை, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள். சாந்தி ரமேஷ், பண்ணைபுரம் மணிகண்டன், எஸ் பழனி, சூளை மனோகரன், பிரபாகரன் மற்றும் நேயர்கள் வந்து இனிய காலை வணக்கம், அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 செய்தி அறிக்கை, 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 கதையும் கானமும் திரை இசை பாடல்கள் இடம்பெறும். 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை. நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 செய்தி அறிக்கை. பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு ஒளிச்சித்திரம் சவுண்ட் ட்ராக் நிகழ்ச்சியில் மூகாம்பிகை ஹாட்ஸ் கிரியேஷன்ஸ் வழங்கும் கடலோர கவிதைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் சத்யராஜ், ரேகா, ராஜா, ரஞ்சனி, ஜனகராஜ், கமலா காமேஷ் உள்ளிட்டோர்

0: திரைக்கதை வசனம் ஆர். செல்வராஜ், இசை இளையராஜா, இயக்கம் பாரதி ராஜா, வானொலி வடிவம் எஸ் ஆர். குபேந்திரன். மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 5:10 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி. சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 தேடலின் பகிர்வில் டெவிட்டா பதிவுகளோடு எனக்குள் நான் நிகழ்ச்சியில் ஒலி பொறியியல் பயிற்சி ஆசிரியர் பிரவீன் லூயிஸ் அவர்களின் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் மகேஸ்வரி விஜயகுமார், தொகுப்பு ஜெயலக்ஷ்மி. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன் சந்திரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம். நேரம் 7:00, நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விடு, இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே நமது வாழ்க்கையை உயர்த்தும் என்ற சிந்தனை துளிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் விடாமுயற்சி என்ற திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:02 நிகழ்ச்சியில் அடுத்து

0: கபிலன் இயற்றிய பாடல் கேட்டும் விஜய் ஆண்டனி இசையில். வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக ராஜேஸ்வரன் சுஜித் குழுவினர் பாடிய பாடல் அது. நிலையத்தின் நேரம் இப்பொழுது 7:07:25.
1: 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
2: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்போ நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது. தீக்குள்

இன்று காலை 8:02 நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் விருப்பம் கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நேயர்களின் இனிய பெயருடன் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்டு ரசிக்கலாம்.

0: கேட்க மறக்காதீங்க.
1: நினைப்படுத்துகிறோம் நேயர்களே, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்பலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸில். வணக்கம்.

0: நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: People want to scream, all the people want to shout, all the

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணா

விவேகா இயற்றிய பாடல் கேட்டோம். தேவி ஸ்ரீபிரசாத் இசையமைத்து குழுவினருடன் பாடிய பாடல் அது. வீரம் திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார் கூட்டாண்மை என்ற அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும் இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது.

0: அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின் போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்த உள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிட உள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க்கோ ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன் கம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி கண்டுபிடிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதே வேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி போன்ற மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் காட்டேரி பூங்காவில் 2வது ஆண்டு மலைப்பெயர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பெயர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பெயர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள் முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது.
0: லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025ஆம் ஆண்டிற்கான புகழ்பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபாட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் 30ஆம் தேதி முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்குவங்கத்தின் இமயமலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம்

தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இரவு மணி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:25:35 இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வணக்கம் தமிழ்நாடு, கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். நம்மளுடைய நேயர்கள்லாம் வழக்கமாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு கேள்வி ஒன்று வந்து இன்னும் போஸ்ட் பண்ணலன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து தான் இன்னும் சில நிமிடங்களில் அந்த கேள்வி வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். வாங்க ஒரு பாடலோடு தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: ரெட்ரோ திரைப்படத்திற்காக விவேக் இயற்றிய பாடல் கேட்டோம். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து குழுவினருடன் பாடிய பாடல். நேரம் இப்பொழுது 7:30
1: பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
3: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது. தீக்குள்

0: தேங்க்ஸ்ப்பா.
1: பேரரசு இயற்றிய பாடல் அது. யுவன் சங்கர் ராஜா இசையில் டி ராஜேந்தர், சிலம்பரசன், சுசித்ரா, மகத்தி குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் வள்ளவன் திரைப்படத்திற்காக. நேரம் இப்பொழுது 7:37:15. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz. முன்னதாக வந்து ஒரு கேள்வி முகநூலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்களுடைய பதிவில் தொடர்ந்து விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலே தொடர்ந்து அனுப்புங்களேன். நிகழ்ச்சியில் அடுத்து

0: சிவகார்த்திகேயன் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். டாக்டர் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து ஜுனிதா காந்தி குழுவினருடன் பாடிய பாடல். நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேரம் 7:41. இது உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் தமிழ்நாடு.

0: யாரு?
1: தாய் கிழவி.
0: ஏன் கோவிச்சிட்டு போதியா?

தனுஷ் இயற்றி ஆண்டனி தாசன் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் அனிருத் ரவிச்சந்தர். நேரம் இப்பொழுது 7:45.

இன்று காலை 10:02 கதையும் கானமும் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். விவித் பாரதி தமிழகம் 102.3. நேரம் இப்பொழுது 7:46. 5:02 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. முன்னதாக ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலேயே தொடர்ந்து அனுப்புங்க. முகநூல் பதிவுகளில் அடுத்து நம்மளுடைய நேயர்கள் வந்து நிறைய பதிவுகளை கொடுத்துட்ருக்காங்க. எஸ் மணிகண்டன் இனிய காலை வணக்கம் கொடுத்துருக்காங்க. மேல் ஆவதம் நட்சத்திரா தருண் இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கண்ணன் மேட்டுப்பட்டி இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாகவும் உற்சாகமாகவும் தொடர வாழ்த்துக்கள். ஹரிஹரன் ஆப்பிளை விட 1000 மடங்கு வேகமாக புதிய விண்வெளி தொலைநோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பதிவு ஒன்று இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இடம்பெறும் அத்தனை தலைப்புகளும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள்லாம் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் 7:47, 25:00 நிகழ்ச்சியில் அடுத்து

0: யுகபாரதி இயற்றிய பாடல் கேட்டோம். டி இமான் இசையில் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பிரதீப் குமார் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேயர்களோட முகநூல் பதிவுகள் அடுத்தது. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம் இனிய காலை வணக்கம். ரஹானா கான் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இனிய காலை வணக்கம். ஏழுக்கிணறு அபுதாஹிர் இனிய காலை வணக்கம். சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிய உற்சாகமான காலை வணக்கம் சொல்லிட்டு ஆசிரியர் நகர்லேருந்து ஸ்ரீ புகழினி, சோமங்கலம்லேருந்து மூர்த்தி ஆனந்த், நான் முத்துக்குமார் புரசையிலிருந்து, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, கொர்காத்தூர் ஞானமுருகன், ராதாகிருஷ்ணன், மேலப்பேடு தயாளன், அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி, சோமங்கலம் சடகோபன், பழனி கவிதா, செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, ஆனந்த் முருகன், இன்னும் நிறைய நேயர்கள்லாம் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்து முன்னதாக ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்த முகநூலில், அதனுடைய பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேயர்கள் நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. வாங்க ஒரு பாடலை தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: அருண்ராஜ் காமராஜ் இயற்றிய பாடல் அது. கனா திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசை தாமஸ் இசையில் அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்கள் வந்து முகநூலில் நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. இந்திய கடற்படையின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் யாருன்ற ஒரு கேள்வி ஒன்று வந்து முகநூலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம் மகாதேவன் அவர்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புண்ணியக்கோட்டி. தமிழ்நாட்டின் அரக்கோணத்தில் உள்ள ஐஎன்எஸ் ராஜாலி கடற்படை விமான தளத்தில் நடைபெற்ற பாசிங் அவுட் அணிவகுப்பில் மதிப்பு மிக்க கோல்டன் விங்ஸ் விருதை பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. வஜ்ரவேலு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் நகர் ஸ்ரீ புகழினி ராமகிருஷ்ணன் நட்சத்திரா அருண் பூந்தண்டலம் ஹரிபாலன் சோமங்கலம் மூர்த்தி ஆனந்த் வீரதுரை செம்பரம்பாக்கம் ரெஜினா ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா சிவன் அருண் செம்பரம்பாக்கம் ஏழுமலை பத்மா சவுந்தரராஜன் அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி மாலினி தேவி அருணாச்சலம் ராதாகிருஷ்ணன் அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி சோமங்கலம் சடகோபன் பிரமீளா தமிழ்ச்செல்வன் மேலப்பேடு தயாளன் சூளை மனோகரன் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் மயிலை பட்டாபி பட்டாளம் அப்துல் ஜலீல் பாபு முல்லக்காடு உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து அனாமிகா பி ராஜீவ் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இந்திய கடற்படையின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் யாருன்னு கேட்டிங்கன்னா அனாமிகா பி ராஜீவ் அவர்கள் தான். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து நேயர்கள் விரும்பி கேட்ட உங்கள் விருப்பம் இடம்பெற கேட்கலாம்.
1: 102.3 விவத் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்

0: பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்றும் போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்போ நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது. தி

0: கேட்க மறக்காதீங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ஐசிஎஃப்இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுக மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டியானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம். அழகான காலை பொழுது. இந்த காலை பொழுதுல சென்னையை பொறுத்தவரையும் இந்த சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க, பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி தான் வானிலை சிறிது மாற்றத்தோடு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மேகங்கள் சூழ்ந்த ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை, அதாவது நீங்கள் கடிதங்கள் வாயிலாக விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டு ரசிப்பது அப்படின்றது சந்தோஷம்தானே. நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்க இருப்பது
4: உங்கள் விருப்பம்.
5: உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
2: உங்கள் விருப்பத்தில் முதலாவதாக யாருடைய விருப்பத்தில் பாடல்கள் இடம்பெறுகிறது, பாடல் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்துடலாமா? ஆவடி, திருவிழிஞ்சியம் பாக்கம், சுப்புலக்ஷ்மி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன். ஆவடி, காமராஜர் நகர், இசை இன்பன், இசை அரசி, லட்சுமி.

மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்தி, நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லட்சுமி, மயிலாப்பூர் காமாட்சி, அஸ்வதி, அசோக், வேலூர் ராமநாயக்கன் பாளையம், பஷீர் அகமது, தமன்னா, நிலு ஃபாத்திமா, நிஹாதா பேசும், வேலூர் கே கே நகர் தங்கமணி, தனவேல், வடபழனி செல்வம், செண்பகம், காசிக்கோட்டை ஆதியப்பன், ஜானி பூந்தோட்டம், நூருல்லா ரசியாபி இவர்களுக்காக சித்தா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெறுகிறது. சந்தோஷ் நாராயண் இசையமைத்து பாடியிருக்கும் இந்த பாடலை இயற்றியிருப்பவர் விவேக்.

0: பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, உங்கள் விருப்பமாக பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர் ராயனர் கரூர் உழவர் சந்தை, முகமது இப்ராஹிம்பாய், மணலி சாகுல் ஹமீது, கதீஜா பேகம், காஜா முகமது, நஜீமா நஸ்ரீன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு திரு பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணுபிரியா, சாதனா, ஸ்ரீ ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், வேட்டவலம், குமார், விஜயா, செங்கம், சுகுணா, புனிதன், மானாம்பதி, காஞ்சனா, அகிலன், மனோகரன், வானகரம், சாந்தி விஜயகுமார், முகப்பேர் கிழக்கு, பிரேமா, கஜேந்திரன், போளூர், தருண்குமார், ஜெகதீஷ்குமார், இவர்களுடைய விருப்பத்தில் பகவந்த் கேசரி இந்த திரைப்பட பாடல் இடம்பெறுகிறது. தமன் எஸ் இசையில் ஏஆர் ரமேஷ் பாடியிருக்கிறார் அந்த பாடலை. பாடலை இயற்றியிருப்பவர் வே மதன்குமார்.
1: பாரு

0: உங்க பேர் என்ன?
1: விஜி.
0: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 5th.
0: எந்த ஸ்கூல்?
1: ராஜ் இன்டர்நேஷனல்.
0: அவ அப்பாவோட சடன் டெத் நியூஸ கேட்டு ஷாக்ல அட்டாக் ஆயிருக்கா. This is a kind of psychological problem. அன்எக்ஸ்பெக்டடா என்ன நடந்தாலும் பானிக் ஆவாங்க. பட் 100% பாப்பாவை நீங்க ஸ்ட்ராங்கா வளர்க்கணும். இல்லைன்னா ஒரு பொம்பளை பிள்ளையா இந்த ஃபோபியாவோட நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்.

0: சூப்பர்மேன், உங்களை நான் எப்படி கூப்பிடணும்?
1: எப்படி வேணாலும் கூப்பிடு பாப்பா. நண்பன்னு கூப்பிடு, இல்ல சித்தப்பான்னு கூப்பிடு. உனக்கு பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அப்பான்னு நினைச்சுக்கோ. எங்க இருந்தாலும் முன்னாடி வந்திருப்பேன். அதோ அங்க பாத்தியா, ரெயின்போ, எல்லோ கலர் அம்மா,
0: அம்மா,
1: கிரீன் கலர் அப்பா.

0: ஒரு வித்தியாசமான பாடல், அதுவும் குழந்தைக்காக ஒரு பாடல். இவ்வளவு உறவுகளும் ஒரு குழந்தைக்கு இருந்தால் அந்த குழந்தை வளர்ப்பு நல்லாகத்தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த இத்தனை உறவுகளும் இப்பொழுது இருக்கிறதா, அதுதான் கேள்வி. நிலையத்தில் நேரம் 8:12.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcad.edcil.co.in and take the first step toward the blue.
3: எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
4: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது. தீக்குள்

நம்முடைய நேயர்கள்லாம் கூட தங்களுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக்கில் இந்த பகுதியில் பதிவு செய்துட்ருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டை, NMP நச்சுப்பிள்ளை, காரைக்கால் நிரவியிலிருந்து, சாந்தி ரமேஷ், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், சூளை ரீஜா மனோகரன், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், மதுரை சோ சண்முகசுந்தரம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், இவங்க எல்லாருமே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 8:15 நொடி. இந்த நேரத்தில் உங்கள் விருப்பம் யாருடைய விருப்பமாக இடம்பெறுகிறது? அயத்தூர் டி லோகேஸ்வரி, தினேஷ், வேட்டவலம் மல்லிகா ரங்கநாதன், திருமவரம் கஸ்முனா ராஜ்காந்த், சங்கராபுரம் மேட்டு திரு செந்தில்குமார், மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு சீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசீலா, கொட்டிவாக்கம் நம்பிராஜன், புழல் ஓம் பிரகாஷ், இவர்களுடைய விருப்பத்தில் அவங்க மட்டும் கிடையாதுங்க, நாமளும் அவங்க கூட சேர்ந்து எந்த பாட்டை கேட்டு ரசிக்கப் போகிறோம் அப்படின்னா, தசரா திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் தி இணைந்து பாடியிருக்க, முத்தமிழ் இயற்றியிருக்க, சந்தோஷ் நாராயண் இசையமைப்பில்.

0: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே லே ராமலட்சுமி.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோட அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாடல்கள் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரசைவாக்கம் சௌந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி, கஜேந்திரன், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம், பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், திருமழிசை குண்டுமேடு சுசீலா, நடராஜன், திருமழிசை ஜெகந்நாதபுரம் அமுதா, செல்வம், மாதவரம் வாவூசி நகர் பத்மாசினி ஜெயபால். இவர்களது விருப்பத்தில் நாம் அடுத்து கேட்டு ரசிக்க இருக்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிற திரைப்படம் கட்டா குஸ்தி. இந்த திரைப்படத்திலிருந்து கிடக்குழி மாரியம்மாள் பாடியிருக்கிற பாடல் இடம்பெறுகிறது. விவேக் இயற்றி, ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கும் பாடல் இதோ உங்களுக்காக.

உங்கள் விருப்பமாக பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. இப்படி கேட்டுட்ருக்கும்போது நீங்கள் ஒருவேளை டூ வீலரில் போயிட்டுருக்கலாம், டூ வீலரில் பாட்டு கேட்டு போகக்கூடாது சரியாங்க, ஃபோர் வீலரில் காரில் போயிட்டுருக்கலாம், வண்டியில் போயிட்டுருக்கலாம், பெரிய வண்டிகளில் வாகனங்களில் போயிட்டுருக்கலாம், அப்படி

போயிட்டுருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், இந்த இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, சிக்னல் வரும் பார்த்தீங்களா, பல சிக்னல்களில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு மேலே கூட நாம் நிற்க வேண்டியிருக்கோம். அந்த நேரத்தில் நிச்சயமாக நம்ம இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு, வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு நின்றுட்டு பாட்டையும் ரசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் இல்லையா? ஆகையினால சிக்னல்லலாம் வெயிட் பண்ணும்போது நம்ம வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம், சரிதானா? சரி, இப்போ நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கிற உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் மட்டும் இல்லைங்க, விரும்பி கேட்ட நேயர்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இளையான்குடி, இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயாள், மேல்பட்டடை, ரஜினி, சுகுமார், நளினி, ஆலந்தூர், மாரிசன் தெரு, பாலகணேஷ், யுவஸ்ரீ, கல்பனா, திருச்சி, முத்தரசு நல்லூர், எஸ் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, ஈக்காட்டு தாங்கள், ஷாமினி திவாகர், எஸ் எஸ் வி கோயில், வேணுகோபால், சுகுமார், இவர்கள் என்ன விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே. எந்த விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க? லெப்பர் பந்து இந்த திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் பாடியிருக்க, கே சிவாங்கி இணைந்து பாடியிருக்க, மோகன்ராஜன் இயற்றியிருக்க, சியான் ரோல்டான் இசையமைப்பில்

0: நேரம் 8:30 30 நொடி.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: உங்கள் விருப்பம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பத்தில் விரும்பி கேட்ட நேயர்கள் மட்டும் கிடையாதுங்க, ரசிச்சுட்டு இருக்கிற நாம கூட இந்த பாட்டெல்லாம் வந்து சரி விரும்பி கேட்ட நேயர்கள் கேட்டிருக்காங்களே நாமளும் ரசிப்போமே அப்படின்னு ரசிச்சிட்ருக்கோம்ல. சரி, அவங்க விரும்பி கேட்டால் அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்துருவோமா? அடுத்த பாடல் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து விஷால் மிஸ்ரா பாடியிருக்க, விக்னேஷ் சிவன் இயற்றியிருக்க, அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் ஒலிக்கிறது. இந்த பாடலை எங்களது விருப்பமாக தாருங்களேன் அப்படின்னு யார் யார் சொல்லியிருக்காங்க? கொருக்காத்தூர், ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு, அண்ணாமலை, வாசுகி, தணிகைபேல், காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், ஆரணி, மாமண்டூர், திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன், வடமணப்பாக்கம், புவனேஷ், பாவனா, லட்சுன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா, மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ், முருகன், திசையன், கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம், மீனா, மன்னிவாக்கம், ராமஜெயம், இவர்களது விருப்பத்தில் இந்த பாட்டை நாமளும் அவங்களோட கேட்டுருவோமா?

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: நேரம் 8:36. இந்த நேரத்தில் அடுத்த பாடல் உங்கள் விருப்பத்தில். தீநகர், விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம், அசோக் கார்த்தி, ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, பூலாம்பட்டி, ராதா, கோமதி, எடப்பாடி, ஃபாத்திமா, ஜர்ஷா, சாத்தூர், பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோவில், தாமரை செல்வி, அதிராமப்பட்டினம், ரம்ஜான் பிவி, தங்கச்சி மடம், பியூலா, செட்டிப்புலம், தனுஷா, படியூர் உஷா, சென்னை புஷ்பா, இவர்களுக்காக ஜிகர்தண்டா XX இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெறுகிறது. பாடலை பாடியிருக்கிறவர்கள் மீனாட்சி இளையராஜா, மீனாட்சி சந்தோஷ், சந்தோஷ் நாராயண் இசையமைத்திருக்கிறார், ஆதித்ய ரவீந்திரன், சந்தோஷ் நாராயணன் இவங்களும் பாடியிருக்காங்க, விவேக் இயற்றியிருக்கிறார் இந்த பாடலை.
5: ஒய்யாரோ ஒய்யாரோ.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம், அதாவது நீங்கள் நேயர்கள் கடிதங்கள் வாயிலாக விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்டுட்ருக்கும்போது நம்முடைய விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் நம்முடைய நேயர்கள் பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. அதையும் அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? மேலப்பேடு தயாளன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், ராதாகிருஷ்ணன் எங்கேருந்துன்னா தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் அங்கேருந்து. அதுக்கடுத்தது சங்கர், சேந்தமங்கலம், பட்டாளம், அப்துல் ஜலீல், திருமழிசை, அஸ்வினி நாகராஜ் இவங்க எல்லாருமே வந்து நமக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, முனிராஜ், அல்லிநகரம் எஸ் மகாதேவன், குறிஞ்சாக்கோணி அசூர்தீன், அடையாளம்பட்டு ஆசீர்வதம் ராஜேஸ்வரி, ஊரப்பாக்கம் பார்த்திபன் இவங்க எல்லாரும் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், புதிய பாடல்கள் கடித வழி பாடல்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, பழைய பாடல்கள் கடித வழி பாடல்கள் ஏன் வரவில்லை? பல முறை பதிவு போட்டு இருக்கிறேன், அதை மட்டும் ஆவண செய்வது இல்லை. பழைய பாடல்கள் மட்டும்தான் நெஞ்சில் நிலைக்கும், என்றும் இனிக்கும். இதையே நிலைய இயக்குநரிடம் சொல்லவும், அனைத்து நேயர்கள் சார்பாக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது தெரிவிக்கப்படும் மேலிடத்திற்கு. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தீட்டளம் டிசி ராஜேஷ், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் இவங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லைங்க, நம்முடைய நேயர்கள் சிலர் வந்து ஒரு சின்ன சின்ன போஸ்டர்ஸும் போட்டு அவங்களுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 8:43. விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே லே ராமலக்ஷ்மி. உங்கள் விருப்பம் தருகிற அடுத்த பாடல் குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண். திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், கூடுவான் பூண்டி, மதன், மாலினி, கூடுவாஞ்சேரி, ஏகாம்பரம், மின்னலா, கூத்திரம்பாக்கம் சகில சுந்தரன், சங்கன், கூவத்தூர் கனகசுந்தரன், மண்டோதரி, கூவம் வீரராகவன், குருமூர்த்தி இவங்க விருப்பத்தில் அடுத்து இடம்பெறுகிற பாடல் தீரா காதல் திரைப்படம்.

ஒரு நல்ல பாட்டாக இருந்ததில்ல கேட்டது. அடுத்த பாடல் வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி, மயிலாப்பூர் வெற்றி செல்வி சத்யநாராயணன், அயப்பாக்கம் கோட்டீஸ்வரன் இந்துமதி, திருநின்றவூர் தீனதயாளன் கலையரசி, திருவல்லிக்கேணி நாராயணன் தமிழரசி, அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு நதியா கவியரசி ஜான்சி, காசிக்குட்டை தென்றல் பெருமாள், ஆவடி பிரேமா ஸ்வேதா மானஸ்வி தீபக் ஆதித்யா, மந்தவெளி புவனா தேவி சாருமதி மீனா, இவர்களுக்காக வீரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெறுகிறது. இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முத்து சிற்பி சின்ன பொண்ணு, பிரணவம் சசி ஹிப்ஹாப் தமிழா பாடியிருக்காங்க. இசையமைத்திருப்பவரும் ஹிப்ஹாப் தமிழா தான். முத்தமிழ் இயற்றியிருக்கிறார் இந்த பாடலை.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நம்முடைய நேயர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது இப்போது நேரம் 8:52:35 9:02 நம்முடைய நிகழ்ச்சி என்ன அப்படின்னு தெரியும். கலக்கல் அரங்கம், இது ஒரு விளையாட்டு நேரம் இல்லையா, ஆகையினால எல்லாருமே தயாராகிருங்க. 9:02 நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். 2952 0853 அல்லது 2838 9871 2952 0853 இல்லைன்னா 2838 9871 இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 0444 இந்த எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். 044 இந்த இணைப்பை, இந்த எண்ணை, முன் இணைப்பு எண்ணை நீங்கள் இணைத்து தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொண்டால் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்களும் விளையாடலாம். அதாவது இது வந்து ரொம்ப அறிவு சார்ந்த விஷயம்லாம் கிடையாது, அதுக்காக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி மட்டுமே கிடையாது, ஒரு காலையில் நம்மளை ஒரு பிரிஸ்காக வச்சுருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இந்த விளையாட்டு நிகழ்ச்சி இருக்கும். ஆகையினால எல்லாருமே ரெடியாக இருங்க, தயாராக இருங்க. இன்று காலை 9:02 அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் தான் இன்றைய உங்கள் விருப்பத்தை நிறைவு செய்ய வருகிற பாடலாக இருக்கும். கரூர் தான்றோண்டிமலை ஜீவாநகர் செல்வராஜ் பெரியநாயகி ஜோஷிகாஸ்ரி கிருஷ் ஜெயதேவ் ரமேஷ் ஜிகாயத்ரி. சென்னை திருவொட்டியூர் காமதேவன் நகர் செல்வி சுப்பிரமணி சூர்யா. சென்னை சூளைமேடு பழனிவேல் தலை ஞாயிறு ராஜா முகமது. அரகண்டநல்லூர் நாராயணன் நாமக்கல் மணி. வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன் குமாரி சரவணன் சுரேஷ் மீனா நிர்மலா காவேரி அறிவழகன் விஸ்வா மகிழன் இவர்களுக்காக மாமன்னன் திரைப்பட பாடல் இடம்பெறுகிறது. பாடலை பாடியிருப்பது விஜய் யேசுதாஸ், சக்தி ஸ்ரீ கோபாலன். யுகபாரதி இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது.

0: changes everything.
1: இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான தமிழில் செய்தி சுருக்கம் இடம்பெறும்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICF-இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதிரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 9:02. 20 நொடி.

0: ஜி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 2952 0853 அல்லது 2838 3871 இந்த எண்களில் ஒரு எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முன்னாடி 044 இந்த எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்முடைய கலக்கலரங்கம், கடந்த வாரம் நாம் ஒரு விளையாட்டு விளையாடியிருந்தோம் இல்லையா, அதாவது பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டு ஒரு சின்ன ஒரு கேம் ஷோ மாதிரி நடத்தியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய நேயர்கள் யாருன்னு பார்த்துருவோமா பங்கேற்கிறதுக்கு? வணக்கம், விவித் பாரதி தமிழ். ஹலோ, யார் பேசுகிறீங்க?
3: மாரி செல்வம், கடையநல்லூர்.
1: கடையநல்லூர் எங்கே, எந்த கடையநல்லூர், எங்கேருந்து?
3: தென்காசி.
1: தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற கடையநல்லூரில் இருந்து மாரி செல்வம் பேசுகிறீங்க. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமாங்க? அதாவது நாங்கள் வந்து 4 வார்த்தைகள் இல்லைன்னா 4 விஷயங்கள் ஏதாவது சொல்லுவோம், அதில் பொருந்தாதது எது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரியா?
3: சரி.
1: ஆனால் எப்போவுமே ஆரம்பத்தில் வந்து நம்ம ரொம்ப எளிமையாக தான் கேள்வியை கேட்போம், எல்லாருக்கும் புரியணும்ல, ஆகையினால உங்களுக்கும் எளிமையாக தான் இருக்க போகுது, ஆகையினால நீங்கள் உடனே பதில் சொல்லிடலாம். கேள்வியை சொல்லலாமா? கிட்டார், பியானோ, ட்ரம்ஸ், ஹெட்ஃபோன், இதில் பொருந்தாதது எது?
3: ஹெட்ஃபோன்.
1: ஏன் அப்படி?
3: மற்றதெல்லாம் இசை அமைக்கக்கூடிய கருவிகள், இது கே

0: கூடிய கருவி.
1: காலை கிட்டேங்க, இன்னைக்கு தான் நீங்க முதன்முறையா பங்கேற்கிறீங்களா?
0: ஆமாங்க,
1: ரொம்ப சந்தோஷங்க. அதாவது தென்காசியிலலாம் கூட நம்முடைய எதில் கேட்குறீங்க, ஆப்பில் கேட்குறீங்களா?
0: ஆமாங்க,
1: ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நீங்கள் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கணும். முதன்முறையாக பங்கேற்றாலும் ஒரு சின்ன ரொம்ப எளிமையான கேள்வியாக இருந்தாலும் பதிலை சொன்னதுக்காக வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி.
1: நம்முடைய அடுத்த கேள்வி, இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம்

0: இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு இதாக இருக்கணும்ல, இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாதுல்ல. அதுவும் சுலபம் தாங்க, சொல்லிடுவீங்க நீங்கள். இருந்தாலும் அடுத்த கேள்வி என்ன கேட்டுருவோமா? வணக்கம் வித் பாரதி தமிழ். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க.
1: ஹலோ,
0: யாருமா பேசுறேன்?
1: நான் விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம்.
0: வணக்கம்மா. வித்யாமா இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா? கவிதாஞ்சலி, தமிழ்தேன், பாஞ்சாலி சபதம், இதில் பொருந்தாதது எது? இன்னொரு வாட்டி சொல்லணுமா?
1: மேம் செகண்ட் ஒன் சொன்னீங்களா மேடம்?
0: அதாவது நான் திருப்பி எல்லாத்தையுமே சொல்றேம்மா, சரியா? சங்கொலி, கவிதாஞ்சலி, தமிழ்தேன், பாஞ்சாலி சபதம், இதில் பொருந்தாதது எது?
1: இது நாலுமே நாவலா மேடம்?
0: அது நீங்க தான் எனக்கு சொல்லணும். இது உங்களுக்கு தெரியும். இன்னொரு வாட்டி சொல்றேம்மா, சங்கொலி, கவிதாஞ்சலி, தமிழ்தேன், பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் படைப்புகள்னு
1: வச்சுக்கோங்களேன்,
0: சரியா? அதுதான் அதுக்கு ஒரு எது
1: சங்கொலி மேடம்.
0: ஏம்மா நாவலான்னு கேட்டீங்க முதல்ல, இல்லையா? அப்ப நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் படைப்புகள் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அது என்னது? நான் ரொம்ப எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா ரொம்ப சுலபமாயிரும்.
1: நூல்கள் தானே மேடம்.
0: இப்ப சொல்லுங்க, சங்கொலி, கவிதாஞ்சலி, தமிழ்தேன், பாஞ்சாலி சபதம், இதில் பொருந்தாதது எது?
1: கவிதாஞ்சலி மேடம்.
0: அப்படியா? இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா? நன்றி அம்மா பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
0: உங்கள் வானொலி, இதை பாருங்க, நீங்க வரும்போது உங்க வானொலியை முழுமையா குறைச்சிட்டு பேசணும், சரியா? வணக்கம், அதாவது ஒலிய குறைத்து விட்டு. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வாங்க, யாரு பேசுறீங்க? வாங்க சொல்லுங்க, கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேம். பாஞ்சாலி சபதம் மாதிரி இருக்கு, அது பாரதியார் எழுதுனது.
0: சரி, சங்கொலி, கவிதாஞ்சலி, தமிழ்தேன், பாஞ்சாலி சபதம், இப்ப இந்த நாள்ல நீங்க வந்து இப்ப நினைக்கிறீங்க பாஞ்சாலி சபதம்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதை அடிப்படையா
3: சொல்லுங்களேன்.
0: அது எனக்கு வேணும், கேட்டலாமா? இருந்தாலும் நன்றி பங்கேற்றதற்கு. நம்முடைய நேயர்கள் எப்படி தெரியுமா பாருங்க, அவங்களுக்கு முழுமையாக தெரியாவிட்டால் கூட வந்து அந்த ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருமா பேசுறீங்க?
2: முகப்பேர்ல இருந்து பிரமீளா.
0: பிரமீளாம்மா சொல்லுங்க, கேட்டீங்களா?
2: நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள் மத்த நூல்லாம் எழுதுனது, தமிழ்தேன், கவிதாஞ்சலி, சங்கொலி.
0: கலக்கிட்டீங்க. ஆமாங்க. அப்ப இதுல இதுல பொருந்தாதது எது?
2: பொருந்தாதது பாஞ்சாலி சபதம்.
0: யாரு இயற்றியது?
2: பாரதியார்.
0: ஆமாங்க. அதாவது சங்கொலி, கவிதாஞ்சலி, தமிழ்தேன், இந்த மூன்றுமே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய நூல் தொகுப்புகள். பாஞ்சாலி சபதம் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடையது, ஆகையினால அதுதான் பொருந்தாதது, சரியா? நன்றி பங்கேற்றதற்கு.
2: நன்றிங்க மேடம்.

0: நிலையத்தில் நேரம் 9:13 நொடி நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சரி, உங்களுக்கான கேள்வியை கேட்டுடலாமா?
1: கேளுங்க மேம், கேளுங்க.
0: கட்டை, மெத்தை, முட்டை, சண்டை, சட்டை.
1: ஆஹா, எல்லா.
0: சரி, நீங்க சட்டைய கூட விட்டுருங்களேன். கட்டை, மெத்தை, முட்டை, சண்டை.
1: மேம், நான் நினைக்கிறேன் சண்டை அப்படிங்கிறது.
0: ஏன் அப்படி? ஏன் அப்படி?
1: மற்ற மூணும் ஏதோ ஒரு விஷயத்தோட தொடர்புடையது.
0: சண்டை எந்த விஷயத்தோடையும் தொடர்பு கூடையது இல்லையா? முதன் முறையாக கேள்விப்படுகிறேன், எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட இருந்து.
1: இல்ல மேம், எனக்கு உண்மையாலே சண்டை தான்.

0: சண்டை தான் தோணுது, காரணம் தெரியல. சரிங்க, அடுத்த நேரத்தை கேட்டுருவோமா?
1: கண்டிப்பா.
0: நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி அம்மா, உங்களுக்கு கேள்வி கேட்டீங்களா?
1: சொல்லுங்க. கட்டை சொன்னீங்க,
0: கட்டை, மெத்தை, முட்டை, சண்டை.
1: சண்டை,
0: கட்டை, மெத்தை, முட்டை, சண்டை, இதில் பொருந்தாதது எது?
1: கட்டை வந்து அடிக்கலாம்,
0: சரி
1: வந்து உடைக்கலாம்,
0: சரி
1: சண்டை வந்து சண்டை போடுவாங்க,
0: சரி
1: வந்து படுத்துறது,
0: படுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல எல்லாத்துக்கும் இது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்றீங்க. இத வச்சு நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன?
1: மெத்தை.
0: ஏன் மெத்தை? என்ன மாதிரி விளையாடிட்டு இருக்கோம், பொருந்தாதது எதுன்னு சொல்றோம். கரெக்ட்ங்க. அப்போ மத்த மூணு ஏதோ ஒரு விதத்துல பொருந்தணும்ல, எப்படி பொருத்துறீங்க?
1: பொருட்கள் தானே.
0: என்னங்க இத பாருங்க, மெத்தையும் ஒரு பொருள் தானேங்க. ஏங்க,
1: மெத்தை கட்டை எல்லாம் பொருள், சண்டை போடுறது நம்மளுக்குள்ள சண்டை போடுறது.
0: எங்க போனாலும் எங்கேயோ உதைக்கிறீங்களே. சரிங்க போங்க. ஆனா இத வந்து நீங்க என்னதுங்க, இப்ப பாருங்க, நீங்க மெத்தை, நீங்க இப்ப சண்டைங்கறீங்க,
1: சண்டைதான் சொல்லுவேன். மெத்தை, முட்டை, கட்டை எல்லாம் பொருட்கள் சம்பந்தப்பட்டது.
0: சரி, நீங்க தான் எங்களை ரொம்ப குழப்பி விட்டுட்டீங்க. நான் யோசிக்க வைக்கிறேனோ இல்லையோ, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன குழப்புறீங்க. சரி, அடுத்த நேரத்தை கேட்டுருவோமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: பழைய
0: வண்ணாரப்பேட்டையில இருந்து
2: ஹரி.
0: ஹரி ஐயா சொல்லுங்க.
2: மெத்தை
0: ஏன் அப்படி
2: தையின்னு முடியுது?
0: தையின்னு முடியுதா? முட்டை, கட்டை, ஓ அப்படி, அதாவது இது தையின்னு முடியுது, மற்றதெல்லாம் டையின்னு முடியுதா? பாத்தீங்களா, எங்க நான் ஏதாவது எடுத்துட்டு வந்தேன்னா பயங்கரமா யோசிக்கணும் போலவே. நீங்க எப்படி இல்லாம பதில் சொல்றீங்க. இல்லைங்க, நீங்க சொல்றது கரெக்டு தானே, தப்பு ஒன்றும் கிடையாது, நீங்க சொல்றது கரெக்டு தான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? கட்டையில டை முடியுது. எங்க கட்டை சொன்னேன், சண்டை அதுவும் தான் டையில முடியுது. ஓ, மெத்தை மட்டும் தையில முடியுதுங்கிறீங்க. ஏ அப்பா, செமையா யோசிச்சிருக்கீங்க. நீங்க அப்படி பார்த்தாலும் நீங்க சொன்ன பதில் கரெக்டு தான், நீங்க சொல்ற ஆங்கிள் அந்த பதில் கரெக்ட் தாங்க. ஓகேயா? ஆனா இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. ஓகேயா? நன்றி. இப்போ நம்முடைய நேயர்கள்லாம் வித விதமா யோசிச்சு சொல்றாங்க. நம்ம என்ன சொன்னோம், கட்டை, மெத்தை, முட்டை, சண்டை அப்படின்னு சொன்னோம். முதல் அந்த பதில் சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, மற்றதெல்லாம் பொருள், சண்டை வந்து பொருள் கிடையாது, அது ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க, மற்றதெல்லாம் வந்து டை, டை என்கிற எழுத்தில் முடிகிறது, இது மட்டும் தை என்கிற எழுத்தில் முடிகிறது, ஆகையினால மெத்தை தான் வித்தியாசமானது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு இரண்டு நேயர்கள்ட்ட கேட்டுருவோமே. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
0: எங்க இருந்து? திருத்தணி தமிழேந்தி சொல்லுங்க.
3: முட்டை, சண்டையா?
0: என்னங்க
3: சண்டையா? சண்டையா,
0: சண்டை போடுவோம் இல்லங்க, சண்டை, சண்டை போடுவோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவோம்ல. இல்லங்க, நீங்க முதல்ல உங்க வானொலியின் ஒலி அளவை முழுமையா குறைத்து கொள்ளணும், சரியா? கட்டை, மெத்தை, முட்டை, சண்டை. கட்டை, மெத்தை, முட்டை, சண்டை, இதில் பொருந்தாதது எது?
3: சண்டை, கட்டை, மெத்தை.
0: ஏன் பொருந்தாது?
3: அதெல்லாம் முட்டை வந்து சண்டைக்கு பயன்படுத்துவாங்க, முட்டை அடிப்பாங்க.
0: அப்புறம் மெத்தை சண்டைக்கு பயன்படுவா? மெத்தையும் சண்டைக்கு. இல்லைங்க, இல்ல இல்ல இல்ல, நன்றி பங்கேற்றதற்கு. ஆனா நல்லா யோசிக்கிறீங்க எல்லாரும், நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
4: என்ன பதில்
0: உடையும்?
4: சண்டை
0: பொருளாங்க,

0: சண்டை போடுறோம், அது பொருளா? இல்ல இல்ல. சரி, இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டுருவோமா? பரவாயில்லைங்க, இன்னொருத்தவங்க கிட்டயும் கேட்டுருவோமே. நன்றி. நீங்க வந்து எல்லாரும் நல்லாவே யோசிக்கிறீங்க, ஆனா இன்னொரு விதத்துல யோசிங்க. இந்த நம்ம இப்ப சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம், எத்தனை அர்த்தம் இருக்கு அப்படின்னு யோசிங்களேன். இவ்வளவுதான் குழு. நம்ம சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்லிடலாம். சரியா?
1: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நேரம் 9:31:35. சரி, இப்போது நம்முடைய நேயர்கள்ட்ட நாம் சொல்லிட்டோம். நம்ம சொல்லியிருக்கிற 4 வார்த்தை என்னன்னா கட்டை, மெத்தை, முட்டை, சண்டை. இதை வந்து அர்த்தத்தை வச்சு வேறுபடுத்தி சொல்லுங்களேன். அதாவது இதனுடைய அர்த்தத்தை யோசிச்சு பாருங்கள். அர்த்தமா அர்த்தங்களா, அதுதான் அங்கே இருக்கிற க்ளூ. சரியா? அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ், வணக்கம். லைனில் தான் இருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? ஏங்க ஏங்க ஏன் அப்படி? நீங்க வந்து நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வானொலியின் ஒலி அளவை முழுமையாக குறைச்சிட்டு பேசுங்க. யாருமா பேசுறீங்க? நங்கநல்லூர்ல இருந்து. பாருங்க சரியா. அதாவது இந்த 4 நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, கட்டை, மெத்தை, முட்டை, சண்டை. இதற்கெல்லாம் நம்ம அர்த்தங்கள், ஒவ்வொன்றுக்கும் எத்தனை அர்த்தங்கள் கற்பிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரிஞ்சிடும். சட்டை சொல்லலையம்மா, கட்டை.
1: சட்டை சொல்லலையோ?
0: கட்டை, மெத்தை, முட்டை, சண்டை. உங்களால கண்டிப்பா சொல்ல முடியும். நீங்க பரவாயில்ல, இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணா கூட நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் எத்தனை அர்த்தங்கள் வருது. அப்ப அதை வச்சு நம்ம வேறுபடுத்த முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரியா. இருந்தாலும் பங்கேற்றதற்கு அம்மா, இதுக்கு முன்னாடி நீங்க பங்கேற்றிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அடிக்கடி நீங்க பங்கேற்கணும் சரியாமா. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார்?
2: சென்னையில.
0: எங்க பேசுறீங்க ஐயா?
2: ஜெய கிருஷ்ணன், சென்னையில இருந்து.
0: சென்னையில எந்த இடம் ஐயா?
2: ஒலசரவாக்கம்.
0: ஒலசரவாக்கம், சொல்லுங்க.
2: நீங்க சொன்னதுல முட்டை, கட்டை, சண்டை, மெத்தை, இதுல வந்து கட்டைய கையில வச்சுக்கலாம், முட்டைய கையில வச்சுக்கலாம், சண்டையும் கையில வச்சுக்கலாம், மெத்தைய கையில வச்சுக்க முடியாது. வித்தியாசமா யோசிச்சேன், வேற ஒன்றும் நீங்க வித்தியாசமா யோசிக்க தெரியல.
0: ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறீங்க. நன்றி நன்றி
2: நன்றி.
0: சரிங்க, ஏங்க இது வந்து சரிங்க. இப்போ இன்னொருத்தங்க வாங்க, நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ளூ தரேன். நான் க்ளூ தரமாட்டேன்னு நினைச்சிட்டுலாம் நீங்க வராம இருக்க வேணாம் சரியா. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கலக்குறீங்க மேடம்.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க?
3: அன்பராணி. சுத்தே உட்கார்ந்துருக்கிறேன், தனியா சிரிக்கிறேன்.
0: தனியா சிரிக்கிறீங்களா? எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லணும்ல.
3: அன்புராணி, வண்ணாரப்பேட்டை.
0: சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
3: அதாவது இந்த கட்டையை கையில எடுத்து இப்ப முட்டையை வந்து மூஞ்சில அடிச்சுட்டு அப்படி சண்டை போடுறதுக்கு இந்த முனையை யூஸ் பண்ணுவாங்க மேடம்.
0: நம்ம சீரியஸா யோசிப்போம்மா. சீரியஸா யோசிப்போம் சரியா.

0: நிறைய பேர் சொல்லிட்டாங்க. கட்டைன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு எத்தனை அர்த்தங்கள் சொல்லலாம் சொல்லுங்க.
1: கட்டை வந்து நம்ம கட்டில் கட்டை போடுறதுக்கும் பயன்படும்.
0: இல்லம்மா, கட்டை கட்டை கட்டைன்னு சொல்றோம்ல, கட்டை என்கிற வார்த்தை இருக்கு இல்லையாமா, அது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் சொல்லுங்க.
1: குள்ளமா இருக்கிறதுக்கும் சொல்லலாம்.
0: ரொம்ப சரி. அது தவிர மரக்கட்டைக்கும் கட்டைன்னு சொல்லுவோமா? அப்ப கட்டை என்கிற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் மூன்று அர்த்தம் கற்பிக்கலாம் இல்லையா? கரெக்டா? சரி, முட்டைன்னு சொல்றோம், அதுக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்கு? மெத்தை சொல்றோம்ல, அதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது மெத்த மேல போய் படுத்து தூங்குமாங்க, மாடிக்கு சொல்லுவாங்க தெரியுமா மெத்தைன்னு?
1: கட்டைக்கு
0: இரண்டு மூன்று பொருட்கள் அர்த்தங்கள் இருக்கு, மெத்தைக்கு இரண்டு மூன்று அர்த்தங்கள் இருக்கு, முட்டைக்கு இரண்டு மூன்று, சண்டைக்கு அப்படி ஏதாவது அர்த்தம் இருக்கா? சண்டை எப்படி ஆனாலும் சண்டை தானே.
1: கை கல கலகலப்புன்னு இருக்கு மேடம், கை கல
0: ஏதோ ஒண்ணு மொத்தத்துல சண்டை தானேங்க,
1: நன்றி.
0: ஆகையினால இப்போ மெத்தை என்பதற்கு மாடி அப்படின்ற அர்த்தமும் இருக்கு.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.

0: शिक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நாம் இப்ப கேட்டு ரசித்து கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். வழங்கி கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தோடு நம்முடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனாலும் பாருங்கள், நம்முடைய நேயர்கள் ஃபோனில் மட்டும் வந்து பதில் சொல்லலைங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக் பகுதியிலையும் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய பேர் பதில்களெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நாம் இப்படி வந்து பதிலெல்லாம் வாசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் ஆயிரும் சரியா? இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்முடைய நேயர்கள்லாம் பங்கேற்றுட்ருக்காங்க அப்படின்னு. தியாகராஜன், நஞ்சுண்டேஸ்வரன், ஏழுக்கிணறு தேவா, கமலா வரதன், அன்பு ராணி, ஹேமலதா, தீட்டலம் டிசி ராஜேஷ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சூளை ரீஜா மனோகரன், பர்வதவர்த்தினி, பூலுவபாளையம் ஆனந்தமுருகன், ரங்கராஜன், வீரராகவன், திருமழிசை, அஸ்வினி நாகராஜ், மாலினி தேவி, அருணாச்சலம், மீண்டும் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், தீட்டலம் டிசி ராஜேஷ், இவங்க எல்லாருமே வந்து நமக்கு பதில் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து தீட்டலம் டிசி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வானொலி நேயர்களை நிலையத்திற்கு நேரில் அழைத்து நிகழ்ச்சி நடத்துவது அரிதான காரியமாக இருக்கிறது. இதனால் வானொலி நிலையத்திற்கும் நேயர்களுக்கும் நீண்ட இடைவெளி ஏற்பட்டு விட்டது, இது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மற்ற நம்முடைய நேயர்கள் சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து எல்லா கேள்விகளுக்குமே பதில் போட்டுட்ருக்காங்க.

0: அப்படின்னே சொல்லணும். எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அதாவது இவ்வளோ பேர் பங்கேற்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எஸ் பழனி, கிருஷ்ணமூர்த்தி கவிக்கோலம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் இவங்கள்லாம் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, சென்னை சிவராம் நாகராஜன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்த், பூந்தண்டலம் புண்ணியகோட்டி, புது கேசவாபுரம் வஜ்ரவேலு இவங்க எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி. சரியா, நம்முடைய அடுத்த நேயர் யார்?
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
1: காலை வணக்கம். லேனா மேம்
0: வணக்கம். யாரு பேசுறீங்க?
1: Facebook வீரராகவன், மாதவரத்துல இருந்து.
0: மாதவரத்துல இருந்து பேசுறீங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: அத அந்த கட்டை மெத்தை அது முடிஞ்சு
0: போச்சு. கேக்கலையா நீங்க? அடடா,
1: இல்ல இல்ல, அதுக்கு அதனுடைய பொருள் தான நம்ம கேக்குறீங்க. அர்த்தம்
0: அது பதில் சொல்லி முடிச்சிட்டோமே நம்ம.
1: அப்படியா? வேற வேற
0: வேற கேள்வி வேற கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: எம்எல்ஏ, எம்எல்ஏ, எம்எல்ஏ,
1: ஆமா,
0: லோக்சபா எம்பி,
1: ஓகே,
0: கவுன்சிலர்,
1: ஓகே,
0: ஜட்ஜ், இதில் பொருந்தாதது எது?
1: ஜட்ஜா மேடம் கடைசியில?
0: ஏன் அப்படி? கடைசியில ஜட்ஜ்.
1: ஆமா, எம்எல்ஏ, எம்பி,
0: லோக்சபா எம்பி, கவுன்சிலர்,
1: பொதுமக்களுடைய, பொதுமக்களால நெருங்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஜட்ஜு வந்து தனி நீதிக்கு உண்டானது.
0: அது எப்படி? அது நீங்க வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க.
1: மூணு பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்.
0: கரெக்ட்.
1: இவர் வந்து அந்த மக்களால் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்.
0: அப்படியே வச்சுக்கலாம். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, அதாவது நீங்க சொன்னது ரொம்ப ரைட்டு. எம்எல்ஏ, லோக்சபா எம்பி, கவுன்சிலர் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள்,
1: பிரதிநிதிகள்,
0: மக்களின் பிரதிநிதிகள். ஆனா ஜட்ஜ் அவங்க வந்து அதுக்குன்னு படிச்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால நியமிக்கப்படுபவர்கள் இல்லையா? ஆகையினால ஜட்ஜ் தான் இந்த நாலு பேர்ல வித்தியாசமானவர். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பங்கேற்றாலும் வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி.
1: நன்றி. நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குமா நெஞ்சில.
0: நன்றிங்க. சரி, இப்போ வந்து நாம அடுத்த பாட்டை கேட்போம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நாம கேட்ட பாட்டெல்லாம் என்ன படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லாமல், அதாவது பேசுகிற ஆர்வத்தில் அதை விட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து நட்பு திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன், ஷோபா இணைந்து பாடியிருந்தது இளையராஜாவின் இசையமைப்பில். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் வந்து கோயில்புறா, இந்த திரைப்படத்திலிருந்து அமுதே தமிழே என்று துவங்கியது பார்த்தீங்களா, பி சுசீலாவின் குரலில் இடம்பெற்றது அந்த பாடல். உடன் பாடியிருந்தது உமாரமணன். இப்போ நாம அடுத்து கேட்க இருக்கிற பாடல் என்ன பாடல் அப்படின்னா, ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் குழுவினர் பாடியிருப்பது கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில்.

0: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே லே ராமலட்சுமி.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேரம் நேயர்கள், அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ். எங்க இருந்துமா சொல்லணும் இல்ல, அதையும் அரக்கோணத்துல சொல்லட்டுமா?
5: உங்களுக்கான
0: அப்படியா, சரி சரி சொல்லட்டுமாமா அடுத்த கேள்வி. அப்படியா, ஈஸியா தான் வேணுமா? இது கூட உங்களுக்கு ஈஸி தாங்க, நீங்க சொல்லிருவீங்க சரியா?
5: சரி.
0: தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, பூம்புகார், இதில் பொருந்தாதது எது? தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, பூம்புகார், இதில் பொருந்தாதது எது?
5: தஞ்சாவூர் மேடம்.
0: ஏன் அப்படி?
5: ஏன்னா தனிச்சு நிக்கல, இதுதான் நதியோட இருக்கிறாங்க.
0: தனிச்சு நிக்குதா? எங்க நிக்குது தனிச்சு? ஆனா எல்லாரும் வந்து என்ன நல்லா ஏமாத்துறீங்கன்னு மட்டும் தெரியுது. சரி, நன்றி. கண்டிப்பாங்க, இது என்ன ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி தானே, அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். சரியா, நன்றி. அதாவது நாம கேள்வி எடுத்துட்டு வரோம், அந்த கேள்வியை வந்து அவங்க யோசிச்சு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல நம்மளே குழம்பி போயிட வேண்டியிருக்கு. அடடா, நம்ம என்னவோ எடுத்துட்டு வந்தோமே, இவங்க என்னவோ சொல்றாங்களே அப்படின்னுட்டு. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம் விவித் பாரதி.

0: தமிழ் நம்முடைய நேயர்கள் என்னாச்சுன்னு தெரில, வராங்க, லைன் கட் ஆகிட்டே இருக்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யாரு பேசுறீங்க? ரங்கராஜன் ஐயா, சொல்லுங்க. கேட்டீங்களா? ஏன் அப்படி? இது கும்பகோணம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், மதுரை மாவட்டம் அப்படி சொல்றீங்களா? கோயில் நகரம் கூட சொல்லிக்கலாமா? மதுரை, தஞ்சாவூர், கும்பகோணம். ஆனா பயங்கரமா யோசிக்கிறீங்க, என்னால இவ்வளவு தூரம் யோசிக்க முடியலையே. நீங்க சொல்றத பார்த்தா அது கூட சரியாதான் இருக்கு போல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். இவ்வளவு தூரம் யோசிச்சுட்டீங்க, இன்னும் கொஞ்சம் யோசிங்க. சரியா, க்ளூ வந்து இப்பவே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் கஷ்டம். அடுத்த ரெண்டு நேர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் க்ளூ கொடுக்கலாம். சரியா, நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ். இங்கே பாருங்கள், நீங்கள் லைனில் வந்தீங்கன்னா பேசணும், அதை டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்காது. வணக்கம் விவித் பாரதி தமிழ். பார்த்திபன் ஐயா, சொல்லுங்கள். கேட்டிங்களா நீங்கள்? என்னங்க? நல்லா இருக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. லைனை போட்டிருந்தீங்களா? சரி. தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, பூம்புகார், இதில்
1: மதுரை வந்து மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸ். அப்புறம் வந்து மதுரையில நிறைய கோவிலுங்க இருக்கு. அப்புறம் என்ன சொல்றது, அப்புறம் கும்பகோணத்துல வந்து வட்டலைக்கு ஃபேமஸ். அப்புறம் தஞ்சாவூர் பெரிய பெரியார் சாலை ஒண்ணு சாமி இருக்கு மேடம், தஞ்சாவூர் பெரியார் அது அந்த கோவில் இருக்கு. அப்புறம் வந்து இன்னொன்னு சொன்னீங்க மேடம்,
0: பூம்புகார்.
1: பூம்புகார்ல அது தெரியல, மீதி மூணு மட்டும் தெரிஞ்சது.
0: எங்க நான் கேள்வி என்ன கேக்குறேன், இதில் பொருந்தாதது எது, அதான் நம்ம கேள்வி.
1: பொருந்தாததா? தெரியலீங்களே.
0: சரிங்க, நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ். உங்க வானொலியின் ஒலி அளவை முழுமையாக குறைத்து விட்டு பேசுங்க.
2: குறைத்து விட்டேன்.
0: யார் பேசுவது?
2: முத்துக்குமார், தாம்பரம்.
0: தாம்பரத்துல இருந்து சொல்லுங்க ஐயா.
2: பூம்புகார்.
0: ஏன் இப்படி?
2: அதெல்லாம் சங்க காலத்து நகரம், இதெல்லாம் இப்ப உள்ள நகரம்.
0: இப்ப உள்ள நகரமா? பூம்புகார் இப்ப இல்லையா? போ சரிங்க, கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி யோசிங்க. அதாவது நான் இன்னொரு ஊரையும் சேர்த்து சொல்றேன், ஓகேயா? அப்ப நீங்க கண்டிப்பா சொல்லணும். நான் என்னெல்லாம் சொல்லியிருந்தேன், தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, பூம்புகார், அதுக்கு கூட நான் சேர்த்து உறையூரையும் சொல்றேன். இப்ப சொல்லுங்க, இதுல பாருங்க, தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, பூம்புகார், அது கூட சேர்த்து நானு உறையூர் சொல்லியிருக்கேன். இப்ப சொல்லுங்க கரெக்டா. நீங்க லைனுக்கு வந்துட்டீங்க, அந்த அந்த இதுக்கு வந்துட்டீங்க.
2: சேர சோழர்களோட கம்பேர் பண்ணா மதுரை, தஞ்சாவூர்,
0: அதாவது மதுரை வந்து பாண்டியர்களோடு தலைநகராக இருந்தது. மற்ற நம்ம சொன்னோம்ல, தஞ்சாவூர், கும்பகோணம், பூம்புகார், உறையூர், இதெல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சோழர்களுடைய தலைநகராக இருந்திருக்கிறது. சரியா, நன்றி பங்கேற்றதற்கு, வாழ்த்துக்கள். இவ்வளவு தாங்க, எவ்வளவு சுலபமாக கேள்வி கேட்டுட்ருக்கோம்ல. ஆனால் நம்முடைய நேயர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சீரியஸாக கேட்குற கேள்வியை கூட ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்த இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஜாலியாக போயிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்முடைய நேயர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம கேட்ட கேள்வி வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, பூம்புகார், உறையூர், இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டோன்னா மதுரை அதுதான் பொருந்தாதது. ஏன்னா மதுரை ஒரு காலகட்டத்தில் பாண்டியர்களின் தலைநகராக இருந்திருக்கிறது, மற்ற எல்லாமே ஏதோ வெவ்வேறு காலகட்டங்களில் சோழர்களின் தலைநகர்களாக இருந்திருக்கிறது. சரி, இப்போ அடுத்த பாட்டு நம்ம என்ன பாட்டு கேட்கணும்? பொன்னியின் செல்வன் இந்த திரைப்படத்திலிருந்து, சத்யபிரகாஷ், வி எம் மகாலிங்கம், நகுல் அபயங்கர் இவங்க இணைந்து பாடியிருக்காங்க. இளங்கோ கிருஷ்ணன் இயற்றியிருக்க, ஏ ஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் கேட்டுருவோமா? பறக்க, பறி பறி பறி துடிக்க, நடுமனதில் பெரி பெரி பெரி பிறக்க.

0: நம்முடைய நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் பங்கேற்றுட்ருக்காங்க. இப்போது நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிற ஒரு தருணத்தில் இருக்கோம். இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்களுக்கு என்ன மாதிரியான கேள்வி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். நம்முடைய நேயர்கள் பங்கேற்கும் போது அவர்களுக்கான கேள்வி கேட்கலாம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2952 5853 அல்லது 2838 9871 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டுட்டு பதில சொல்லலாம். சரியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம். நந்தி மகன் கோபாலம் பேசுறேன்.
0: உங்களுக்கான கேள்வியை கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: கடுகு, செப்பு, பகடை, தப்பு, வெள்ளை, இதில் பொருந்தாதது எது? இன்னொரு வாட்டி சொல்றேன். கடுகு, செப்பு, தப்பு, பகடை, வெள்ளை, இதில் பொருந்தாதது எது?
1: கடுகு மேடம்.
0: ஏன் அப்படி?
1: அதாவது இது வந்து எல்லாமே வந்து தப்பு.
0: இதை நான் இது ஒரு சின்ன க்ளூவும் கொடுத்துட்றேன். இதை வந்து கடுகு அப்படின்லாம் யோசிக்காதீங்க, செப்பு பாத்திரம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் தமிழோடு தொடர்பு படுத்தி, இல்லைன்னா தமிழில் எந்த விதமான எழுத்துக்கள் இதில் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். தமிழ் எழுத்துக்களில் என்ன விதமாக இதை ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க.

0: சொல்லிடலாம், அடுத்த நேரத்தை கேட்டுருவோமா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாங்க, உங்களுக்கான நாங்கள் வந்து க்ளூவும் தரோம், அதனால் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப சுலபங்க. கடுகு, செப்பு, தப்பு, பகடை, வெள்ளை, இதில் பொருந்தாத வார்த்தை எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ரொம்ப சுலபம், வாங்க. உங்களுக்கு நாங்கள் வேணும்னா க்ளூ கூட தரோங்க, சரியா? இது வந்து இப்போ தெரியலைன்னா ஒன்றுமே கிடையாது. என்ன, இது வந்து ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் நாம் பங்கேற்றுட்ருக்கோம், அவ்வளவு தான். சரி, நம்முடைய நேயர்கள் அவங்க வந்து கேள்வி ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க போல், அதனால் அவங்க வரல. பரவாயில்ல, நம்ம என்ன செய்யலாம், இந்த கேள்விக்கு பதிலை இந்த வாரம் சொல்லணுமா இல்லைன்னா வேண்டாமா சொல்லிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாம்மா, கேள்வி கேட்டீங்களாம்மா?
1: கேட்டேன் மேடம், ஆனால் வந்து கரெக்டாக தெரியல. வெள்ளையாக இருக்குமா? வெள்ளை.
0: ஏன் அப்படி?
1: ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஏதோ கருப்பு கலர் கலந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் வெள்ளை.
0: அப்படியெல்லாம் கிடையாது கிடையாது கிடையாது. அதான் நான் திருப்பியும் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் அந்த தமிழ் எழுத்துக்களை வச்சு பாருங்களேன். கடுகு, செப்பு, தப்பு, பகடை, இது எந்த எழுத்துல ஆரம்பிக்குதுன்னு பாருங்க எல்லாம். அடுத்தது நான் சொல்றது வெள்ளை. இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கும் தமிழுக்கும், நம்ம தமிழ் எழுத்துக்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: அப்படின்னா வந்து கடுகதான் இருக்கு மேடம். காதான ஆரம்பிக்குது.
0: அப்படியா?
1: கடுகதான் இருக்கு. அதுதான்.
0: இன்னும் கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு பழைய பாட்டெல்லாம் தெரியுமா?
1: தெரியும் மேடம்.
0: தெரியும்ல. அப்படின்னா எப்படி சொல்ல உங்களுக்கு, நான் ஒரு இன்னொரு க்ளூ கூட தரேன். பார்த்தால் பசி தீரும் அப்படின்ற படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தில் ஒரு பாட்டு உண்டு, தமிழை பற்றின ஒரு பாட்டு. என்னன்னு தெரியுமா? தமிழ் வரும் அதில். அன்று ஊமை பெண்ணல்லோ அப்படின்னு
1: தொடங்கும்ல,
0: அதில் தமிழ் வரும்ல. இப்போ கம்பேர்
1: பண்ணு,
0: அதுக்கு பிறகு வரும், கண்ணும் வரும். ஆனால் அவனா முடித்த பிறகு தெரியும்ல. அதை நீங்க யோசிச்சீங்கன்னா நான் இப்ப இந்த இதை எப்படி எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்.
1: நன்றி சொல்லுங்க மேடம்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம். அந்தோனிராஜ் காட்டு பாக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: காட்டு பாக்கத்துல இருந்து அந்தோனிராஜ் ஐயா சொல்லுங்க.
2: அதே கேள்விதான் மேடம் போயிட்டு இருக்கு.
0: அதே கேள்விதான் போயிட்டு இருக்கு.
2: வெள்ளைதான்.
0: ஏன் அப்படி? ஏன் அப்படி? ஏன் அப்படி?
2: இந்த கட்டடத்தாபரன்ற
0: கரெக்ட்
2: வரியோ அந்த வார்த்தைகள் வருது, செப்பு, கடுகு, இதெல்லாம்
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளவுதாங்க. கசட தபர வல்லினம், நஞ்சனமனம், மில்லினம், எரள வழல இடையினம். இதுல வந்து நான் முதல்ல சொன்ன நான்கு வார்த்தைகளும் கசட தபரல இருந்து ஆரம்பிக்குது. கடுகு, செப்பு, கச, தப்பு, த, பகடை, எல்லாமே கசட தபரல. வெள்ளை வந்து எரள வழல வால இருந்து ஆரம்பிக்குது. அவ்வளவுதாங்க. சூப்பரா சொல்றீங்க. நன்றி மேம் கேட்டதற்கு.
2: நன்றி மேடம்.
0: சரி, நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய தருவாயில் இருக்கும். நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் பங்கேற்றாங்க. அவங்க பங்கு பெற்றதுலேயே தெரிஞ்சது அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்ருக்காங்க அப்படின்னு. இதுக்கிடையில் நாமளும் ஒன்று சொல்லி ஆகணும். அதாவது நம்முடைய நேயர்கள் வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பதிவுகளெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. எல்லா பதிவுகளையும் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. பழைய வெண்ணாரப்பேட்டை, சோமசுந்தர பிரபு, சேஷாத்ரி கிருஷ்ணன், அவங்க வந்து கும்பகோணம் எந்த காலகட்டத்திலும் தலைநகராக இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிற்கால சோழர்கள் இருந்தாங்க இல்லையா, பிற்கால சோழர்கள் அவங்க இருந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த கும்பகோணமும் இருந்ததாக கருதப்படுகிறது. பல நேயர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க எல்லாரையும் இன்னைக்கு படிக்க முடியாவிட்டாலும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை இத்தோட நாம் நிறைவு செய்து கொள்ளுகிறோம்.

0: இதுவரை கேட்டது
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
2: சப்பாஷு.
0: நேரம் 9:59. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் இடம்பெறும்.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICF நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதறுவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:02:25. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களை, இப்பொழுது நாம் கேட்கலாம் கதையும் கானமும். இந்த ஒரு மணி நேரமும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கலாம் கதையும் கானமும். நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியுடைய முதல் பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வாங்க.

கதையும் காணமும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி இளையராஜா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:08. கதையினாலே நமக்கு வந்து நிறைய சிறுகதைகள் இது போன விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய முதல் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வந்தர் ஒருவர், இந்த செல்வந்தர் ஒருவர்கிட்ட வந்து ஒரு இளைஞர் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, சரி நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு தரேன், அதுக்கு பதிலாக நான் சொல்கிறத ஒன்று செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு. ஏன்னா இருவரும் ஒருவரை ஒருவர் வந்து தனிமையிலே இருந்தவங்க தான். அதனால் அவர் வந்து அவர் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் வந்து அந்த இளைஞர்கிட்ட கேட்குறாரு. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞர் அவரிடம் கேட்க, நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சிறு மணி வந்து பணத்தை கொடுக்குறேன், நீ வந்து என்ன பண்ணு அதை பெருக்கி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னோடனே, சரி இதுக்கு நான் என்ன செய்யணும் அதையும் நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, காகிதம் பண்ணுறது, பழம் கொடுக்கறது, அப்புறம் வந்து இது போன்ற இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இன்னும் நம்மளால் அந்தளவுக்கு பெருக்க முடியாது, அதற்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து நிறைய வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கணுன்றதுக்காக நீ வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா, நான் கொடுக்குற பணத்தை வச்சு தேநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தேநீரை விட்டு திரும்பவும் நிறைய பேருக்கு தேநீர் வாங்கி இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பணம் வந்து என்ன ஆகுனா பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிறு இதோட சொல்லிவிட்டு முடிக்கிறாரு. நீ இதை முடிச்சுட்டு வா, உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செல்வந்தர் சொல்கிறாரு. அந்த இளைஞரும் அவர் சொன்னபடி என்ன பண்ணுறாங்க, போயிட்டு முதல்ல ஒரு தேநீரை வாங்குறாரு, அங்கே வர வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறாங்க. திரும்ப அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாரு, இரண்டு பேருக்கு வாங்குறாங்க. திரும்ப அந்த இரண்டு பேர் கொடுத்த பணத்தை வச்சு இப்படி பல படிப்படியாக வந்து நிறைய பேருக்கு தேநீர் வாங்கி கொடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை பெருக்கி ஒரு நாளைக்கு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவரும் சோர்வடைஞ்சிடுறாரு. முடிவில் வந்து அவர் கொடுத்த பணத்தை விட வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைஞர் வந்து நிறையவே கொண்டு வந்து தராரு. உடனே அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, முதல்ல நீ வந்து களைப்பா இருக்க, நீ இளைப்பாரு, உனக்கு வந்து நானும் ஆரம்ப காலகட்டத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான், வந்து நானும் இதேமாரி தான் தனிமையில் இருக்கும்பொழுது எனக்கு ஒரு பெரியவர் ஒருவர் வந்து இதுமாரி உதவி பண்ணார், அதே உதவி தான் நானும் வந்து உனக்கு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதிலேருந்து இந்த ஒரு சிறு கதை மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தனிமையில் இருந்தாலும் யாராவது ஒருவர்கள் வந்து நமக்காக வந்து கை கொடுப்பதற்காக இருப்பாங்கன்றது ஒரு கதையும் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கதையும் காணமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

பாவலர் வரதராஜன் இயற்றிய பாடல் கேட்டும், பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து மனோ எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:15. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். இந்த ஒரு மணி நேரமும் கதையும் கானமும் நிகழ்ச்சியில் நம்ம கதையினாலே வந்து தெனாலிராமன் கதைகள், ஆத்திச்சூடி கதைகள், இப்படி நிறைய சிறு சிறு கதைகள், குறுங்கதைகள் பற்றி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்படி தான் நம்ம இந்த ஒரு மணி நேரமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக தான் ஒரு சிறு கதைகளோட இனிய திரை இசை பாடல்கள் தான் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் ஒவ்வொரு கதைகளும் கேட்போம். இணைந்திருங்கள். நேயர்களே, உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம்.

நாம் கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்க கேட்டும். மண்வாசனை திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றிய பாடல், பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. நேரம் இப்பொழுது 10:20:15. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு என்ன கதை என்ற, தம்பதி ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா பழ வியாபாரம் செஞ்சு குடும்பம் நடத்திட்டுருக்காங்க. பழ வியாபாரத்துடைய வருமானம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இருவர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெண் குழந்தைகள் வந்து ட்வின்ஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து வாடகை கொடுத்துட்டு அந்த பழ வியாபாரத்தில் வர வருமானத்தை வச்சுட்டு அவங்கள படி

வச்சுட்டு வாடகை கொடுத்துட்டு அவங்க வந்து குடும்பம் நடத்திட்டுருக்காங்க. இந்த இரண்டு ட்வின்ஸ், இந்த இரண்டு குழந்தைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இது எக்ஸாமுடைய ரிசல்ட் இல்லையா, 10th 12th அதுமாரி ரிசல்ட்டுன்றபோது அந்த இரண்டு பெண் குழந்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் தான் வந்து படிச்சுட்டு வராங்க. ரொம்ப அழகாக படிக்கக்கூடிய, நல்லா படிக்கக்கூடிய மாணவிகள் இரண்டு பேருமே வந்து சொல்லப்போனால் வகுப்பில் வந்து இருவருமே வந்து முதல் மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு பிள்ளைகள் தான். பெற்றோர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் படிக்கலை வந்து நம்மளுடைய பிள்ளைகளையாவது எப்படியாவது அவங்கள வந்து கல்லூரிக்கு சேர்த்து அவங்கள அவங்க சொந்த காலில் நிற்க வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது பிள்ளைகள் வந்து தம்மளுடைய பெற்றோர்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இரவு பகல் பாராமல் வந்து அயராது படிக்கிறாங்க. மின் விளக்குகளில் வெளிச்சத்தை தான் வந்து படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிகள்னு கூட சொல்லலாம். அதுவும் வகுப்பில் வந்து இரண்டு பேருமே வந்து முதல் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவிகள். இப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய பெற்றோர்களும் வந்து பிள்ளைகளுடைய படிப்புக்காக இரவு பகலும் பார்க்காமல் அவங்களுடைய கூடவே உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க படிக்கலனாலும் கூட வந்து பிள்ளைகள் படிக்கிறாங்கன்றதுக்காகவே அவங்களும் வந்து கண் விழிச்சிட்ருக்காங்க. காலையில் வந்து அவங்க இருவருமே இருந்து பணிக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும். அப்படி இருக்கும்பொழுது பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கிறாங்க, தேர்வுகளில் வந்து நல்ல முடிவும் வருது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் வந்து முதல் மதிப்பெண் பெற்றாங்க. மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெறும்பொழுது சொல்லவா வேணும் வந்து அரசு முன்மாதிரியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய உயர்கல்விக்கும் அவங்களே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள படிக்க வைப்பாங்க. இந்த கதையின் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வந்து, வருமானம் குறைவாக இருந்தாலும் நம்மளுடைய நேர்மையாக இருந்தாலே போதும், நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி நமக்கு வந்து திறமை இருந்தாலே போதும், நமக்கு அங்கீகாரம் எங்கேயுமே உண்டு. ஸோ பெற்றோர்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிள்ளைகள் வந்து அயராது படித்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து பொறியியல் கல்லூரியில் வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அரசு மூலயமா கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த கதை மூலயமா நம்ம இதான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டும், இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். நேரம் 10:27:20. கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz. நேர்களே, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம்.
1: 102.3 விவத் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
2: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது. தீக்குள்

0: கேட்க மறக்காதீங்க.
1: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் கதையும் கானமும் தொடர்ந்து அடுத்த ஒரு மணி நேரமும் என்றும் இனியவை. 1950 மற்றும் 60-70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் அடுத்து அதற்கு முன்னாடி மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, பிற்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி.

ஜெகத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

சத்யா திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் குழுவினர் பாடிய பாடல். இசை இளையராஜா, பாடல் வாலி. நேரம் 10:35, 30 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். இது ஒரு சுவாரஸ்யமான கதையினை கூட சொல்லலாம், சொல்லப்போனால் ஒரு ஆத்திச்சுடி கதையினை கூட சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதைகள் வந்து நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து கோபமாக சொல்லக்கூடும், சொல்லும் பொழுது கூட அது என்ன பண்ணுவோன்னா, நம்ம கோபத்தில் என்ன சொல்கிறோமோ அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரிஞ்சு

வச்சுட்டு செய்வாங்க. அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, தந்தை வந்து பணிக்கு போயிட்டு வராரு, தாய் வீட்டில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்குள்ளே நீ எப்படியாவது இந்த வாய்ப்பாட்டை வந்து தலைகீழாக படித்து முடித்து சொல்லணும், அது வந்து 16 வாட்டி நீ தலைகீழாக படித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அவரும் அந்த பிள்ளையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கோபமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு இதுவை கூட என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தன்னுடைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, புத்தகத்தை எடுத்து வெளியில் வச்சு படிக்கும்போது புத்தகத்தையே தலைகீழே வச்சு படிச்சுட்ருக்காங்க. அதை வந்து தன்னுடைய தந்தை வந்து பணி முடிஞ்சு வராரு, வந்துட்டு அவரும் அதை பார்த்துக்கிட்டே வராரு. என்ன சொன்ன, அவன் புத்தகத்தை வச்சு படிச்சுட்ருக்கான், ஆமாம் நான் தான் சொன்னேன் இது மாதிரி வந்து 16 வாட்டி வாய்ப்பாடை வந்து தலைகீழாக சொன்னான், அதனால் புத்தகத்தையும் அவன் தலைகீழே வச்சு தான் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லவே, அப்படியா நான் அதோ போய் பார்க்குறேன்னு சொன்னோடனே தாய் வந்து போய் பார்க்குறாங்க, உனக்கு என்ன நான் சொன்னேன்னா இது மாதிரி வந்து வாய்ப்பாட்டை வந்து தலைகீழாக தான் நம்ம வந்து பின்னாடி ரிவர்ஸில் வந்து படிக்க சொன்னால், உன்னை புத்தகத்தையே தலைகீழாக வச்சு படிக்க சொல்லி நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கதையை சொல்லி முடிக்கிறாங்க. கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம், விவத் பாரதி தமிழ் FM 102.3.

0: கங்கையமரன் இயற்றிய பாடல் கேட்டும். பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:41:55.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
0: கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3 சவுண்ட் ட்ராக் ஒளிச்சித்திரம் மூகாம்பிகை ஹாட்ஸ் கிரியேஷன்ஸ் வழங்கும் கடலோர கவிதைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் சத்யராஜ், ரேகா, ராஜா, ரஞ்சனி, ஜனகராஜ், கமலா காமேஷ் மற்றும் பலர். திரைக்கதை வசனம் ஆர் செல்வராஜ், இசை இளையராஜா, இயக்கம் பாரதிராஜா, வானொலி வடிவம் எஸ் ஆர் குபேந்திரன். கதையும் காணவும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம மிக முக்கியமான ஒரு கதையை தெரிஞ்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்தது ஒரு தெனாலிராமன் கதையோடு நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து முடிச்சுட்டு 11:00 to 12:00 வரைக்கும் நம்ம வந்து அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் என்றும் இனிவை நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும். வாலி இயற்றிய பாடல் அது. இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. நேரம் 10:49:15. நேயர்களுடைய முகநூல் பதிவுகள். தியாகராஜன், குட் மார்னிங் சார், ப்ரோக்ராம் வெரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரங்கராஜன் அனுப்பியிருக்காங்க. தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான கானங்கள், கதை ரசிக்கும் விதத்தில் இருந்தது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள், நன்றி, புதுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமத், ஸ்டோரி வெரி நைஸ், சாங் சூப்பர் அண்ட் எக்ஸலண்ட், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்னேரியிலிருந்து கலீல் அகமத் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. சின்ராஜ், இனிய காலை வணக்கம் சார், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் வாழ்த்துக்கள், கதையும் ரசிக்கும் விதத்தில் இருந்தது, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். பெங்களூர் மாவட்டம்லேருந்து சின்ராஜ் அனுப்பியிருக்காங்க. மீரன் ஷாஹிப், தூத்துக்குடி மாவட்டம்லேருந்து, நிகழ்ச்சியில் பாடல்கள் ரசித்து கொண்டிருக்கின்றோம் சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, கதையும் கானமும் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசி ராஜேஷ், கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, இனிய காலை வணக்கம் சார், கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலி, சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்தில் ஒழித்த பாடல் ஒரு காதல் என்பது ஒரு கண்ணில் வந்தது. அடுத்து தொடர்ந்து வந்த பாண்டிய நாட்டு தங்கம் படத்தில் ஒழித்த பாடலும் உன் மனசில் பாட்டுத்தான், மிகவும் அருமை சார், வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் ராஜா, அந்தோனி ராஜ்.

கதையும் கானமும் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலமுருகன், இனிய காலை வணக்கம். விவசாய இயற்கை உழவன் பாலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுசி, கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்திமதி வேடந்தங்கள்லேருந்து, பாடல்கள் அனைத்தும் அருமை சார், கேட்டு ரசிக்கும்படியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரமீலா தமிழ்ச்செல்வன், வணக்கம் சார், கதையும் கானமும் தமிழ் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாளன், வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன், ஆ பாட்டெல்லாம் சூப்பர், அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. வனஜா பெரும்பாக்கம், இனிய காலை வணக்கம், பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட், 80களை நினைவுபடுத்தும் பாடல்கள் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி, கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், சிறுகதை மிகவும் சூப்பர் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன், காலை வணக்கம், ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம், கதையும் கானமும் கருத்து நிறைய தலைப்பு, விழிப்புணர்வு தரும் சிறப்பு, வளம் தரும் தகவல்களின் தொகுப்பு, அறிதல் அனைவருக்கும் வாய்ப்பு, அழகுடன் தொகுத்து வழங்கும் பண்பலை ஆர்ஜே அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்களுடைய பதிவுகளை வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கதையும் கானமும்ல வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தெனாலிராமன் கதைகள் இல்லாமல் கதையும் கானமும் இருக்குமா சொல்லுங்களேன். தெனாலிராமன் கதைகள் சொல்லும்போது அரசவையில் அரசர் வந்து கேட்குறாரு, வந்து தன்னுடைய மந்திரியார்கிட்ட கேட்குறாரு, நாள்தோறும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வனப்பகுதியை ஒட்டியுள்ள இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும், அல்லது காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும், திருடப்படுகிறது, சூறையாடப்படுகிறது போன்ற தொடர்ந்து நிகழ்வுகள் வந்து நமக்கு செய்திகள் வந்த வண்ணமே உள்ளது. மந்திரி இதற்கு என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து தன்னுடைய மந்திரி அவையில் வந்து அரச அவையில் மந்திரியார்கிட்ட கேட்குறாரு, இதற்கு எத்தனை படைகள் வேணும், எத்தனை சேனைகள் வேணும், எத்தனை சிப்பாய்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து மந்திரியார்கிட்ட கேட்குறாங்க. மந்திரியார் வந்து எழுந்து நின்று, அரசு இதெல்லாம் தேவையில்லை, இதற்கு வந்து எளிய வழி ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா, நான் பதில் கூறாமல் மறுநாள் உங்களுக்கு நேரடியாக இதை வந்து தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. மந்திரியார் வந்து வழக்கம் போல் மந்திரியார் வந்து மக்களோட மக்களாக என்ன பண்ணுறாரு, கூட்டம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடங்களில் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கதையை வந்து சொல்கிறார். மந்திரியாரே அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னு நம்ம கதையும் கவனமும் கேட்டுட்ருக்கோம். அந்த இடத்துல வந்து மந்திரியார் வந்து ஒரு கதையை சொல்கிறார். இப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர் ஒருவர் இருக்கார் இல்லையா, நகைக்கடை வியாபாரி ஒருவர் இருக்கார். அவர் இரவு நேரங்களில் தூங்கும்போது என்ன பண்ணுவார்னா, அவருடைய லாக்கர், அவருடைய நகை இதுலாம் வந்து என்ன பண்ணுவார்னா திறந்து வச்சுட்டு தான் தூங்குவார். அவர் வீட்டு கதையெல்லாம் திறந்து வச்சு தான் அப்படி தூங்குவார்ன்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய இடங்களில் வந்து மந்திரியார் வந்து சொல்கிறார். இதை கேட்ட அந்த திருடர்கள் கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது இன்றைக்கி எப்படியாவது இன்றைக்கி வந்து சூறையாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணிவிட்டு அந்த நகைக்கடை வியாபாரி வீட்டுக்கு இவங்க வந்து போகிறாங்க. மந்திரியாரும் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய சிப்பாய்களை வந்து தயார் நிலைப்படுத்திட்டாங்க. எப்படியாவது இதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு வருவாங்க சொல்லிட்டு அவங்கள கையும் கலவமாக இன்றைக்கி எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சிப்பாய்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் இவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவங்களும் வந்து இந்த நகை வியாபாரி வீட்டுக்கு வராங்க, எடுக்கிறாங்க, பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க. வெளியில் மூட்டை மூட்டையை எடுத்துகிட்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சிப்பாய்கள் மந்திரியார்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கையும் கலவமாக பிடிச்சிட்டு நேராக கொண்டு போய் அரசவையில் அரசருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. இவங்க தான் வந்து அரசரை வந்து இந்த மாதிரி நம்மளுடைய மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் வந்து கால்நடைகளாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து சூறையாடக்கூடிய கும்பல் வந்து கூட்டம் வந்து இவங்க தான் அப்படின்னு சொன்னோடனே, இதை எப்படி நீங்கள் வந்து இவ்வளவு எளிமையாக எந்த வித படைகளும் இல்லாமல் நீங்கள் எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அரசர் வந்து மந்திரியார் வந்து பாராட்டுறாரு. நம்ம எவ்வளோ தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு எவ்வளோ விஷயங்கள்லாம் நிறைய இருக்குன்றது இந்த கதையின் மூலயமா வந்து நம்ம மந்திரியார் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

டிஎல் மகாராஜன், பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். புலமை பித்தன் இயற்றிய பாடல் இளையராஜா இசையில் நாயகன் திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து என்றும் இனியவை கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து பதிவுகளை அனுப்பிய எமது நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது கதையும் கானமும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICFல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களிடம் உரிய நேரத்தில் தடையின்றி செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல்

0: லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தாவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகல்களை பெறுவதற்கான காலக்கெடு நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக வாகனங்களில் செல்லும் பயணிகள் வாகனத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. 20 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இப்பொழுது நாம் கேட்கலாம்.
2: என்றும் இனியவை.

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 11:07 நிகழ்ச்சியின் அடுத்து என்ன பாடல்?

0: கண்ணதாசன் இயற்றிய பாடல் கேட்டும். கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல். நேரம் 11:12.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

புலமை பித்தன் இயற்றிய பாடல் கேட்டும், கே வி மகாதேவன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியிருந்தார்கள். அடிமை பெண் திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்ணன் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் பாடல் கண்ணதாசன்.

கர்ணன் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நேரம் 11:23, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து வாலி இயற்றிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய எங்கு வீட்டு பிள்ளை திரைப்பட பாடல்.

0: நேரம் 11:30.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: பஞ்சாப் சிங்கம் லாலாலஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு.

எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி, மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் பாரத விலாஸ் திரைப்படத்திற்காக பாடலை இயற்றியிருந்தார் வாலி. திரைக்காவியத்தை தன் நடிப்பால் வென்ற நடிகர்கள் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டுட்ருக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சந்திரோதயம் திரைப்படத்திற்காக வாலி ஏற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்

பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரல்களில் ஒலிக்க கேட்டும். பார் மகளே பார் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. நேரம் 11:47. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் முரளிதரன் விழுப்புரம், நான் மாந்தோப்பில் பாடல் இனிமை, தொகுப்பாளர் ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஜின்ராஜ் இனிய காலை வணக்கம், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு என்றும் இனியவை, அருமையான பாடல், காலத்தால் அழியாத பாடல்கள், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1001 படத்தில் பாடல் ஒலித்தது, காலத்தால் காவிய கானங்கள் கேட்க இனிமையாக உள்ளது, அருமையான பாடல்கள், நிகழ்ச்சியில் ஒலித்து கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம்லிருந்து ஜின்ராஜ். கண்ணன் மேட்டுப்பட்டி இனிய காலை வணக்கம் ஆரம்ப பாடலே அருமை, அதுவும் அந்த பறவை போல். அடுத்து சினஞ்சிறிய வண்ணப்பறவை பாடல் அருமை, என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு இனிமையாக இருந்தது, கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளம், என்றும் இனியவையில் பழமையான இனிமையான பாடல்களின் தேர்வு, ஒவ்வொன்றும் சூப்பர், இனிமையாக தொகுக்கும் அன்பு அறிப்பாளர் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலாவரதன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், முடிந்தால் ஏஎம் ராஜா கந்தசாலா பாடிய பாடல்கள் இருந்தால் ஒளிபரப்பவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசி ராஜேஷ், என்றும் இனியவை நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களை அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பர்வத வர்தினி, இனிய முற்பகல் வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலாக 1001 திரைப்படத்தில் ஒழித்த பாடல், அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும், அதனைத் தொடர்ந்து குங்குமம் படத்தில் ஒழித்த சின்னஞ்சிறிய சின்ன வண்ணப்பறவை என்ற பாடலும் கேட்டோம் ரசித்தோம், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி இனிய காலை வணக்கம், சென்னை கோடையில் குலுகுலு என வானிலை இருக்க வானொலியில் எஸ்பிபியின் சூப்பர் பாடலை தொடர்ந்து கர்ணன் எங்கள் வீட்டு பிள்ளை பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்க நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் புலமை பித்தன்.

நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 11:54:50. இந்த ஒரு மணி நேரமும் கடந்ததே தெரியல இல்லையா? நேர்களுடைய முகநூல் பதிவு வீரராகவன் என்றும் இனியவை எல்லோரையும் கவர்ந்தவை அழகான பாடல்கள் அமுத கானம் அத்தனை முக்கணி சுவையாகும் சுவைத்தேன் ரசித்தேன் கேட்டேன். ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன். ஏழு கிணறு தேவா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நானும் நிகழ்ச்சிக்காக சினஞ்சிறிய வண்ணப்பறவை பாடல் அருமை சூப்பர் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல் அது. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். சினஞ்சிறிய வண்ணப்பறவை என்னைத்தான் தேடுதம்மா பாடல் மிகவும் அருமை வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். அருள் குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிந்தராஜன் கர்ணன் படத்தில் உலா வந்த பாடல் அருமை சார் கேட்டோம் ரசித்தோம். ரங்கசாமி விவத் பாரதி தமிழகம் 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்கள் அனைத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். மேலப்பேடு தயாளன் வாழ்த்துக்கள். ஏழு கிணறு அபுதாகிர் வாழ்த்துக்கள். மணிபாலு இனியவை என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் வளம் வந்த ஆரம்ப பாடலை அமர்கலம் சார் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கம்லேருந்து சுந்தர் இனிய காலை வணக்கம் பாடல்கள் அனைத்தும் செம அட்டகாசம்.

0: சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன் என்றும் இனியவை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் என்றும் இனியவை நிகழ்ச்சி காலத்தால் அழியாத காவிய கானங்கள் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கின்றோம் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். சென்னியப்பன் பாடல்களில் நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்கள் அனைத்தும் அருமை சார் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அருமை பாடல்கள் அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிச்சைமணி அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் ஒளிவந்த பாடல் காவிய பாடலாக ஒலித்தது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிதா பழனி பாப்பாரப்பட்டி தர்மபுரியிலிருந்து பாடல்கள் அனைத்தும் அருமை. நாகராஜன் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் 11 மணியிலிருந்து 12 மணி வரை ஒளிவந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. டி சி ராஜேஷ் நேயர்களின் ஃபேஸ்புக் பதிவுகளை வாசிக்கும் அன்பு அறிவிப்பாளர்கள் நேயர்களின் ஊர் பெயர் மற்றும் நேயரின் பெயரை நிறுத்தி நிதானமாக வாசித்தால் நலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய கானங்களின் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பாடல்களின் சூப்பர் அருமை தொகுத்து வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி சி ராஜேஷ் 1950, 60, 70 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களின் தேர்வு ஒளிபரப்பது ஒரு சிறந்த கலை, அதுவுமே என்றும் இனியவை அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அவரே இன்னொரு பதிவும் கொடுத்துருக்காங்க. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பது கேட்பது ஒரு சுகமான அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா குங்குமம் திரைப்படத்தில் கர்ணன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளை, பாரத விலாஸ் போன்ற திரைப்பட பாடல்கள் அருமை சார். பர்வத வர்தினி அருமையான பாடல்கள். அடிமை பெண் படத்தில் ஒலித்த பாடல் 1000 நிலவேவா பாடல் மிக மிக அருமை, மிக நன்றி. எஸ் பரணி இனிய காலை வணக்கம் ஆசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசருதீன் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள். சூளையிலிருந்து மனோகரன் ஆரம்ப பாடலே அட்டகாசம் சார், வீர உணர்வை தூண்டும் பாடலாக இருந்தது. பறவை போல் வாழ வேண்டும் வாழ்த்துக்கள். பர்வத வர்தினி அருமையான பாடல். கர்ணன் படத்தில் ஒலித்த பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம், எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல். எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் ஒலித்த பாடல் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் பாடல் மிகவும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கர் ஆர்ஜி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சி வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. நேரு நகர்லிருந்து சங்கர். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பதிவுகள் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை.
1: இன்று இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
2: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்போ நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இப்பொழுது நாம் கேட்டு ரசிக்க இருப்பது

0: ரெட்ரோ நேரம். எல்லாருமே வந்து என்ன சொல்ல, பலவிதமான பாடல்கள் அதெல்லாம் கேட்டு ரசிச்சிருக்கீங்க இவ்வளவு நேரம். அப்படி ரசிக்கும்போது இப்பொழுது என்ன மாதிரியான பாடல் தொகுப்பு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக இந்த ரெட்ரோ நேரத்தில் ஒரு சுகமான பாடல் தொகுப்பாகவே வலம் வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு நல்ல தொகுப்பு தான். என்ன மாதிரியான தொகுப்பு? பாடல்களை கேளுங்க, நீங்களும் கூட சொல்லலாமே இது என்ன தொகுப்புன்னு. ஆனால் இரண்டே பாட்டு தாங்க, இரண்டு பாடலுக்குள்ளே நீங்கள் சொல்லிடணும், சரியா? இதோ இந்த சுகமான பாடலோடு ரெட்ரோ நேரம் இனிதே ஆரம்பமாகிறது.
1: இளைய நிலா பொழிகிறதே

சில பாடல்கள் காலத்தால் அழியாத பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் கேட்பதற்கு சுகமாக இருக்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டு. அந்த கிட்டார் இசையோட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலோட வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் நிச்சயமாக நாம் மெய்மறந்து போனோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருவரையுமே நல்லாயிருக்கும். அதிலும் முகில் இனங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ

அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. என்ன ஒரு அழகான கற்பனை இல்லையா? சரி, இன்னைக்கு இதை மாதிரி சுகமான பாடல்கள் தான் உங்களுக்காக வலம் வரப்போகிறது. இருந்தாலும் அது என்ன தொகுப்பு அப்படின்ட்டு நிச்சயமாக அடுத்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடியிருப்பது. கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில்

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்போ நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது.

0: கேட்க மறக்காதீங்க.
1: நம்முடைய நேயர்கள் இப்போ கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு இப்போ ஒரு தொகுப்பு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அது என்ன மாதிரி தொகுப்பு அப்படின்னு நம்ம நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். இதுவரைக்கும் நாம் 2 பாடல்கள் கேட்டுட்டோம். பயணங்கள் முடிவதில்லை, அம்மன் கோவில் கிழக்காலே, இந்த 2 படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்டுட்டோம். என்ன மாதிரியான பாடல்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம நேயர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துடுவோம். என்ன சொல்லியிருக்காங்க? அடையாளம்பட்டு, ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, இவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து சாங் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அது மாதிரி அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மழைப்பாடலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குங்க மழைப்பாடலாக இருக்க போகுது? தோகை இளமையில் ஆடி வருகுதுன்னு தொடங்கினதுனாலயா? கார்த்திகேயன் சுப்பிரமணியம், அருமை இன்றைய பாடல் தொகுப்பு நிலா அப்படிங்கிறாங்க. அப்படியா? இல்லையே. ஏழு கிணறு தேவா, அவங்களும் வந்து இளைநிலா பொழிகிறது பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. பூலுவபாளையம் ஆனந்தமுருகன், வாழ்த்துக்கள். ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், வாழ்த்துக்கள். ரவி அம்பத்தூரிலிருந்து வணக்கம். கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார் வணக்கம். முரளி வாழ்த்துக்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசைக்கருவி பற்றிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லையேங்க. மாடம்பாக்கத்தில் இருந்து சொல்லியிருக்காங்க. பூலுவபாளையம் ஆனந்தமுருகன், இளையராஜா பாடல்கள் மற்றும் விழாக்கள் வரி கொண்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி, இப்போ என்ன செய்யலாம்? ஒரே ஒரு பாடல் நான் வழங்குகிறேன், அதையும் கேட்டுட்டு இது என்ன மாதிரியான தொகுப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சரியா?

ஒரு சுகமான பாட்டு இந்த பாட்டு அப்படின்னே சொல்லலாம். எல்லா பாட்டுமே அப்படித்தாங்க. இன்றைக்கி வந்து மென்மையான பாடல்கள் தான் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. என் ஜீவன் பாடுது திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்தது இளையராஜாவின் இசையமைப்பில். நம்ம இது என்ன தொகுப்பு அப்படின்னு கேட்டிருந்தோம், நம்ம நேயர்கள் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய தொகுப்பை கடகடன் பார்த்துட்டு வந்துடணும். பர்வதவர்த்தினி அவங்க ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு பாடல்லாம் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏழுகிணறு தேவா அவங்க வந்து இளையராஜா மியூசிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்றைய தொகுப்பு. அதையும் சொல்லலாம், அதையும் தவிர இன்னமும் இருக்குது. எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து இளைய நிலா பொழிகிறது. பகல் நேரத்தில் எப்படி இளைய நிலா, பருவநிலை மாற்றமா என்று யோசித்தேன். பிறகுதான் புரிந்து கொண்டேன், இது வானத்தில் வரும் நிலா அல்ல, வானொலியில் வரும் நிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள் அவங்க தீட்டாளம் டிசி ராஜேஷ், சரியா? அவங்க வந்து நான் பேரை சரியாக படிக்கலை அப்படின்னு வேறு இதுக்கு முந்தின பதிவில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் முதல்ல மேலே இங்கிலீஷில் தானே இருக்குது, அதில் நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் போட்டிருக்கீங்க? டிஹெச்இஇ டிடிஏஎல்ஏஎம் அப்படின்னா தீட்டளம் தான். நீங்கள் தமிழில் கீழே எழுதியிருக்கிறத பார்த்தா தான் தெரியுமே ஒழிய நம்ம ரெண்டு வாட்டி படிக்க முடியாது முதல். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த லெட்டர் வந்து என்ன போட்டிருக்கணும், டிஹெச்இஇ டிடிஏஎல்ஏஎம் போட்டிருந்தா நான் கரெக்டாக வாசிச்சிருப்பேன், சரியா? முடிஞ்ச வரைக்கும் வாசிக்கிறேங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ். அதுக்கடுத்தது கலீல் அகமது, அவங்க வந்து எஸ் ஜானகி சாங்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க அதுவும் ஒரு வகையில் சரிதான். அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் வெளிவந்த படங்களின் பாடல்கள். ரொம்ப சரிங்க. இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் அவங்களுடைய இயக்கத்தில் வந்த சில பாடல்கள், அதுவும் 80களின் பாடல்கள். அதுவும் இப்போது ஆர் சுந்தர்ராஜன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், இளையராஜா தான் பெரும்பாலும் இல்லை 99% இளையராஜா தான் இசையமைப்பிருப்பார். ஆகையினால் இன்றைக்கி நாம் ஆர் சுந்தர்ராஜன் அவருடைய இயக்கத்தில் சில பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், சரியா? அடுத்த பாடல்

0: இப்பொழுது நாம் கேட்ட பாடல், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் எஸ் ஜானிக்கு இணைந்து பாடியிருந்தது. முத்துலிங்கம் எட்டு இளையராஜாவின் இசையமைப்பில். இப்போ இதுவரைக்கும் நாம் கேட்டோம் பார்த்தீங்களா, இந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் அவருடைய படங்களும், அவர் வந்து சில்வர் ஜூபிலி படங்களை இயக்கியவர் அப்படின்னு பெயர் பெற்றவர். அவருடைய பல படங்கள் சில்வர் ஜூபிலி படங்கள். அவருடைய பாடல்கள் எல்லாம், அந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாம் இளையராஜாவின் இசையமைப்பு. அந்த காலகட்டத்தில் அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா மென்மையாக இருக்கும், அவ்வளவு மென்மையாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் ஆர் சுந்தர்ராஜன், இளையராஜா, அந்த காம்பினேஷன் பாடல்கள் எல்லாமே மென்மையாக இருக்கும். அதே மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட்டு, இன்றைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், கேட்க கேட்க இனிமையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் தான் சில பாடல்கள் உங்களுக்காக நாங்க இன்னைக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான்

0: ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
0: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
0: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணைய

நேரம் 12:28:35 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இன்றைய நட்டோ நேரம் உங்களுக்காக இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையமைப்பில், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் அப்படின்னாலே இசை இளையராஜா அப்படின்றது தான். இதில் வெளிவந்த சில திரைப்பட பாடல்களை வழங்கிட்டிருக்கோம். இவர் வந்து முதன் முதலாக இயக்கிய திரைப்படம் பயணங்கள் முடிவதில்லை, 1982. இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் மோகன் நடித்திருந்தார். மோகனோடு இணைந்து இவர் அதற்கு தொடர்ந்து சில படங்களை கொடுத்துருக்காரு. தூங்காத கண்ணன்று ஒன்று, சரணாலயம், நான் பாடும் பாடல், குங்குமச் சிமிழ், மெல்ல திறந்தது கதவு, எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள்ங்க. இப்படிப்பட்ட படங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் நமக்கு இந்த படங்கள்லாம் நம்ம திருப்பி யோசித்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், பயணங்கள் முடிவதில்லை ஆகட்டும், தூங்காத கண்ணன்று ஒன்று ஆகட்டும், மெல்ல திறந்தது கதவு, இது எல்லாமே வந்து சோக, அதனுடைய முடிவு வந்து கிளைமேக்ஸ் வந்து சோகமாகவே இருக்கும் அப்படின்னு தோணும் நமக்கு. நீங்கள் அதை உணர்ந்திருக்கீங்களான்னு தெரில. அது மாதிரி விஜயகாந்த், நடிகர் விஜயகாந்த் கூட இவங்க ரெண்டு மூணு படம், அந்த ரெண்டு மூன்று படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. வைதேகி காத்திருந்தால், நானே ராஜா, நானே மந்திரி, அம்மன் கோயில் கிழக்காலை, இதெல்லாம் வந்து விஜயகாந்தோடு இவங்க இணைந்து இவர் இயக்கிய திரைப்படங்கள். பல படங்களை இவர் இயக்கியிருக்கிறாரு. நம்ம கிடுகிடுன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, அந்த ராத்திரிக்கு சாட்சியில் இந்த படம்லாம் நம்ம ரொம்ப கேள்விப்பட்டது கிடையாது. அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை, சுகமான ராகங்கள், தழுவாத கைகள், அதுவும் விஜயகாந்த் வச்சு தான். காலையும் நீயே மாலையும் நீயே, அதுவும் அப்படி தான். அது மாதிரி ராஜாதி ராஜா அவருக்கு ரஜினிகாந்தோடு இணைந்து அவருடைய படம் அது. தாலாட்டு பாடவா, என்கிட்டே மோதாதே, சாமி போட்ட முடிச்சு, ஒயிலாட்டம், திருமதி பழனிசாமி, என்ன ஆசை மச்சான், இப்படி இந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன், குடும்பத்தோடு நாம் போய் ரசிக்கிற படங்களாக இருக்கும். ரொம்ப வன்முறையெல்லாம் இருக்காது, ஒரு குடும்ப பங்கான படமாகவே இருக்கும். நம்ம என்ன செய்யலாம், அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், சரியா?

நேரம் 12:39 45 இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ்ச் செய்திகள் இடம்பெறும்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும், அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம்

0: சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICFல் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புக்கின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழி நடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
0: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரெஸ்ட் சிகரத்தில் இருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரெஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரெஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நில வளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சௌஹான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் 3வது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99 ரூபாய் 51 பைசாவாகவும் டீசல் விலை 91 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92 ரூபாய் 49 பைசாவாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 நாட்கள் வரை கால அவகாசம் இருக்கும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்க்ஜின் பேட்ஸனை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் 2வது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாலிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரத்தில் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் இவங்க இயக்கத்தில் வந்த திரைப்பட பாடல்கள் சிலவற்றை நாம் கேட்டுட்ருக்கோம். அதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது வந்து இளையராஜாவோடு தான் அவர் அதிகமாக இசையமைத்திருக்கிற, அவருடைய படங்களில் இளையராஜா இசையமைப்பு தான் அதிகமாக இருந்திருக்குன்னு. நம்ம இப்போது இந்த செய்திகளுக்கு முன்னால் கேட்ட பாடல் மெல்ல திறந்தது கதவு. இந்த திரைப்படத்தில் MS விஸ்வநாதன் இளையராஜா இணைந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த பாடலை பாடியிருந்தது சித்ரா. வாலியின் பாடல் வரிகள் அது. நம்முடைய நேயர்கள் சிலருடைய பதிவுகளையும் அப்படியே நாம் பார்த்துட்டு வந்துடலாம். எம் சென்னியப்பன் கவுந்தம்பாடியிலிருந்து இளையராஜா ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இல்லையா இது என்ன மாதிரியான தொகுப்பு அப்படின்னுட்டு. ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான் அவங்க வந்து கட்டி வச்சுக்கோ இந்த பாடல் கலக்கலாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பூலுவபாளையம் ஆனந்தமுருகன் இரு மனங்கள் சேரும் திருமணம் சார்ந்த பாடல்களா அப்படின்னு பாடல்கள் மற்றும் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் வந்த பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தூரம்லாம் எடுக்கலை, ஆனால் இரு மனங்கள் சார்ந்தது அதை வேணால் ஒத்துக்கலாம். ஆனால் முதல் பாடல் வந்து இரு மனங்கள் சார்ந்தது கிடையாதுங்க, ஒரு நிலாவை பற்றின ஒரு கவிதை தான் அது. அதுக்கடுத்து எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து வெள்ளி விழா இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் உருவான பாடல்களை கேட்பதே தனி சுகம்தான். கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் பாடல்கள் மிகவும் அருமை. நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் பாடவும் மிகவும் அருமை. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி ஒவ்வொரு பாட்டையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கங்க. எப்போவுமே பர்வதவர்த்தினி அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பாடலாக குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து தேவன் கோவில் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாதிரி

ஒரு அழகான போஸ்டர் நமக்கு அனுப்பியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், இசை மழையில் நனைய வைத்து கொண்டிருக்கும் விவித் பாரதிக்கு வாழ்த்துக்கள். பர்வதவர்த்தினி அவங்க குங்குமச்சமிழ் பாடல், அந்த பாடலையும் குறிப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா, ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் இசை இளையராஜா இருவரின் கூட்டணியில் உருவாகிய படமும் பாடலும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், ரெட்ரோ நேரத்தில் ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்ற இந்த பாடல்கள் ஒரு காலத்தில் கிராம வயல்வெளி பம்ப் செட்டுகளில் இரவு நேரங்களில் படித்து கொண்டு நேயர் விருப்ப பகுதியில் கேட்ட ஒரு சுகானுபவனத்தை மீண்டும் நினைவுபடுத்தி விட்டார் நமது அன்பு அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க, இந்த பாடல்கள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஒலிபெருக்கியில் அங்கங்கே ஒலிபரப்பு அது பாடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் அதையும் ரசிச்சிருப்பீங்க அந்த காலகட்டத்தில்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு மேலப்பேடு தயாளன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க ரெட்ரோ நேரத்தில் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் எப்போ மாதிரி பகல் வணக்கம் சொல்லிட்டு அவங்க வந்து அனைத்து பாடல்களும் குழுமை அழகுபட தொகுத்தவை அருமை பண்பலை நிகழ்ச்சி இனிய வளமை வானலை வழங்கியது நெஞ்சில் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், ரெட்ரோ நேர பாடல்கள் தேர்வு செவிகளுக்கு இனிமை. மெல்ல திறந்தது கதவு படம் இரண்டு விதமாக திரையிடப்பட்டது. சில தியேட்டர்களில் முதல் பகுதி இரண்டாவதும் இரண்டாவது பகுதி முதலிலும். அப்படியா, புதுசாக இருக்கே, தெரியலைங்க. இது ஒரு நீங்கள் சொல்கிறது ஒரு புதிய தகவல். அதாவது சில தியேட்டர்களில் முதல் பகுதி இரண்டாவதும் இரண்டாவது பகுதி முதலிலும் வரும். அப்படி இருந்தும் அந்த படம் வெற்றி பெற்றது. திரைக்கதை இயக்கம் அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. இது ஒரு நல்ல தகவல்ங்க நீங்கள் சொல்லியிருக்கிறது. அதுக்கடுத்தது ஸ்ரீராமச்சந்திரன், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாடல்கள் அனைத்தும் நேயர்களின் நெஞ்சங்களை வருடி செல்லும் விதமாக அமைந்துள்ளது. சூப்பர், நல்லதொரு தொகுப்பை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்முடைய நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கும்போது இன்னும் ஒன்றிரண்டு நேயர்கள். சபரி மனோஜ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அயனாவரம் கிருஷ்ணன், அவங்க வந்து கலக்கல் அரங்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், நிகழ்ச்சியில் இந்த பாடலை கேட்கலாம். எந்த பாடல் அப்படின்னா, வைதேகி காத்திருந்தாள். இந்த திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடியிருக்க, கங்கை அமரன் ஏற்றியிருக்க, இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது.

0: கேட்க மறக்காதீங்க.
1: ஆர் சுந்தர்ராஜன், இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் வெளிவந்த சில திரையிசை பாடல்களை இன்றைய ரெட்ரோ நேரத்தில் நாம கேட்டு ரசிச்சோம்.
2: ரெட்ரோ நேரம்.
1: நேரம் 1:40.
0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் இப்பொழுது கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 2952-0853 அல்லது 2838-9871 இந்த எண்களில் ஒரு எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பழனி வட்டம் கொழுமங்கோட்டான் ராமகிருஷ்ணன்.
1: ராமகிருஷ்ணன் ஐயா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: நிறைகுடம் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்து கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் என்ற பாடல்.

0: இந்த பாடலை நீங்க கேட்க விரும்புறீங்க இல்லையா?
1: ஆமாங்க மேடம், இந்த பாடல் வந்து கவிஞர் வந்து இந்த பாடல் வரிகளை ரொம்ப ஆழமா ஒரு உணர்வு பூர்வமா பயன்படுத்தி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
0: இன்னைக்கு நீ உங்களோட சேர்ந்து எல்லாருமே அந்த உணர்வு பூர்வமாவே ரசிக்கலாமே, சரியா?
1: நன்றிங்க மேடம்,
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார்? வணக்கம், வித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: உடன்குடி நூர்தீன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: படம் பாசவலை. அதுல வந்து குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெருக்கி சொன்னா ஆரம்பிக்க பாடலாம்.
0: சரி, கேட்டுடலாம். ஆனா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்றீங்களா?
1: சரிம்மா.
0: நன்றி.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிரல், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது பாடல் உங்கள் சாய்ஸ். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோட நீங்களும், அதாவது இப்ப ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை உடனடியாக, அதாவது இன்ஸ்டண்டா ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. 2952-08-53 அல்லது 2838-98-71. இந்த 2 எண்களில் 1 எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். முன்னாடி 044 என்ற எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளுங்க. 2952-08-53 அல்லது 2838-98-71 முன்னாடி 044 இந்த எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை உடனடியாக ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி

கட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம். உனக்கு எது சொந்தம் என

சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா. பாப சரக்குகளை பணத்தாலே முடிவைத்து பாசாஞ்சு வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா. அவரும் வந்தார், அவரும் வந்தார், இவரும் வந்தார், ஆடினார். முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார். மனதில் இருந்த

வாழ்வில் எவருக்குமே தெரியாமே ஓடினார். மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார். எவரு வச்சு காத்தாலும் செல்வம் எல்லாம் சேர்த்தாலும் கெட்ட பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யாரு? நீ துணிவிருந்தா கூறு. ரொம்ப எளியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு, அவர் எங்கே போனார் பாரு.

0: உங்க பேர் சரியா கேட்க மாட்டேங்குது ஐயா.
1: திருவள்ளூர் மாவட்டம் அச்சிப்பட்டு மா பாட்ஷா மேடம்.
0: ஆ ஓகே சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் படிக்காதோ மேடம்.
0: ஆஹா,
1: பாட்டு வந்து ராஜாவுக்கு ராஜா.
0: ஓகே, வழங்கிடலாமா?
1: ஆ ஓகே மேடம், தேங்க்ஸ்.

0: அபயத்தன பிறந்ததன இறந்ததன பம்பல மாட்டி போனதன மான கேடாயானதன மூச்சினா மூச்சினா முடிஞ்சதடி சொந்தம் அடியே முதுகணியில் எத்தனை எத்தனை ஆனந்தம் அடியே முதுகணியில் எத்தனை எத்தனை ஆனந்தம் ஆனந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா மனக்கு இருக்கால் நீ உணர்வதாலே சொந்த லாபம் அதி மந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுறீங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அத்திப்பட்டுல இருந்து

நேரம் 1:17:45 நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது பாடல் உங்கள் சாய்ஸ் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. இது 102.3

0: ஒன்று மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு நம்மோடு இணைய இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருமா பேசுறீங்க? கமலாமா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பாசம் மேடம்.
0: சரி,
1: பாடல் வந்து உலகம் பிறந்தது எனக்காக, அந்த பாடல் மேடம்
0: வழங்கிருவோமா?
1: நல்லா இருக்குமா மேடம்?
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களாமா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: பாட்டை கேட்டுருவோம், சரியா?
1: வாழ்த்துக்கு நன்றி மேடம்.

0: இப்பொழுது நம்மோடு இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: இனிய மதிய வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து ரகுராமன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பட்டிக்காட்டு புதிப்படத்திலிருந்து மேடம், சந்திரபோஸ் பாடிய டைட்டில் பாட்டில் போடுங்க, பட்டிக்காட்டு பாட்டு.
0: சரி, கேட்டுடலாமா?
1: கேட்கலாம். நன்றி மேடம். ஆத்தாங்கரையோரம்

தென்னமர கள்ள குடிச்சா தெம்மாங்கு பாட்டு வரும். புள்ள தாச்சி எட்டு வச்சு பொடி நடையா காத்து வரும். காத்திருப்போம் காத்திருப்போம் எங்க பக்கம் காத்து.

0: நேரம் 1:27. இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்து கொள்ளும் நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
1: இனிய நண்பர்கள் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாம் எடுத்து ஒரு பாட்டு, அதாவது ஒரு காமெடி பாட்டாக கூட இருக்கலாம், அப்புறம் ஒரு தத்துவ பாட்டாக கூட இருக்கிறது. பாடல் இடம்பெற்ற படத்தோட பிறகு என்ன முதலாளி சௌக்கியம்மா, அதிலே அன்பை குறிப்பது ஆனா ஆனா அந்த அந்த அந்த தொனி ரொம்ப அழகா இருந்தான்.

0: கேட்டு ரொம்ப நாள் அடுத்து உங்கள் கைங்கரியத்திலே நீங்களும் நானும் நிலைத்தாரும் நேயர்களும் இப்பாடலை விரும்பி கேட்க காத்து நிற்கும் நான் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
1: இதோ உங்களுக்காக அந்த பாடல். நன்றி
0: நன்றி.

0: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேடம் சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
2: மேடம்? படம் வந்து எட்டுப்பட்டு ராசா, பாட்டு வந்து பஞ்சு மிட்டாய் சீலா கட்டி.
1: சரி, ஆனா நீங்க இந்த பாடலை கேட்பதற்கு கொஞ்சம் காத்துட்டு இருக்கணும், சரியா?
2: சரி மேடம்,
1: நன்றி.
2: நன்றி மேடம்.
3: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழ் FM இல் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில்

0: சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது. தீக்குள்

0: கேட்க மறக்காதீங்க.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
2: மனங்களில் என்றென்னும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
3: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும், உங்களுக்கு பிடித்தமான பாடலை உடனடியாக இன்ஸ்டண்டாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. 2952 0853 அல்லது 2838 9871. முன்னாடி 0444 இந்த எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளுங்க. 2952 0853 இல்லைனா 2838 9871, முன்னாடி 044. இப்போ நம்முடைய நேயர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ், வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: சொன்னாங்களே,
1: ஹலோ வணக்கம். என்ன பாட்டுங்க?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் விவித் பாரதி, ரொம்ப வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லிக்கங்க இன்னொரு வாட்டி.
2: என்னுடைய ஒரு அன்பு கூர்ந்த வாழ்த்துக்கள்.
1: சரி, உங்களுடைய
2: பாருங்க, எனக்கு ஒரு படம் பேர் நினைவில்லாம போயிடுச்சு. அது பாட்டு வந்து பெற்றெடுத்த உள்ளம் என்றும்
1: தெய்வம் தெய்வம் அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம்.
2: அந்த பாட்டு ஒலிபரப்புங்களா?
1: அந்த பாட்டு, அந்த பாட்டை இப்ப டக்குன்னு கிடைக்கல, நீங்க வேற பாட்டு சொல்றீங்களா?
2: தாயிர் சிறந்த கோயிலும் இல்லையா?
1: அகஸ்தியர் படத்துல இருந்த,
2: அகஸ்தியர் படத்துல இருந்து.
1: சரி, இப்ப அந்த பாட்டை கேட்டுக்கங்க, அடுத்த வாட்டி அந்த பாட்டை தேடி போட்டுடலாம். சரியா?
2: ஓகே ஓகே,
1: நன்றி.
2: தேங்க்யூ வெரி மச்.

0: நேயர்கள் எல்லாரும் அவங்களுக்கு விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்மோடு அடுத்து யார் வராங்க, என்ன பாட்டை தன்னுடைய விருப்பமாக கேட்குறாங்க? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன் பெரம்பலூர் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து சாரங்கதாரா, பாடல் வந்து வசந்தம் முல்லை போல. அந்த படம்
0: ஆல் டைம் ஹிட் சாங் கேட்டுடலாமா?
1: கேட்கலாம் மேடம். நன்றி மேடம்.
2: இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும்.
3: ஓ, பாட வேண்டுமா? வசந்தம் முல்லை.

0: வசந்தம் உதை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். இதில் பங்கேற்கும் அடுத்த நேயர்.
2: ஹலோ,
1: வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
2: ஆனந்த் மேடம், சேவாபேட்டிலேருந்து.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: மெல்ல பேசுங்கள் பாட்டு.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம். ஊரப்பாக்கம் சுந்தரேசன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: நலமா மேடம்?
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். சிவராம செல்வன் என் ராசா அப்படின்ற அந்த பாடல்
0: புரியும். நன்றி மேடம். நன்றிங்க. ஆனா கொஞ்சம் காத்துட்டு இருங்க, சரியா?
1: ஓகே மேடம்.
2: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இன்று இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர்

0: லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நம்முடைய நேயர்கள், இன்றைக்கி பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பலவிதமான காலகட்டங்களில் வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்கும்போது நம்முடைய ஒரு நேயர் வந்து ஒரு பாட்டு கேட்டார், அதாவது பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அந்த பாட்டை கேட்டிருந்தார். அந்த பாட்டு என்ன படம் அப்படின்ட்டு ஏழு கிணறு தேவா அவங்க சொல்லியிருக்காங்க, கண்ணா நலமா அப்படின்ற படம்னு சொல்லி இல்லையா. இதுதான் எப்படி பாருங்கள், ஒரு நேயருக்கு இன்னொரு நேயர் உதவுவது. நம்முடைய நிகழ்ச்சி எல்லாமே இப்படி தாங்க, எல்லாருமே ரசிக்கிற ஒரு நிகழ்ச்சி, இதுவரை நாம் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நேரம் 1:59:45. இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்திகள் இடம்பெறும். இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ஆர்ஜே லே ராமலட்சுமி.
2: Good afternoon. This is Akashvani and I am Naresh Mago with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi distributes over 51,000 appointment letters to new recruits in various government departments. Says India is partnering with various countries across the world to provide opportunities, employment and global exposure to youth. Bihar government to recruit 1 lakh teachers in the state over next 5 years. CBSE extends last date for obtaining scanned photocopies of answer books for class 12 board examinations until tomorrow. US Secretary of State Marco Rubio to call on Prime Minister Modi in New Delhi today. WHO raises public health risk of Bundibugyo strain of Ebola in Congo from high to very high. And in IPL cricket, Lucknow Super Giants to take on Punjab Kings in Lucknow this evening. Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youth in various government departments and organizations at the 19th Rozgar Mela through video conferencing. The Rozgar Mela was held at 47 locations across the country. The newly recruited candidates selected from across the country will be joining various ministries and departments, including the Ministry of Railways, Home Affairs, Health and Family Welfare, and Department of Higher Education, among others. Addressing the Rozgar Mela, the Prime Minister emphasized that government jobs serve as a vital means to improve and ease the lives of the citizens. Mr. Modi noted that the nation has placed its trust in its Karma Yogis and it's now their responsibility to honor and strengthen that trust through their dedication, conduct and everyday actions.
3: Karma Yogi Prarambh, jaise module se aapko apni zimmedariyan samajhne mein bahut sahuliyat hogi. Mera aapse aagrah hai, iska jyada se jyada laabh uthayein. Aaj Bharat ka yuva duniya ke har kshetra mein अपनी पहचान बना रहा है. यही स्पिरिट, यही ऊर्जा पब्लिक सर्विस में भी दिखाई देनी चाहिए. विकसित भारत ऐसे ही युवाओं के प्रयास से बनेगा जो अपने काम को देश सेवा का माध्यम मानते हैं.
2: मिस्टर मोदी हाइलाइटेड दैट द वर्ल्ड इज ईगर टू बी अ पार्ट ऑफ इंडियाज ग्रोथ जर्नी. The Prime Minister said that the country is also partnering with various countries of the world aimed at

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான பிற்பகல் வணக்கம். எப்பொழுதும் எந்த நேரமும் ஒலிக்கும் இனிய இசை விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 உங்களுக்காக. இந்த இனிமையான நேரத்தில் காற்றலையின் நேரலையில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. இனி தொடரும் நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: ஆம் நேர்களே, இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பின்னணி பாடகி ஸ்வர்ணலதா அவர்களுடைய குரலில், ஸ்வர்ணலதா அவர்கள் பலவித குரல் ஸ்டைலில் பாடிய அவங்களுடைய பாடல்களை தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் கேட்போம். மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: உங்கள் விதித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:24:25. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து. சுவர்ணலதா பாடிய பாடல், வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது.

நேரம் 2:30. சத்ரியன் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது அந்த பாடல். ரொம்பவே அழகான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் வந்து பின்னணி பாடகி சொன்னலதா அவர்களுடைய பலவிதமான ஸ்டைலில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களில் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருக்கு. திரைப்படத்திலிருந்து சொர்ணலதா பாடியது, வைரமுத்து எழுதியது, வித்யாசாகர் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 2:36. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி சொன்னலதா பாடிய அவர்களுடைய பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். நிறைய விதவிதமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான தனித்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த குரல்களில் பல வித்தியாசங்களில் பாடல்களில் கொடுத்தவங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் சொர்ணலதா அவர்கள் நிறைய விதமான பாடல்களை நிறைய மாதிரியான குரல் வித்தியாசங்களை வச்சு பாடல்களை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பாடல்களை தான் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் மன்னன் திரைப்படத்திலேருந்து வரக்கூடிய ஒரு அழகான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு சொர்ணலதா இணைந்து பாடிய பாடல் அது. வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 2:42:35. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி சொன்னலதா அவர்களுடைய பாடல்களை தான் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். விதவிதமான பாடல்கள், வேறு வேறு மாதிரியான உணர்வுகளில் பாடக்கூடிய சில பாடல்களை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் இதுவும் வேறு மாதிரியான ஒரு ஸ்டைலில் அமைஞ்சிருக்கும். உங்களுக்காக உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படின்னே வச்சுக்கலாம். கேட்போமா என்ன மாதிரியான பாடல் அது அப்படின்னு?

ரொம்ப ஒரு அதிரடியான ஒரு பாடல் கேட்டும் வேறு மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்தது. பீமா திரைப்படத்திலிருந்து வந்தது அந்த பாடல். விஜய் யேசுதாஸ் கைலாஷ்கர் மற்றும் சுவர்ணலதா இணைந்து பாடிய பாடல் அது. பா விஜய் எழுதியது, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலித்தது. நேர்களே, சில பாடல்கள் ஒவ்வொருவருடைய தனித்துவ திறமை சொல்லும். அந்த தனித்துவ திறமை தான் புதுவித ஸ்டைலாக மாறும். அப்படி திரை இசை பாடல்களில் தனித்துவம் மிக்க சிறந்த பாடல்கள் வழங்கும் நிகழ்ச்சி தான் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. உங்களுக்காக விவத் பாரதியின் தமிழ் பண்பலை வழங்கி கொண்டிருக்கிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். அடுத்தது நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அழகான பாடல். இதுவும் சுவர்ணலதா அவர்கள் பாடிய பாடல். சக்திவேல் என்கிற திரைப்படத்திலிருந்து அருண்மொழியோடு இணைந்து பாடிய பாடல். காமகோடியான் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. வரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: நேரம் 2:55. நேர்கள் இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் அம்ரித் சரோவர் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் குறித்து. உயிர் உறைய உடம்பு வேண்டும், உடம்பு செழிக்க உணவு வேண்டும், உணவு விளைய நீர் வேண்டும், நீர் விளைய நல்லரசு வேண்டும். எனவே நீராதாரத்தை பெருக்கும் அரசனுக்கே நீடு புகழ் நிலைக்கும். இதனை நீரின்று அமையா யாக்கைக்கெல்லாம் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று புறநானூறு கூறுகிறது. உணவில்லாமல் ஒரு மாதம் கூட வாழலாம், நீரின்றி 3 நாட்களுக்கு மேல் உடலில் உயிர் தங்காது. இப்புவியில் உயிர்கள் தோன்ற நீரே ஆதாரம். இந்த நீரானது சுழற்சி முறையில் மழையாக, நீராவியாக, கடலாக, குட்டையாக, குருதியாக, வரப்பு நீராக, பல்வேறு பரிமாணங்களாக நம்முள்ளும் நம்மை சுற்றியும் வியாபித்திருக்கிறது. 2012 வெளியிடப்பட்ட தேசிய நீர் கொள்கையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. நீர் மேலாண்மையும் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. சரியான அளவில் பாதுகாப்பான தண்ணீர் கிடைக்காததால் சமுதாய கொந்தளிப்பு ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் நீர் தொடர்பான சவால்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு சீரமைப்பும் மக்களின் பங்கேற்புமே தீர்வாகும். சுதந்திரத்தின் அமுதகால மகா உற்சவ கொண்டாட்டத்தின் போது 2022 அம்ரித் சரோவர் திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 நீர்நிலைகளை கட்டமைத்து புனரமைக்கவும் அதன் மூலம் நீர் சேமிப்பு, நீடித்த வளர்ச்சி, பாரம்பரிய சமூக நீர்நிலைகளை மீட்டெடுத்தல் ஆகியவை மேற்கொள்ளப்படும். திட்டம் அறிவித்த பொழுது 50,000 அமுத நீர்நிலைகளை 2023 ஆகஸ்ட் 15 கட்டமைக்க குறிக்கோள் கொண்டு தற்போது தேசிய இயக்கமாக மாறியுள்ளது. இதன் மூலம் தேச பெருமை, சூழல் சீரமைப்பு, அடிப்படை ஆளுகை ஆகிய 3 நேர்கோட்டில் இணைகின்றது. மார்ச் 2025 வரை 68,000 அமுத நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமுத நீர்நிலையும் குறைந்தது 1 ஏக்கர் அளவு கொண்டதாகவும்

10,000 கியூபிக் மீட்டர் கொள்ளளவு கொண்டதாகவும் இருக்கும். கிராம பஞ்சாயத்துகள் மூலம் பரவலாக்கப்பட்ட ஆளுகையும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலமும் வேலைவாய்ப்பும் ஊக்குவிக்கப்படும். கட்டமைக்கப்பட்ட அமுத நீர்நிலைகளை பராமரிக்க சுய உதவிக்குழு உறுப்பினர்களை கொண்டு தனித்துவமான பெயர் கொண்டு பயனாளர் குழு உருவாக்கப்படுகிறது. இந்த பயனாளர் குழு தன்னார்வலர்களால் உருவாவது பெண்கள் மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கியோருக்கு பிரதிநிதித்துவம் உண்டு. மரம் நடுதல், வண்டல் மண் அகற்றுதல் ஆகியவற்றையும் இக்குழுவினர் மேற்கொள்வார்கள். இத்திட்டத்தின் இரண்டாவது அலகு செப்டம்பர் 2023 ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. கூட்டுறவு, கூட்டாட்சி, சுற்றுச்சூழல் நடவடிக்கை, உள்ளூர் மக்களாட்சி ஆகியவற்றிற்கு அமுத நீர்நிலைகள் திட்டம் எடுத்துக்காட்டாக உள்ளது. நாட்டின் உடனடி நீர் தேவை மட்டுமல்லாமல் மீள்தன்மையுடைய நீர் மிகுதியான ஊரக எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமுத நீர்நிலைகள் திட்டம் ஏற்படுத்துகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம், அம்ரித் சரோவர் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் குறித்து.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 3 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் கடலோர கவிதைகள் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம்.
4: நேர்கள் கேட்க இருப்பது மூகாம்பிகை ஆர்ட்ஸ் கிரியேஷன் சாரின் கடலோர கவிதைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம். கதை கே சோமசுந்தரேஸ்வரன், திரைக்கதை வசனம் ஆர் செல்வராஜ். இசை இளையராஜா. இயக்கம் பாரதி ராஜா. இதில் நடித்திருப்பவர்கள் சத்யராஜ், ரேகா, ராஜா, ரஞ்சனி, ஜனகராஜ், கமலா கமேஷ் ஆகியோருடன் மற்றும் பலர். வானொலி வடிவம் எஸ் ஆர் குபேந்திரன். உதவி ஆர் முருகன். மூகாம்பிகை ஆர்ட்ஸ் கிரியேஷன் சாரின் கடலோர கவிதைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: என்ன
6: என்ன சர்க்கஸ் இருந்தீங்களா?
7: நீங்களே அதை சொன்னி.
6: டிக்கெட்டு
7: 5 டிக்கெட்டு. நான் தான் ஆரோக்கியசாமி. நாங்க சிட்டில இருந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த ரூட்டுக்கு நாங்க புதுசு. இது என் மத பொண்ணு ஜென்னிஃபர், இது என் 2வது பொண்ணு, இது என் 3வது பையன். என்ன மாதிரி சாது? இது 9 மாசத்துல பொறுத்து ரொம்ப சுறுசுறுப்பு. பிற்காலத்து சேஃப்டிக்காக பெத்து போட்டது. அப்போ நான் ஹைகோர்ட்ல குமாஸ்தாவா வேலை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வெக்கம் கேடு. என் பொண்ணு சம்பளத்துல வயிற்று கழுவிட்டு இருக்கேன்.

0: என் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது டீச்சர். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியாது. ஒட்டா
1: தம்பி ஒரு கையெழுத்து போடப்பா. உங்க அப்பா இல்லையா?
2: டீக்கர் நீ ஒரு கையெழுத்து போடு. இனிமே சின்னப்பதாஸ் இந்த ஊருக்குள்ள வந்துருவானா?
1: இந்த பெரிய கிட்ட கையெழுத்து வாங்கப்பா.
2: குண்டா குண்டா பெரியவர நான் கை நாட்டா நல்லா அழுத்தமாவே தம்பிங்களா இதுல கையெழுத்து போடுங்க. அடிச்சா அழுக தெரியாது, அரைனா கொடுத்தா செலவு பண்ண தெரியாது, சின்னப்பதாஸ் கேட்டா கையெழுத்தா வாங்க. கையெழுத்து உங்கடா அரைனா பசங்க முட்டம் சின்னப்பதாஸ் பேரை கட்டா மூத்தரம் பேர பசங்க கையெழுத்தா வாங்குறீங்க. கையெழுத்து அண்ணா வாக்கிடா ஜெயில இருந்து வாங்கடா.
3: இப்ப உங்களுக்கு ஹிஸ்டரி கிளாஸ் எடுக்க போற. சரித்திர கால வீர புருஷர்களை பத்தி படிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரித்திர கால வீர புருஷர்களில் உங்களை கவர்ந்தவர் யார்? இங்க நீ சொல்லு பாப்பா.
4: நெப்போலியன் போனபார்ட்.
3: குட். நீ சொல்லு.
5: மாவீரன் அலெக்சாண்டர்.
3: வெரி குட். இங்க நீ சொல்லு.
4: எனக்கு பிடித்த மாவீரர் முட்டம் சின்னப்பதாஸ். அவர் நிறைய சண்டைகளை செய்துள்ளார், கேடுகளால் பல ஆட்களை கீறி உள்ளார். இவர் தன் வீர விளையாட்டுகளை தெருக்களிலும் பஜார்களிலும் நடத்துவார். திருட்டு கொள்ளைகளுக்காக 18 முறை ஜெயிலுக்கு சென்று வந்த தியாகி இவர்.
1: கரஸ்பாண்ட் கிட்ட மட்டும்தான் பொறுக்குவீங்களா?

0: ஆமா டீச்சர், யார் அந்த சின்ன பதாஸ்? இனி கிளாஸ்ல ஒரு பையன், அவனை பத்தி பெரிய புராணமே சொல்லிட்டானே.
1: அவனா? அவன் ஒரு பெரிய ரவுடி டீச்சர். ஊர்ல வேலை விட்டு இல்லாம சுத்திட்டு இருப்பான், எல்லாரையும் போட்டு அடிப்பான். நம்ம பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குதே தாயமா, அவங்களோட புள்ள அவன். எப்ப பார்த்தாலும் சாராய கடையிலேயே விழுந்து கிடப்பான். அவங்களுக்கு அவன் ஒரு பெரிய தலைவலி டீச்சர். ஏண்டா காலையில இருந்து கழுவி கத்திக்கிட்டே இருக்கல, இப்ப நீ கிளம்ப புரிய இல்லையா?
2: எதுக்குமே என்ன போட்டு உயிர் எடுக்கிற? உனக்கு ஜோலியிட ஒத்தல போவையா?
1: ஆமாண்டா, எனக்காக தான் போற, சீக்கிரம் வாடா.
2: போலாமா?
1: ஏய், இப்படியே வந்தா எப்படி? புது துணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், மாத்திக்கிட்டு வாடா. சொன்னா கேளேண்டா.
2: ஆமா, வெள்ளையும் சொல்லையுமா வர சொல்றிய, எங்காச்சும் விருந்து கூப்பிட்டு போறியா?
1: ஆமா, நாம இருக்கிற இருப்புக்கு விருந்து ஒண்ணுதான் குறைச்சல். மதுவுப்பட்டியில அண்ணன், அதான் உன் மாமா ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு எனக்கும் குடுக்கல் வாங்கல ஒரு சின்ன தகராறுடா. அந்த தகராற நீ தாண்டா தீர்த்து வைக்கணும். இத பாரு, நீ அதட்டியே கேட்க வேண்டாம், உரிமையோட கேளு, மறுபடி இல்லாம குடுத்துருவாரு.
2: சரி, அவர் என்ன குடுக்கணும், நீ என்ன வாங்கணும் முதல்ல அரை சொல்லு.
1: இத பாரு, ஒரு 25 பவுன் நகைடா, ஒரு சொடி கம்மலு, கல்லு வச்ச மயில் மூக்குத்தி, அப்புறம் என்ன கொஞ்சம் பண்டம் பாத்திரம், அவ்வளவுதான்.
2: ஏமா இவ்வளவு நாளா விட்டு வச்சிருந்த? அப்பா செத்தப்ப கஷ்டப்பட்டமில்ல, அப்புறம் அடிச்சு புடிச்சு வாங்கிருக்க வேண்டியதானே.
1: சரி சரி வாடா. டேய், ஊரு வந்துச்சு, மூஞ்சிய தொடச்சுக்கிட்டு மாப்பிள மாதிரி ஜம்முனு வாடா.
2: நாம ஒண்ணு பொண்ணு பாக்கவா போறோம், அடித்தடிக்குதானே போறது? போதும்,
1: சொன்னாலும் சொல்லாட்டியும் பொண்ணு பாக்கத்தான் போறோம். டேய், உன் மாமா மக கங்கம்மா பூத்து பூரிச்சது இப்பதானடா. நீ அவளை கட்டிக்கிட்டா அவ வீட்டுக்கு வரும்போது அம்புட்டு நகைய கொண்டு வந்துருவா.
3: நீ கவுத்திட்ட.
1: டேய், நீ மரியாதையா வரல, நான் ஊரை கூட்டி நின்ன இடத்துல நாட்டுக்கிட்ட செத்து போயிடுவேன். ஆமா
4: தாசு, ஸ்டெடி ஸ்டெடி, மனசால விட்டுறாதடா.
5: ஏமா தங்கச்சி, தாயமாமே ஊர் இந்த 10 மைல் குள்ளதானமா இருக்கு, இந்த பக்கமே தலகாட்ட கூடாதுன்னு உறவே அந்த போன மாதிரி ஒதுங்கியே இருந்து போட்டீங்களாமா? என் மக சடன் கூட மாப்பிள வரலையாமா?
1: அது ஒண்ணு இல்லனே, பக்கத்துல ஏதோ அவசர சொல்லின்னு வளத்துக்குள்ள வரைக்கும் போயிருந்தா, அவ்வளவுதான். புள்ளைய வர சொல்லுங்க பாக்கலாம், சின்னதுல பாத்தது இப்ப எப்படி இருக்கோ?
5: கங்கம்மா கங்கம்மா வாமா வா. யாரு? சொந்த மாமன் தானம்மா. இல்லாம வளர்ந்த
1: பொண்ணு வந்திருக்கு, நிமிந்து பாடுறா. எங்க யோசனை பண்ணிட்டு இருக்க, நல்லா பாடுறா.
6: மாமன பெரிய சண்டியர்னு சொன்னாங்க, மண்ணுள்ளி பாம்பு மாதிரி எல்லாம் நெளியுது.
2: எனக்கு என்ன பயம், நினைச்சா சும்மா ஜம்முக்கு ஜம்மா ஜம்மு டமுக்கு டமா டம்மு.
7: அப்ப வெக்கத்தை கக்கத்துல வச்சுக்கிட்டு பாக்குறது பொண்ணு என்ன பேச்சே காணோம்?
8: கங்கம்மா கம்முனு இருப்பில்ல.
7: நல்லா இருக்கே நீ பேசுறது. மாம அது பெருமைய பத்தி பேசுறச்சு, என் பெருமைய பத்தி நான் பேசிக்க வேண்டாம். சீர் சனத்தை எல்லாம் நீங்க நல்லா பேசுவீங்க,

0: என் சகதி தெரியல உனக்கு?
1: அடுங்க,
0: ரொம்ப ஆட்டாதையா?

கல்யாணம். வார தைக்குள்ள என் கழுத்துல தாலி ஏறல, அப்புறம் பாரு நானே வந்து உன் வீட்டுல உட்கார்ந்து என்ன மச்சது, மச்சான் உன் மேல உசுரே வச்சிருக்கேன் மச்சான். யோ மச்சான்!

0: வர வர நம்ம ஆத்தாக்காரியோட ரகளை தாங்கவே முடியலப்பா. போயும் போய் ஒரு ராங்கி கிட்ட சிக்க வைக்கிறதுனால ஏதோ நமக்கு புத்தி அதிகமா இருக்குங்காட்டி அப்படி நாக்கா தப்பிச்சிட்டான்.
1: என்ன குதி
0: குதிக்கிறான்?
1: என்னடா அது, உன்னோட சொத்து சுகம் மட்டும் இங்க இருக்கு, ஊட்ட காணா, சைக்கிள் கேப்பில் விட்டு தின்னு போட்டானுல, வேலையும் காணா,
0: வீடு இருக்க.
2: சின்னப்பதாஸ்டே வந்திருக்கிறது யார்? சின்னப்பதாஸ். சின்னப்பதாஸ் பேரை கேட்ட பேயும் கூட நின்னு சலாம் போட்டுக்கிட்டு போகும்.
0: மரியாதை இல்லாம வந்திருக்கிற நீ யார்
1: சொல்லிடு பேய்.
0: மரியாதையா சொல்ற? இந்த இவங்கிட்ட அவன் பேர் என்ன? புடிச்சிட்டான் புடிச்சிட்டான். சின்னப்பதாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கா. பேயாத பிரச்சனையை வளர்த்துக்காத, வா வெளிய வந்துடு. சமாதானமா வந்துட்டீங்கன்னா நம்ம சரக்கு கூட தர அடிச்சிட்டு போயிடலாம்.
3: அந்த வேலை தானே தாசு. பேய் வீடுன்னு ஆளு காலு சொல்லி இந்த வீட்டுல யாரும் குடித்தனம் இருக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வெளியூர்ல இருந்து இங்க உத்தியோகம் பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் தான் கஷ்டப்பட்டு பேசி இவங்களை குடித்தனம் வச்சிருக்கிறேன். கண்ணா பின்னான்னு பேசி காரியத்தை கெடுத்துறாளப்பா. ஆரோக்கியசாமி.
0: யாரு அது ஆரோக்கியசாமி?
3: அவர் ரொம்ப நல்லவரு, பயப்படுறாரு. இல்லன்னா நானே உனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பேன்.
0: படுத்து பாப்போம்.
3: ஆரோக்கியசாமி
4: இங்க இருக்கு.
0: வீடு பிடிச்சிருக்கா?
3: ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: நான் பிறந்ததுல இருந்து புழங்கின இடம்பா. அதான் திடீர்னு விட்டுட்டு போறேன்னா மனசு கஷ்டமா இருக்கு.
3: அடிக்கடி வேணும்னா வராண்டால வந்து படுத்துக்கப்பா. சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றாரு. இல்ல ராஜ்யா,
0: இவ்வளவு தூரம் சொல்றீங்களேன்னு விட்டுட்டு போறேன். போய் இன்னொரு பாட்டில் ஏத்திக்கிட்டு இடம் தேடுவேன். கிடைச்சா படுத்துக்குவேன், கிடைக்கலன்னா மறுபடியும் வருவேன், கத்துவேன், விட்டுட்டு போயிடணும்.
5: டீச்சர் டீச்சர், ஸ்கூல் பிறக்கிறாயா? பள்ளி கொடுத்த படுத்து கிடக்காங்க. அவங்க மாமா சின்னப்பதாசு அவங்கள போட்டு கண்ணாப்பினா அடிச்சு விட்டான டீச்சர்.
0: டீச்சர் அம்மா
5: போங்கடா. உள்ள
0: கிளவி உன் வீட்டில் தான் இருக்கிறாளா? வார சொல். புள்ள விஷயத்துல தலையிடுறாள, புத்தி வரட்டும்னு பொட்டுனு ரெண்டு தட்டு தட்டுன கிளவி புட்டுக்கிட்டாளா? புரியலையா? அவ செத்து போயிட்டாளான்னு
5: கேட்ட. பெத்த அம்மாவையே கை நீட்டி அடிச்சுட்டு அவ செத்து போயிட்டாளான்னு கேக்குறியே. அச்சரமே தெரியாத உனக்கு அம்மாவோட அருமை எங்க தெரிய போகுது? உங்க அம்மா செஞ்சதுலயே பெரிய பாவம் உன்னை கருவிலேயே கொல்லாததுதான். மனுஷனா என்னைக்கு நீ மாறியோ அன்னைக்குதான் உன் தாயோட அருமை உனக்கு புரியும்.
6: இப்ப வீட்டுல போய் பாருங்களேன், ராத்திரி அச்சுல இருக்க மாட்டான். சாராயத்தை குடிச்சு உடம்ப கெடுத்துக்குவா. பத்து வாட்டி எழுப்புனாதான் நாலு வயாவது சாப்பிடுவா. கிடக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி பட்னியாவே கிடக்கட்டுமா? அப்பதான் அவனுக்கு புத்தி வரும்.
5: உன் பையன் ஒண்ணும் பட்னியா கிடக்க மாட்டான். இப்பதான் என் தம்பிக்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்க.
6: அவனுக்கு ஏமா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிங்க. அம்மாவை அடிச்சதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனையா அவன் அதை உணரணும். எனக்கு சாவு சீக்கிரம் வந்துச்சுன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன்.
5: அப்படி எல்லாம் சொல்லாத தாயம்மா. உன் புள்ளைய பத்தி நான் ஒரு நிமிஷத்திலேயே நல்லா புரிஞ்சுகிட்டேன். என்கிட்ட எவ்வளவோ பிள்ளைங்க படிக்கிறாங்க. சில பேர் பாக்கிறதுக்கு சாதுவா இருப்பாங்க, மனசு முரடா இருக்கும். சில பேர் பாக்கிறதுக்கு முரடனா இருந்தாலும் மனசு சுத்தமா இருக்கும். பேசுனா நேரம் ஆகும், கை நீட்டினாதான் காரியம் ஆகும்னு நினைக்கிற உன் பையன் நான் அறிஞ்ச உடனே ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி நின்னா? அவனுக்குள்ள இருக்கிற நல்ல மனசு அவனை யோசிக்க வச்சிருக்கு.
0: என்னமோ ஊராளுகளை கோவிச்சுக்கிற

0: மாதிரி முறப்பு காட்டுறிய. ஏன் முரடன பெத்தையாமா? உனக்கு கண்ணு கலங்குது, எனக்கும் தான். வேணும் தான், நான் நிதானத்தில் இருக்கும்போது ரெண்டு அடி அடிச்சு போடு.
1: வணக்கம் டீச்சர்.
2: டேய் நில்லுடா, கோவில் மாடு மாதிரி கோழ்த்து தெரியறியா? என்ன நெஞ்செழுத்த இருந்தா பள்ளி கொடுத்த சுவத்துல அப்படி அசிங்கமா எழுதியிருப்பேன். மனுஷனா நீ? விஷம் உன் மேல பட்ட காத்து பட்டா போதும், பச்சை மரம் கூட பட்டு போகுண்டா.
1: என்ன சொல்ற?
2: என்ன சொல்றேனா? டீச்சரம்மா யாரு? யாருடா? நாலு எழுத்து கத்து கொடுக்கற தெய்வம்டா. கையெடுத்து கும்பிட வேண்டிய அவங்கள பத்தி அசிங்கமா எழுதிருக்கேன். பாவி, உன் முகத்துல முழிச்சா பச்சை தண்ணி கூட கிடைக்காதுடா குடிக்கிறதுக்கு. போட வெளியே, போட வெளியே, போடா, போட வெளியே.
1: என்ன சொல்ற? யார பத்தி நான் என்ன எழுதுறேன்?
2: அந்த ஜெனிஃபர் டீச்சர் பத்தி அசிங்கமா பள்ளி கொடுத்த சவுதல நீ எழுதல?
0: என்னவோ, நீ என்ன கலெக்டருக்கு படிக்க வச்ச மாதிரி, அது பிடிக்காம நான் கையில வேட்டி கட்டிக்கிட்டு அலையிற மாதிரி இல்ல பேசுறேன். எப்ப நீ என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன எழுத படிக்கிறதுக்கு? சுத்தப்பத்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் கூட என்ன கை நாட்டு சின்ன தர்ஷன் சொல்லுவாங்க. கட்ட வர ரகையை தவிர எனக்கு என்ன தெரியும்? நீ நம்பி இருக்கிய.

0: டீச்சர்?
1: நேத்து எங்க அம்மா பூரா விவரத்தையும் சொன்னாங்க டீச்சர். மல்லுக்கு நிக்கிறதுனா மல்லுக்கு நின்றுடும் டீச்சர், மன்னிப்பு கேக்குறதுனா மண்டி போட்டுரும் டீச்சர். டீச்சர், நான் மழைக்காக கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினதில்ல டீச்சர். எனக்கு எழுத பிடிக்கலாம் தெரியா டீச்சர். தமிழ் எழுத்தா இருந்தாலும் சரி, ஹிந்தி எழுத்தா இருந்தாலும் சரி, எல்லாமே வவ்வால் தலைகளா தூங்கின மாதிரி தான் தெரியும் டீச்சர். போலீஸ் ஸ்டேஷன் வேணா கேட்டு பாருங்க, கையா எடுத்தா சத்தியமா பள்ளிக்கூட சேவத்தில் நான் எழுதல டீச்சர்.
2: நீங்க எனக்காக சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுவீங்களா டீச்சர்?

0: அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அண்ணன் சொல்றேன், அவன ராரார வலிக்குத?
1: ஆமா.
0: அப்ப திருப்பி வர. இது நம்ம சரியில்லை. மூணு பேர் டாரா கட்டிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கங்க. சாயங்காலம் வரைக்கும் இதே மாதிரி அரைஞ்சிட்டு இருக்கணும். 5:30 வந்து
2: பாப்பேன். ஒண்ணுக்கு
3: சரி போ.
2: டீச்சர் எனக்கு ஒண்ணுக்கு.
3: இனிமே யாரும் கேட்க வேண்டாம், போங்க.
4: டீச்சர்
3: இனிமே யாரும் வெளியில போக கூடாது.
4: அதுல வந்து எல்லாரும்
0: எனக்கு எனக்கு நாலு எழுத்து படிக்க தெரிஞ்சிருந்தா நான் அவன் நல்லா எழுதியிருப்பேன். அம்மா உட்கார வச்சு சோறு போட்டிருப்பேன். ஞானம் வந்துச்சு பொசுக்குன்னு புஸ்தகம் எல்லாம் வாங்கி.
3: தாஸ் முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போ.
4: டீச்சர் பாடம்
3: தாஸ் அங்கே முடிச்சுட்டு வாங்கட உள்ள. உள்ளூர் ஹிப்பியா நீ? முடிய நட எப்படி இருக்கு? ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஒரு ஒழுங்கு வேண்டாம். மூஞ்சியும் மோரகட்டியும் பாரு. நாளில இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது முடிய ஒட்ட வெட்டிட்டு வரணும். பரட்ட தலையோட வந்த கிளாஸ விட்டு வெளிய அனுப்பிச்சிருவேன். என்ன புரிஞ்சதா?
5: கொஞ்சம் குனிங்கண்ணா தாசண்ணா. டெல்லிக்கு ராசாவா இருந்தாலும் நம்ம கையில கத்தி இருந்தா தலை வணங்கித்தானே ஆகணும். கண்ணாடி அப்படியே புடிங்க, ஷோக்கா வரும் பாருங்க.
6: கோவிந்தா கோவிந்தா

0: ஒரு படிக்க வர பையன் ஒழுங்கா முடி வெட்டிட்டு வாடா, என்னமோ கந்தலும் கலக்கலமா வந்திருக்கிறியே. மூஞ்ச பாரு, கொன்றவியர் எவன உனக்கு முடி வெட்டது? நல்ல வேலை மொட்டை அடிக்காம போலையே. போய் அந்த மூலையில உட்காருப்போ.
1: டீச்சர் இப்போ கிராப்பெல்லாம் படிக்கிறதுக்கு லைக். டீச்சர் உங்களுக்கு என்ன என் மேல கோபம் போல்?
2: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் அகழ்வாரை சுட்ட பொன் உள்ளார்.
0: எதுக்கு சிரிக்கிறீங்க?
3: நீ ஒத்த கால நின்னா என்ன, ரெண்டு கால நின்னா எனக்கு என்ன?
0: சைலன்ஸ்.

0: என்னத்தான் இவ்வளவு அவசரமா போறீங்க?
1: அந்த முரடன் சின்னப்பதாசு ரெண்டு கையில புஸ்தத்தை வச்சுக்கிட்டு காலையில இருந்து ஒத்த கால நின்ன இடத்துல நிக்கிறானா?

0: ஏழு
1: எட்டு
0: எட்டு
1: ஒன்பது
0: ஒன்பது
1: பத்து
0: பத்து ஜாக்கி குயின் கிங்.
2: வணக்கம் சார்.
3: என்னடா இசுக்கி, சௌக்கியமா இருக்கியா?
4: என்ன சித்தப்பு, ஆளே மாறிட்டியே, ஆபீஸ் கீபீஸ் போறீங்களா?
3: திருப்பதி மலையில யார் இருக்காங்க டீச்சர்?
5: வெங்கடாஜலபதி.
3: பழனி மலையில
5: முருக.
3: இந்த மலையில
5: நீயும் நானும் தான் இருக்கோம்.
3: இல்ல
6: டீச்சர், இப்ப இந்த மலையில நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்களா என் தெய்வம்?
7: மற்றவர்கள் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதையே நீ அவர்களுக்கு செய். உனக்கு மன்னிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது, தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை.
3: சார் வணக்கம். சார்
7: வணக்கம். உன்னையும் ஆசீர்வதி

0: இருக்கட்டும்.
1: எனக்கும் சேர்த்து டீ போடுமா?
2: என்ன
3: நம்மள மாதிரியே படிப்பு சரியா வராதுங்களா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, மடியில வேற ஒரு குட்டி ஆடு இருக்குது.
2: அது தேசம் மாறி போன ஆடு, அதனால அவர் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காரு.
3: ஓஹோ, கும்பல் இருந்து கழட்டிச்சா? அப்படின்னா நம்ம டைப் தான். ஆமா, எப்படிங்க ஒரு நல்ல ஆடு மேய்ப்பார?
2: அவருக்கு குட்ஷப்படுன்னு கூட ஒரு பேர் இருக்கு.
3: அப்படின்னா?
2: அப்படின்னா நல்ல மேய்ப்பாளர்னு அர்த்தம்.
3: அப்ப நான் சொன்னது கரெக்டா?
2: ஏந்தாஸ், இதே மாதிரி ஆடு தசை மாறி போய் உன் கையில வந்தா நீ என்ன செய்வ?
3: பிரியாணி தான், பட்ட கிராமெல்லாம் போட்டு வேளா சீர மாட்டேன்.
2: அதுவே ஜென்னியா இருந்தா, அதுவே நானா இருந்தா?

0: வாங்க.
1: டீச்சர் அம்மா, நான் சோடா புட்டியே இம்மா மசைய அடிச்சது இல்ல, பந்து அடிச்சே மண்டை உடைச்சிருவாரு போல இருக்க. யாருங்க இந்த ஆளு?
0: லாரன்ஸ், நான் சொல்லல, இவர்தான் அந்த சின்னப்பதாஸ். இந்த ஊர்ல இவரை தெரியாதவங்க யாருமே இல்ல. எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்.
2: ஹலோ
0: தாஸ், இவர்தான் லாரன்ஸ். எங்களுக்கு தூரத்து சொந்தம். இவர் வந்து அமெரிக்காவுல.
3: நான் சொல்றேன், லாரன்ஸ் அங்கிள் அமெரிக்கால படிச்சவரு, பாரிஸ் வேலை பார்த்தவரு, எங்களுக்கு நிறைய பிரசன்ட் கூட வாங்கி வந்திருக்காரு.
0: இவங்க அப்பா விட்டுட்டு போன சொத்துக்கு எல்லாம் இவர் தான் ஒரே வாரிசு. சீக்கிரமே மெட்ராஸ்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு.
4: தெரியாது.
5: தாஸ் இந்த ஊர்ல எல்லா இடத்தையும் எப்ப எனக்கு சுத்தி காமிக்க போறேன்?
1: இனிமே அமுடுதாங்க, பெருசா ஒண்ணும் கிடையாது. சுத்தி வர கடல் தான். நீங்க வந்தா ஜெனிஃபர் டீச்சர் கேட்டு பாருங்களேன்.
0: எஸ் லாரன்ஸ், இந்த கடலை விட்டா இங்க என்டர்டெயின்மென்ட்ஸ் வேற எதுவுமே கிடையாது.
5: வாவ், பியூட்டிஃபுல். சி திஸ் ப்ளூ சீ, எவ்வளவு நேரம் வேணாலும் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஐ லவ் இட்.
1: என்ன சொன்னீங்க?
5: ஐ செட் ஐ லவ் தி சீ.
1: தினப் தாஸ், வெளியில இருந்து வந்தவன் தசு புசு நின்னுமோ இங்கிலீஷ்ல அடிக்கிறான். உட்றாத, நீ உட்ற. ரெடி? குட். எஸ், ஆம். முழுசா கடல்ஸ், உப்பு, கடலறை உப்பு, மீன்ஸ் திமிகலம்ஸ், ப்ளூ ஸ்கை ஃபார் டீச்சர். எப்படி?
0: ஓகே ஜெனி. ஆ,

0: என்ன சார் விழுந்துட்டீங்க? நமக்கு முன்ன பொண்ணு ஓடி பழக்கம் இல்லையா?
1: இல்லதா, காலையில இருந்து ஊரு பிசினஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதான்,
0: அப்ப ஊருக்கு போக போறீங்களா? அப்படி இருந்தால் இன்னைக்கு வேண்டாம் சார், மத்தியான ரயில் தான் இருக்குது. உச்சி வெயில் உசுறு எடுத்துரு. ரெடி காலையில ஒரு வண்டி இருக்கு, பச்சை கொடி காட்டுறாள். நமக்கு பழக்கம் தான், நான் கையை காலை புடிச்சு டிக்கெட்
1: வாங்கிறேன்.
2: உங்களை மாதிரி ஆட்கள் எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வச்சுக்கிறது இல்ல. ஆல்வேஸ் பிசினஸ் பிசினஸ். Your world is within four walls.
0: ஏதோ விழுந்துட்டாரு, அதுக்காக ஏங்க அவரு போய் திட்டிட்டு.
3: அங்கிள் அக்கா ஒன்னும் திட்டல, இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க.

0: மாப்பிள சாராயத்துக்கு ஏத்த ஊருக்கா மாதிரி டீச்சரு சரியான ஆளை செட்டப் பண்ணிச்சு.
1: ஜோடி நல்லா தான் இருக்கு.
0: அடேங்கப்பா,
1: சித்தப்பனு கூட மனசுல ஆசை இருந்துச்சு. பேட்டி சட்டையெல்லாம் கட்டி பார்த்துச்சா? போட்டு சொட்ட பார்த்தா ஓரமா ஒதுங்கிடுச்சு.
0: வெள்ள எனக்கு தான் ஆசை இருக்கு தாசில் பண்ண. ஆனா அதிர்ஷ்டம் இல்லையா, படிச்சது படிச்சதோட சேரும் போது அதோட ஜோடி பொருத்தமே கரெக்டுமா?
2: ஜெனி, நான் ஒரு கருத்து சொல்லவா?
3: ப்ளீஸ் லாரன்ஸ், வேற ஏதாவது பேசுவோமே.
2: ஜெனி, நீ ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ற.
3: ஐயோ,
2: ஓகே ஓகே, நானே ரசிச்சுக்கிறேன். சி சி ப்ளூ சி சால்ட் சி. என்ன நீ சிரிக்கிற?
4: தாஸ், என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க தனியா இருக்கிற? அது என்ன கையில ஆட்டுக்குட்டி?
5: இது தசதபி வந்த ஆடு டீச்சர். என்ன மாதிரி ஒரு அனாதை!
4: என்ன சொல்ற?
5: ஆமா டீச்சர், இதுவும் என்ன மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ்லாம் தெரியாது டீச்சர். ஏன் டீச்சர், இந்த ஆட்டுக்கு நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்களா?
4: தாஸ்
5: சொல்லுங்க டீச்சர்.
4: என்ன சொன்னீங்கறத திரும்பி என்ன பார்த்து சொல்லு.
5: வேணாம் டீச்சர், இப்பெல்லாம் முன்ன மாதிரி உங்களை என்னால பார்த்து பேச முடியல. எனக்கு என்னமோ ஆயிப்போச்சு. அதெல்லாம் வேணாம் டீச்சர்.
4: தாஸ்
5: வேணாம் டீச்சர்.
4: தாஸ், இப்ப நீ என்ன பார்த்து பேசுற?
5: வேணாம் டீச்சர்.
4: தாஸ்
5: வேணாம் டீச்சர்.
4: தாஸ்

0: டீச்சர், நீங்கள் எனக்கு எவ்வளவோ சொல்லித்தரீங்க டீச்சர், ஆனால் எல்லாமே எனக்கு திடீர் திடீர்னு மறந்து போகுது டீச்சர். நான் உங்கள் முகம் கூட சமயத்தில் மறந்து போகுது டீச்சர். எவ்வளவுதான் யோசித்தாலும் ஞாபகத்துக்கே வரம்.
1: டீச்சர் முகம் எப்படி மறந்து போகும்னு நான் ரொம்ப நாளாக தூங்காமல் கூட இருந்திருக்கேன்.
2: குருதட்சணை கொடுக்கலன்னா அப்படிதான் எல்லாமே மறந்து போயிடும்.
0: குருதட்சணையா?
1: டீச்சர், குருதட்சணை உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, சும்மா சொடக்கு போட்டு நேரத்தில் கொண்டு வரேன்.
2: தாஸ், நான் கேட்கிற குருதட்சணை ரொம்ப புனிதமானது. அதை நீ காசாவும் தரக்கூடாது, கடையில வாங்குற பொருளாவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒண்ணு நீ தந்தீனா அதை நான் மனசார ஏத்துக்குவேன்.
0: காசாவும் இருக்கக்கூடாது, கடையில வாங்குன பொருளாவும் இருக்கக்கூடாது. என்னவா இருக்கும்
1: டீச்சர், அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர பாருங்க.
2: தேடி கண்டுபிடிக்கிற பொருள் இல்ல தாசத, நான் கேக்குற

0: அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு பிரச்சனை காசாகாம இருக்க கூடாது, கடையில வாங்கின பொருளாம இருக்க கூடாதுன்னு. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், சொல்லுங்க பாக்கலாம் டீச்சர்.
1: நிச்சயம், நான் நினைச்சதை நீ கொண்டு வந்திருக்க மாட்டேன்.
0: நீங்க என்ன நினைச்சீங்க டீச்சர்?
1: முதல்ல நீ என்ன கொண்டு வந்திருக்கேன்னு காட்டு, அதை நான் நினைச்சதா இல்லையான்னு சொல்றேன்.

0: தானே?
1: இது சாதாரண சங்கல டீச்சர், வளம்புரி சங்கு. வழக்கமா இடம்புரி சங்கு தான் கிடைக்கும். இது ரொம்ப அபூர்வம். மூணு நாளா முத்து குளிக்கிறவங்க கூட இருந்து கஷ்டப்பட்டு இதை கொண்டாந்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா டீச்சர்? டீச்சர் குருதிச்சனுக்கு இது போதுமா டீச்சர்?
0: அது இருக்கட்டும். உனக்கே எப்படி மூச்சு வாங்குது?
1: நான் வாங்குற மூச்சு இருக்கட்டும் டீச்சர். இது பண்ற மூச்சு கேளுங்களேன்.

0: பொட்டச்சி முதலே புருஷன முந்தானையில முடியலன்னு வச்சுக்க, அப்புறம் காலம் பூரா மூக்கு சிந்திட்டே இருக்க வேண்டியதுதான்.
1: நடக்கிறது நடக்க போகுது, அதுக்கு நீ ஏன் இந்த நீட்டு நீட்டுற?
0: ஆமா, அந்த ஆள் மேல எம்புட்டு ஆசை வச்சிருக்கேன். சரி பாத்துட்டு போனீங்களே, சிறுக்கி ஒருத்தி தவிச்சிட்டு இருப்பாள, ஒரு கடுதாசி போட்டாவது கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லிருக்கலாம்ல.
1: வரட்டும், அந்த வளர்ந்து மச்சான்
0: வாலு பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கான்னு பாத்து போடுறேன்.
1: உன் கூத்த எல்லாம் என் புள்ள வருவான் அவன் கிட்ட வச்சுக்க, அருவாள் எடுக்கிற பையன் உன் ஆத்திரத்துக்கு அடங்குறானு பாக்குறேன்.
2: ஒரு ஆறு மாசமா அருவா சும்மா தான் கிடக்குது
0: மச்சான். எம்புட்டு அழகா இருக்க, என்ன பாத்துட்டு வந்த சந்தோஷத்துல ஆளே மாறிட்டியே. உஸ்தியான துணி, சினிமாக்காரர் கிராப்பு, இரு என் கண்ணே பற்று போலிருக்கேன்.
2: இந்த காரிய எப்படி கங்கம்மா, கொஞ்சம் வாயை பொத்துறியா?
1: டேய் என்னடா இது, கட்டிக்க போறவ கிட்ட அத பத்திக்க இத பத்திக்கன்னு
0: நீ சும்மா இருத்த? இந்த மச்சானுக்கு எப்படி பேசினா பிடிக்கணும் எனக்கு இல்ல தெரியும். இந்த காரிய பெட்டி கங்கம்மா நினைச்சா அம்மில மொளகாவா இருப்ப, 300 கிராமத்தையே சேர்த்து அரைப்ப. ஏய் என்ன முளைச்சிட்டு போற, மொகரைய குத்தி போடுவ. ஆமா, உனக்கு ஒரு புழு பூச்சி பெத்து போடுற வரைக்கும் நான் அப்படிதான் பேசிட்டே இருப்பேன். இந்த பாரு மச்சா, நான் ஒண்ணும் இங்க ஏப்ப சாப்பையா வரல. பட்டுப்பூச்சியை பிடிக்கணும்னா வலையோட தான் வரணும்னு எனக்கு நல்லா தெரியும், அதான் வலையோட வந்திருக்கேன். இத பத்தியா, ஒத்தக்கல் முகுத்தி, ரெட்டை வடை செயினு, கை நிறைய வளையலு, காதுல கம்மலு, கால கொலுசு, இத பாத்தியா, பேரு தெரியல, எங்க அப்பா வாங்கி கொடுத்துச்சு.
2: பேசாம நீ எங்க அப்பனோடய மேல போய் சேர்ந்திருக்கலாம்.
3: நம்மள
2: இவ்வளவு தூரம் பெரிய மனுஷனா மதிச்சு கூப்பிட்டு வராம இருப்பாங்களா? வாங்க பேசிடுவோம். என்ன சார், என்னமோ சொல்லணும்னு கூப்பிட்டு ஒண்ணுமே சொல்லாம வரீங்களா?
3: தாஸ், நான் ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.
2: அப்பாடா, ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளால இப்படிதான் சார் இருக்கணும், பொட்டி கட்டுமா பொழப்பு கிளம்பணுமான்னு. என்ன சொல்றீங்க? ஆமா, எப்ப ஊருக்கு போக போறீங்க?
3: நான் சொல்ல வந்தது என்னன்னு
2: சும்மா சொல்லுங்க சார. நமக்குள்ள ஒளிய மறைவே இருக்கக்கூடாது. நான் அனுமார் மாதிரி இப்ப இந்த மலையை கொண்டான்னு சொல்லுங்க, பூட்டிக்கிட்டு வந்துருவேன். எந்த ரயிலுக்கு சார் போறீங்க?
3: தனியா இல்ல தாஸ், குடும்பத்தோடு போலான்னு இருக்கேன். எஸ், நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.
2: தாசு, உனக்கு நேரம்டா. பொண்ணு மட்டும் பெரிய தேவசகாய வட்டியில் வரணும். கல்யாணத்துக்கு அப்புறம் பூதப்பாடி வாத்தியார் கூத்து ஏற்பாடு பண்றேன் பாருங்க, பாத்துட்டு சொல்லுங்க. கல்யாணத்தன்னைக்கு நீங்க வர்றீங்க, மோதிரம் மாத்திக்கிறீங்க, மீதி பூரா நம்ம வேலை சார். அதுக்கு மேல மனச போட்டு உழப்பிட்டீங்க, எனக்கு மனசு கஷ்டமாயிரு சார்.
3: இந்த ப்ரொபோசல் சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். இத சொன்னா ஜெனிஃபர், அவங்க அப்பா, தங்கச்சி எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல?
2: சத்தியமா சார்.
3: ஆனா இது அவங்க கிட்ட நேரடியா எப்படி சொல்றதுன்னு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு
2: சார். அவங்க குடும்பம் அப்படி இல்ல சார், சொல்லி பாருங்க. டீச்சரமாக முன்னாடி இருந்து எல்லா காரியத்தையும் செய்வாங்க.

0: புண்ணியார் சார்.
1: என்ன தெரியாத மாதிரி கேக்குற, நம்ம ஜெனிஃபர் தான்.
2: ஜெனிஃபர், ஜெனிஃபர்.
3: எல்லா விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிற பொண்ணு நீ. உன் அம்மா இறந்த பிறகு நாங்கெல்லாம் அனாதை ஆயிட்டோம்னு நினைச்சோம். தாய்க்கு தாயா இருந்து குடும்பத்தை கொண்டாந்து கரை சேர்த்துட்ட. அதிர்ஷ்டம் அதுவா வந்து கதவு தட்டுது. இப்ப நீ ஒத்துக்கலாம் எப்படிமா? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் எங்கன்னா ஒரு மூலையில ஜபம் பண்ணிக்கிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல சாஞ்சிருவேன். கூட பிறந்தவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் நொண்டி தங்கச்சி, அவளுக்கு பார்க்க வேண்டிய வைத்தியம், நடக்க வேண்டிய கல்யாணம், உன் தம்பி தங்கைங்க படிப்பு, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரே முடிவு.
4: அப்பா, நீங்க சொன்ன மாதிரி அம்மாவுக்கு பிறகு இந்த குடும்பத்தையே ஏத்தி நடத்தின எனக்கு என் எதிர்கால வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு தெரியாதப்பா. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாதீங்க.
5: சாயம் பூசுற கூத்தாடி மேடையிலே அதை முடிச்சுக்கணும். விடிஞ்சு வீதி வரைக்கும் நடிப்பேனா? அவன சரியான பைத்தியக்காரன்னு தான் ஊர் சொல்லும். நெல்லிக்கா கணக்கா உனக்காக ஒருத்தி இங்க காத்துட்டு இருக்கா. உன் மனசை இப்படி மேய விட்டுருக்கேடா பாவி. டேய், நினைப்புதான் குழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. கிறுக்குத்தனமா எங்கேயாவது போய் எதையாவது உளறி வைக்காத, ஊர் சிரிச்சிரும். நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு அந்த அம்மா இருக்கிற திசைய பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு பழப்பு கவனிடா போடா.
6: என்ன அப்படி பாக்குறீங்க? சின்னப்பதாசு முறப்பண்ணு கங்கம்மா.
7: மாமே சந்தைக்கு போயிருக்கு தாலி வாங்குறதுக்கு. எனக்கு கல்யாணம்.
6: டீச்சர் அம்மா பாக்குறதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு சொல்ல சொல்லிச்சு. அதான் தாக்கல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எட்டு தெரு சுத்திட்டு வந்தனா தொண்டை அடிச்சுக்கிச்சு. கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி கிடைக்குமா?
8: டீச்சரம்மா, உங்களுக்கு ஒரு கூத்து தெரியுமா? வேப்பம் பழம் மாதிரி வேண்டவாறு இல்லாம சீண்டவாறு இல்லாம கிடந்த எம்மச்சா பரிசம் போட்டு முடிஞ்சதும் வெள்ளரி பழம் மாதிரி வெடிச்சு வெடிச்சு பேசுறாரு. அது என்னமோ, நீங்க தாலி எடுத்து கொடுத்தாதான் என் கழுத்துல கட்டுவாராமா?
9: சமுக்கு சமாஜம் தமுக்கிட்ட மாட்டம்.
6: குடிச்சிடுறேன். நீ மகராசியாயிருமா?
7: மாமே சந்தைக்கு போயிருக்கு தாலி வாங்குறதுக்கு. எனக்கு கல்யாணம்.
8: அது என்னமோ, நீங்க தாலி எடுத்து கொடுத்தாதான் என் கழுத்துல கட்டுவாராமா?
6: எதுக்கடா சிரிக்கிறீங்க?
1: குட் ஈவினிங் டீச்சர். இருட்டு.
7: சாரி.
1: தப்பு தப்பா ஜெனிஃபர் டீச்சர் கணக்கு போடுறாங்கன்னு ஒரு பையன் சொல்லிக்கிட்டே ஓடனான். அதான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கணக்கு தப்பா தான் போட்டிருக்கீங்க. டோன்ட் வரி டீச்சர், மனசுல எதையோ நினைச்சிட்டு கணக்கு போட்டா இப்படி தப்பாயிடும். யானைக்கே அடிச்சிருக்குது, ஒரு அழகான பொண்ணு சருகாதா?
6: Will you please get out?
1: டீச்சர், இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல சான்ஸ். பெல் அடிச்ச உடனே சரஸ்வதி தேவியே மறுநாள் காலையில வரலாம்னு கூட விட்டு
6: போயிட்டாங்க.
1: கத்த கூடாது, காமா இருக்கணும். இப்ப இங்க நீங்க டீச்சர் கிடையாது, நான் தான் கத்து கொடுப்பனா. நீங்க கத்துக்கணும். என்ன ரெடியா? பாடத்தாரம்பிச்சோமா? என்ன

0: மச்சான், அத்தைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. இப்பவோ பொறுக்கோன்னு சொல்றாங்க. உன்னால நீ வீட்டு பக்கமே வரலையே. அத்தை கடைசியா ஒரு தடவை உன்னை பாக்கணும்னு புலம்பிட்டு இருக்கு.
1: ஒரு தடவை வந்து பாத்துட்டு போ மச்சான்.

0: வேகமா வர.
1: அத்தை சாகர வரைக்கும் நீ வரமாட்ட மச்சான். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். கிளவி போறப்போ காலம் பூரா இவளை வச்சு காப்பாத்துன்னு எங்க என்ன உன் கையில புடிச்சு குடுத்துடுவாளோன்னு தானே பயப்படுற மச்சான். இந்த சொப்பு சிரிக்கி உன் காலை பிடிச்சாலும் பிடிப்பாளே தவிர மறந்து உன் கைய பிடிக்க மாட்டேன் மச்சான். இது சத்தியம் மச்சான். ராத்திரி பகலா உன் நிழலா இருப்பேனே தவிர செத்து தெர கடந்து போனாலும் உன் கைய மட்டும் பிடிக்க மாட்டேன் மச்சான்.
0: கக்கம்மா என் மனச மட்டும் நான் அவகிட்ட குடுக்கலன்னு உன் மடியில ஏதா சாவன் கக்கம்மா. உன் மடியில ஏதா சாவன்.
1: அத்தை அத்தை மச்சான் வந்திருக்கு.
2: வந்துட்டியா? நான் ஆயிரம் சொல்லியா நீ கேட்கல. நான் போறத பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா அந்த பிள்ளைய ஒத்தையில விட்டுட்டு போறேன்னு தான்

0: லாரன்ஸ், இது முதல்ல நீ ஜெனிஃபருக்கு தான் காட்டிருக்கணும்.
1: இல்ல ஆண்டி, ஜெனிஃபரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சஸ்பென்ஸ் இருக்கட்டும் தான் நான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்தேன்.
0: ஓகே, நான் போய் அவகிட்ட காட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் பார்க்கலாம். ஜெனி, இந்த கேம் முடிஞ்சு போச்சு. அடுத்த மூவ் இந்த இன்விடேஷன்ல இருக்கு.
2: கட்டுமரத்துல கொண்டாந்த மீனை எல்லாம் அப்படியே மொத்தமா குச்சி வைங்க. ஒரு பயம் இந்த மீனை தொடக்கூடாது.
3: கங்கம்மா, இவ்வளவு மீனை கூறு போட்டு எந்த காலத்துக்கு விற்க போறேன்? என்ன 100 ரூபாய் மீனை போட்டு கொடுத்துரு, உன் கடனை கழிச்சிடறேன்.
4: ஐயா, இவர்கிட்ட நான் 200 ரூபாய்க்கு பேசிருக்கேன். ஐயா,
2: ஐயா கிட்ட வீட்டு பேர்ல வாங்கின கடனை வட்டி முதலும் திருப்பி விட சொல்லு. மீன் அவரே எடுத்துக்கிட்டு. ஆய் நெட்டி, கடனை கடனை பத்தி பேசாத, மீன் விலையை மட்டும் பேசுற. அங்கோ
0: லாரன்ஸ், என்னப்பா அச்சப்பழையோட பத்திரிக்கை அடிச்சிருக்கேன்?
1: அச்சப்பழியா? என்ன ஆண்டி சொல்றீங்க, மெட்ராஸ்லயே பெரிய பிரஸ்ல பிரிண்ட் பண்ணிருக்க அச்சப்பழி? இட்ஸ் இம்பாசிபிள் ஆண்டி.
0: அச்சப்பழைனா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. மனப்பெண்ணு பேர் மாறிருக்கேன்னு பார்த்தேன். பத்திரிக்கை அடுக்கிறதுக்கு முன்னாலே ஜெனிஃபர் மனசுல என்ன இருக்குன்னு யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா?
5: நான் தான் அடிக்க சொன்னேன். அவள் என்ன கிணத்துலயா தள்ள போறோம்?
0: கிணத்திலேயே தள்ளி இருக்கலாம், விழுகிறவர்கள் தான் வேதனை.
2: சீக்கிரம் கொடுங்க தம்பி, கையடிக்குது. சாரைய கடை வேற மூடிடுமா? ஒண்ணுமில்ல, 16-ல இருந்து 18 இருக்கும். ஒரு 50 ரூபாய் தரலாம்.
1: 50 ரூபாய் கம்மி தான், படிஞ்சதுனா 100 வரையும் கொடுக்கலாம்.
2: உங்க அப்பா ரேட்ட சொல்றீங்களே, கொடுங்க கொடுங்க. தம்பி, அப்ப வர.
1: அப்புறம் வர.
3: என்னவோ இனத்திலே பயலுக்கு விட்டு வச்சு என்ன பேசிட்டு இருக்க?
2: ஒண்ணும் இல்லைங்க, குட்டி மீன் எப்படி இருக்கும் பெரிய மீன் எப்படி இருக்கும் கேட்டாரு. ருசியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். மீனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா?
6: இந்த மீன் எல்லாம் 100 ரூபாய் படியாதுங்க, 200 ரூபாய் ஆகும்.
1: சாதாரண சாலா மீன் என்ன 200 ரூபாய்?
6: சாதாரண சாலா மீனா? இது சீலா மீனுங்க, தொட்டா பாயம் இல்ல.
1: 100 ரூபாய்க்கு மேல குடுக்கறதா இருந்தா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்.

0: அந்த ஜெனிஃபர் டீச்சருக்கே 100 ரூபாய் தான் கொடுத்தேன். சந்தோஷமா வந்துட்டு போயிட்டாளே.
1: என்னடா சொன்னேன், யாருக்கு 100 ரூபாய் கொடுத்தேன்
0: தெரியாதா உனக்கு? நம்ம ஜெனிஃபர் டீச்சர் தான், 4-5 வாட்டி கொடுத்துருக்கேன். அந்த லாரன்ஸ் கூட மட்டும் அவசரப்பட்டு ஊரை விட்டு போகலன்னு வச்சுக்க, அந்த ஜெனிஃபர் டீச்சர் இந்த ஊரையே சமாளிச்சிருப்பாமா. நான் ஃபிகர் அந்த ஜெனிஃபர்.
1: டேய் மூக்கற பேலே, சீல பேலியோ சென பேல் மாதிரி இருந்துட்டு என்னடா பேச்சு பேசுற?
2: ஏய், உன்ன பத்தி பேசும்போது சும்மா இருந்த, அந்த ஜெனிஃபரை பத்தி பேசும்போது தொல்றியே. உன் மாமா 3 மாசம் வச்சிருந்தான், அதனாலயே.
3: என்னடா சொன்ன
1: மச்சா?
2: கங்கம்மாவை பத்தி எதுவும் சொல்லல சின்னப்பதாஸ், முன்னாடி நீ வச்சிட்டு இருந்தே ஜெனிஃபர், அவளை பத்தி தான் பேசினா.
3: யார பத்தி சொன்ன?
2: அதான் அந்த லாரன்ஸ் கூட ஓடி போனால ஜெனிஃபர், அவளை பத்தி தான்.
1: அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சா, அவங்க ஜெனிஃபர் பத்தி தப்பா பேசல, என்ன பத்தி தான் பேசுனாங்க.
4: உன்னை பத்தி பேசுனா எனக்கு கோபம் வராதா கங்கம்மா? என்ன அவ்வளவு கேவலமானவனா நினைச்சிட்டியா? உன்னை பத்தி பேசுனா என்ன, ஜெனிஃபர் பத்தி பேசுனா என்ன? யார பத்தி நான் பேசுன?
2: ஏன் ரெண்டு பேரை பத்தி தான் சொன்னேன், இப்ப என்னங்கிற?
4: யார பத்தி நான் பேசுன?
2: பழைய பெருங்காய டப்பா, இப்ப பல்லு புடிங்கிற சிங்கம்.
1: என்ன லாரன்ஸ், ஏன் நினைச்சிட்டு வரீங்க?
5: கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நீ ஹெவி ரெயின்ல மாட்டிக்கிட்டேன். இட்ஸ் ஆல்ரெடி ஜெனி, பரவாயில்ல, ஐ கேன் டேக் இட்.
1: பரவாயில்ல, கொடுங்க லாரன்ஸ், ப்ளீஸ் கொடுங்க.
5: தேங்க்யூ. ஐ எம் சாரி ஜெனி, ஐ எம் ட்ரபிளிங் இன் த லேட் நைட்.

0: ஆபீசரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லியிருக்கா இருக்கங்கம்மா.
1: அப்படி எல்லாம் பேசுற உனக்கு ஒண்ணும் இல்லை, இன்னும் 100 வயசுக்கு இருப்பேன்னு
0: எனக்கு எல்லாம் தெரியுங்கம்மா. எனக்கு வாய் கெட்டு போச்சு, வயிறு கெட்டு போச்சு, ரசம் கூட சுண்டி போச்சு, ஆனா காது மட்டும் நல்லா கேக்குது கங்கம்மா. டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கங்கம்மா நீ ராவும் பகலுமா பாமனோட நிலைமை இப்படி ஆயி போச்சேன்னு மனசுக்குள்ள நீ அழுகிற சத்தம் கூட எனக்கு கேக்குது கங்கம்மா. டாக்டர் பேசுறதா எனக்கு கேட்காம போயிடும். நான் சாகிறதுக்குள்ள எனக்கு ஒரு ஆசை கங்கம்மா, அத நீ தீர்த்து வை.
1: சொல்லு மச்சான், சொல்லு. என் சக்திக்கு ஏத்த எதுனாலும் உனக்காக செய்யற மச்சா.
0: உன்னால முடியாது கங்கம்மா, அதுக்குள்ள செத்து வேண்டாம் வேண்டாம் கங்கம்மா.

மிச்சம் வராது டீச்சர். மணி அடிச்சா வருவீங்களா டீச்சர்? சங்கல சத்தம் பாருங்க. ஆமா டீச்சர், மணி அடிச்சா

0: மடி மடிங்களா, நீ சின்ன பாத்தா சொல்ற மறு பொண்ணு தானே? எதுக்காக நீ வந்தமா? என்ன விஷயம் எங்க வந்த?
1: கதி ஏத்த பொண்ணுனா கண்ணீர் விட்டாளா? ஆனா விதி பெத்த பிள்ளையா, அதான் வீடு தேடி வந்திருக்க. நீ இங்க தான் வழி காட்டணும்.
0: சத்தமா சத்தமாடாத. ஏமா ஏமா, நாங்க நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ எங்க வந்த? நீ
1: வரக்கூடாதுதான். என் மாமா உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அது சாகுற போது நிம்மதியா சாகட்டுமேனதான் புறப்பட்டு வந்தேன். ராத்திரி பகல என் மச்சா ஜெனிப்பர் ஜெனிப்பர்னு புலம்பிட்டு இருக்காருயா. கடைசி மூச்சுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் பொண்ணு பார்த்துட்டாரு. நிம்மதியா அவர் கண்ணு மூடுவாரியா? யாருக்காள் எவ்வளவு சொன்னாலும் விளர. ஆனா உன் பொண்ண ஒரே ஒரு தடவை ஊருக்கு அனுப்பிவையா?
0: என்னம்மா உன் நிலைமை எனக்கு புரியுதும்மா. ஜெனிஃபர் அங்க வரலன்னா உன் மாமா ஒருத்தனோட உசுறு தான்மா போவோம். ஆனா அவன் அங்க வந்துட்டா எங்க எல்லாரோட உசுரும் போயிடும்மா.
1: ஐயா, நீங்க கஷ்டப்பட்டு கட்டின குருவி கூட களைஞ்சு போயிடுமேன்னு கவலைப்படுறீங்க. நான் ஒரு குருவியே செத்து போயிடுமேன்னு பயப்படுறேன் ஐயா.
0: எனக்கு நான் எந்த விதத்துல சமாதானம் சொல்றதுன்னு தெரியலம்மா. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்பத்தான் ரெண்டு பேரும் ஒன்னா நெருங்கி பழகிறாங்க. இப்ப நீ வந்த விஷயம் தெரிஞ்சது மறுபடியும் ரெண்டு பேரும் வடக்கு தெற்கெல்லாம் வாழ ஆரம்பிச்சிருவாங்கம்மா. நல்ல காலம் மாப்பிள்ள ஆரம்பிச்சு பிரதேஷ்கார் என் வயசை பத்தி கூட எனக்கு கவலை இல்லம்மா. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறம்மா. இந்த சூறு தெரியாம போயிடுமா?
2: எங்கம்மா போயிட்டாளாடா?
3: ஒரு தடவை ஜெனிஃபர் போய் பார்த்துட்டு வரதுல தப்பு இல்ல லாரன்ஸ். ஜெனிஃபர் மனசு எனக்கு முதலே தெரியும்ப்பா. நோய் இருக்கவங்கள நாடி பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நொந்து இருக்கவங்கள கண்ணு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். புதுசா சந்திக்கிற ரெண்டு பேரு ஹலோன்னு சொல்லி கை கொடுக்கறதுக்கோ கணவன் மனைவியா கை பிடிக்கிறதுக்கோ நிறைய வித்தியாசம் இருக்கு. தங்கத்திலே செய்த கிளி கூண்டா இருந்தாலும் அதுல தங்கிருக்கிறதா இல்லையாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது கிளிதானே?
4: ஜெனிஃபர், மை காட், நீங்க தான் அது?
5: ஆமா டாக்டர், நான் சின்னப்பதாஸ் அவசரமா பார்க்கணும். அவர் எந்த ஓட்ல இருக்காரு?
4: யூ காண்ட் மீட் ஹிம். ஐ அம் வெரி சாரி மேடம். உண்மையிலேயே நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் நல்லா ஆகணும்னு நீங்க நினைச்சா அவரை பார்க்காம இருக்கிறது நல்லதுமா? பார்க்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்.
5: டாக்டர்
4: ப்ளீஸ் மேடம், காம் டவுன், டேக் எ சீட். சாதாரணமா இருக்கிற நீங்களே இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டீங்களே. இப்போ பேஷண்ட் இருக்கிற கண்டிஷன்ல எந்த விதமான அதிர்ச்சியும் அவரால் தாங்கிக்க முடியாது. ஹீஸ் இன் எ வெரி பேட் ஷேப். இப்போ நீங்க அவரை பார்க்கறது அவர் உயிருக்கு ஆபத்தா கூட முடியலாம். இன்னும் ரெண்டு மூணு வாரத்துல அவர் ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது கிடைக்க நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப வேணா நீங்க வந்து அவரை பார்த்துட்டு போகலாம்.

0: மச்சான், அந்த கடவுளா பார்த்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு என் நெஞ்சில பாலை வாத்துட்ட. எனக்கு இது போதும். உனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு என் பேரை வச்சு வாய் நிறைய கூப்பிடு மச்சான்.
1: காதல் கூட கடவுள் மாதிரி தான். கால தேச தூரங்களை கடந்தது காதல் என்னும் அமுத அலைகள் அடித்துக் கொண்டே இருப்பதனால் தான் இன்னும் இந்த பிரபஞ்சம் ஈரமாகவே இருக்கிறது.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மூகாம்பிகை ஆர்ட்ஸ் கிரியேஷன் சாரின் கடலோர கவிதைகள் திரைப்பட ஒலிச்சித்திரம். கதை கே சோமசுந்தரேஸ்வரன், திரைக்கதை வசனம் ஆர் செல்வராஜ், இசை இளையராஜா, இயக்கம் பாரதி ராஜா. இதில் நடித்திருப்பவர்கள் சத்யராஜ், ரேகா, ராஜா, ரஞ்சனி, ஜனகராஜ், கமலா கமேஷ் ஆகியோருடன் மற்றும் பலர்.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கேற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு திட்டங்களின் பலன்கள் தடையின்றி எளிதாக மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் வரும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணியினை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. CBSE 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்பிற்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:02:45. நேர்களினி கேட்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் எப்பொழுதும் போல விளையாட்டு நிகழ்ச்சி, சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மரபு சொற்கள். ஏற்கனவே வந்து சென்ற வாரங்களில் வந்து நம்ம இதை பற்றி நம்ம பேசினோம். அதாவது காலங்காலமாக தொடர்ந்து பயன்படுத்திய சொற்கள் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நிகழ்ச்சிகளை வந்து இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியாக வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி எந்த மாதிரியான சொற்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஃபன்னாக வந்து இருக்க போகுது. ரொம்பவே கஷ்டப்பட்டு மூளையை போட்டு கசக்கி பிழிஞ்சிலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது, ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இதை வந்து நம்ம இன்றைக்கும் பயன்படுத்துகிறோம். அந்த காலங்கள்லேயும் இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க. என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. சொல்ல வர விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் அதுக்கு ஒரு

பழமொழி கிடையாது, இதுதான் பழமொழி மாதிரியான சொற்றொடர்களை கையாண்டு அதை வந்து மறைமுகமாக வெளிப்படுத்துறது, சொல்ல வர விஷயத்த வேற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் சில சொற்களை சில சொற்றொடர்களை நான் சொல்லுவேன், அது என்ன அப்படின்னு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஜாலியாக இருக்கும், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் உங்களுடைய பதிலை விடைய சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 0449952508853 மற்றும் ஒரு எண் 0444283891 இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் வந்து தொலைபேசி வழியாக கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு அழகான பாடல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை குதூகலமாக வச்சுக்கக்கூடிய ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து நம்ம தொடர்ச்சியாக நேயர்கள்கிட்ட பேசுவோம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

லைன் கிடைச்சிடுச்சு, உடனே வந்துட்டீங்க, முதல் நேரா வந்துட்டீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன, நான் இன்னும் சொல்லவே இல்லை. சரிங்களா, அதாவது நம்ம வந்து சில விஷயங்கள், அதாவது சாதாரண உரையாடலில் சிலதெல்லாம் பேசுவோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி கேட்குறோன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களால முடியல அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம எப்படி இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவோம், நான் வந்து இவங்ககிட்ட உதவி கேட்டேன் ஆனால் கை விரிச்சிட்டாங்க, இல்லைன்னு சொல்லதை கை விரிச்சிட்டாங்க அப்படி சொல்லுவோம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம யார் மேலேயாவது ரொம்ப அதிகமான அன்பு வச்சுருந்தா, அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயம் தியாகம் பண்ணிட்டா என்ன சொல்லுவோம், அப்படியே உயிரையே விடுறா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதாவது அந்த விஷயத்த அந்த மாதிரியான கேள்வி தான் வந்து நான் கேட்க போகிறேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து ஒரு கேட்குறேன், அடங்கி போகிறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மரபு சொல், மரபு தொடர் இருக்குது.

0: உங்ககிட்ட உதவி கேட்டேன், ஆனால் கை விரிச்சிட்டாங்க. இல்லைன்னு சொல்லத கை விரிச்சிட்டாங்க அப்படி சொல்லுவோம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம யார் மேலேயாவது ரொம்ப அதிகமான அன்பு வச்சுருந்தா, அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயம் தியாகம் பண்ணிட்டா என்ன சொல்லுவோம், அப்படியே உயிரையே விடுறா அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதாவது அந்த விஷயத்தை அந்த மாதிரியான கேள்வி தான் வந்து நான் கேட்க போகிறேன், சரிங்களா. உங்களுக்கு வந்து ஒரு கேட்குறேன், அடங்கி போகிறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மரபு சொல் மரபு தொடர் இருக்குது, அது தெரியுங்களா, அடங்கி போகிறது. ஆமாம், பயந்து அப்படியே அமைதியாகிறது, அடங்கி போகிறது. இல்லை இல்லை, நம்ம வேற நேயர்கிட்ட முயற்சிக்கலாம். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், ஐயா சொல்லுங்க, கேட்டிங்களா?
2: இல்ல மேடம், இப்பதான் லைனே கிடைச்சிச்சு மேடம்.
0: இப்பதான் லைனே கிடைச்சிச்சிங்களா? ஐயோ, மறுபடியும் சொல்லணுங்களா? சரி, நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஏதோ ஒரு உதவி கேட்கறோம் அப்படின்னா அவங்களால முடியலன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கை விரிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமான அன்பு வச்சுருந்தோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், உயிரை குடுறா கொடுக்குறா உயிரை விடுறா அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி பயந்து போகிறதுக்கு ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவோம், அது என்ன, ஒரு தொடர். ஆமாம், பயந்து போகிறது.
2: பயந்து போகிறது,
0: ஆமாம். சரி, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நம்ம வேறு நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி
2: நன்றி நன்றி மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: நாங்க அண்ணா நகர்ல இருந்து ராஜலட்சுமி தெய்வசிகாமணி பேசுறேன் மேடம்.
0: ராஜலட்சுமி அம்மா, கேட்டீங்களா, சொன்னது கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க, அப்ப பயந்து போறதுக்கு என்ன சொல்லுவோம்?
3: அப்பா, அவன் என்ன பார்த்த உடனே பெட்டி பாம்பா அடங்கி போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் மேடம்.
0: சூப்பர், வெரி குட் வெரி குட், சரியா சொன்னீங்க. ஆனா இது இன்னொரு வார்த்தையில தொடர்ல கூட சொல்லுவோம், மேட்ச் பண்றீங்களா?
3: இருக்கிற இடம் தெரியாம நான் சொன்ன உடனே அமைதியா இருந்ததுக்கா?
0: ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட், பெட்டி பெட்டி பாம்பா அடங்கி போறது அப்படின்னு அந்த மாதிரி இன்னொன்னு. சரி, நம்ம வேற நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா?
3: ஓகே ஓகே, தேங்க்யூ.
0: நன்றிம்மா நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க ராஜலட்சுமி அம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம்மா, உங்க உங்க உங்க வானொலியுடைய சத்தத்தை குறைச்சுக்கோங்க. வணக்கம், நடுங்கி பயந்து நடுங்கி போறது அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: எம்பி ரவிச்சந்திரன், சத்தி நகர் அம்பத்தூர் மேடம்.
0: நலம் நலம் ஐயா, சொல்லுங்க, விடை சொல்லுங்க.
4: அச்சம் நான் ஓடி ஒளிதல் மேடம்.
0: ஓடி ஒளியறது,
4: ஓடி ஒளிஞ்சிருக்கேன் மேடம் நானு.
0: சரி, மகிழ்ச்சி, அதையும் சொல்லலாம். அதையும்
4: 75 அது மாதிரி டைம்ல.
0: சரி சரி சரி,
4: நல்லா இருந்தது. நல்லா பெட்டி பாம்பு நல்லா இருந்தது இல்ல மேடம்?
0: ஆமா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு.
4: அருமை மேடம், இது ஒரு அறிவ கிளற நிகழ்ச்சி.
0: சரி சரி சரி,
4: வசத்தம் கிளப்பணும்னு வாழ்த்துறேன் மேடம்.
0: சரிங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஓடி ஒளியறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்படி மிரட்டினோடனே பணிஞ்சு போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான வார்த்தையை வந்து நம்ம அழகாக பயன்படுத்திகிட்ருக்கோம். பெட்டி பாம்பாக அடங்கி போகிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னொன்று, நீங்களும் அப்படி என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வருது. என்ன படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 அறிவு திரைப்படத்துலேருந்து விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ருதிஹாசன் மற்றும் ஷாலினி இணைந்து பாடிய பாடல். நாம் முத்துக்குமார் எழுதியது, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 4:18. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதில் வந்து சொல்லோடு விளையாடு உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வாழ்க வளத்துடன் ஜெய ஜெயசீலன் கொடமட்டப்பட்டிமா.
0: ஐயா நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா, விடை விடை சொல்லுங்க. அந்த நிகழ்ச்சி அது கேள்வி கேட்டீங்க இல்லையா? மறுபடியும் சொல்லணுமா? பயந்து அப்படியே நடுங்கி போயிருக்கிறது. பெட்டி பம்பா அடங்கி போறது சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னொன்னு. சரி, நம்ம வேற நேர்கிட்ட கேட்டு

0: தெரிஞ்சுப்போமா?
1: நன்றி நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி. நல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு மடத்து நேர். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் விஜய பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். சொல்லுங்கம்மா, விடை சொல்லுங்க.
2: பயந்தாங்கோலி சொல்லலாமா மேடம்?
0: அதுதான் பயம்னு தான் சொல்லிட்டோமே, அதுக்கு வந்து வேற பேர் தானே. நல்லா நச்சுன்னு நறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. யா சரியா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி முயற்சி பண்ணுங்க. நானே விடைய சொல்கிறேன். சரிங்க, சரி. ரெண்டு மூணு நேர்கிட்ட கேட்டுவிட்டோம், அவங்க வேறு வேறு மாதிரியெல்லாம் முயற்சி பண்ணாங்க. நானே பதில் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, என்னை பார்த்தேன் அப்படியே வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தான் அப்படி சொல்கிறது. வாழை சுருட்டுதல், பெட்டி பாம்பா அடங்கி போகிறது, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து பயந்து போகிறது, அடங்கி போகிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. நம்ம வேறு ஒரு நேர்கிட்ட மீண்டும் வேறு கேள்வி கேட்போம். வணக்கம், கலாமா நல்லமா இருக்கீங்களா? ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவோம். வீணா கற்பனை பண்ணிக்கிறது, வீணா கற்பனை பண்ணிக்கிறது, அதுக்கு ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆமா ஆமா, அது வந்து நச்சுன்னு சொல்லுவாங்க. வீண் கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்ட்டு. சரி, நீங்க அப்படியே முயற்சி பண்ணுங்க, நம்ம வேற நேர்கிட்ட கேட்போம். சரிங்களா, நன்றி நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: இன்னும்
0: சரி, நீங்க முயற்சி பண்ணுங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, நம்ம அடுத்த நேர்கிட்ட கேட்போம். சரிங்களா, நன்றி நன்றி. வணக்கம்,
4: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ரமா ரவி பேசுறேம்மா.
0: ரமா ரவி அம்மா சொல்லுங்க. வீணா போட்டு
4: காணாதே,
0: பகல் கனவு காணாதே. இது வந்து பகல் கனவு காணாதே அதுவும் சொல்லலாம், இன்னொரு சில ஒரு வேற மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பகல் கனவு காணாதே அப்படிங்கறதும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நீங்க சொல்றதையும் ஏத்துக்கலாம், ஆனா நான் கேட்க வந்த வார்த்தை வேற. சரிங்களா, நன்றிமா, முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப அழகாக நம்ம நேயர்கள்லாம் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்ட இந்த வீண் கற்பனை அப்படிங்கிறதுக்கும் என்ன மாதிரியான சொல்ல வந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன். நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 4:23. உங்களுக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் கொண்டாட்டமான ஒரு பாடல் வருது, என்ன பாடல் அப்படின்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்தமாக இருங்க.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ்
1: டான். 102.3 பாட்டுக்கு டான். 102.3 தமிழ்நாடே கேட்குது நின்னு
0: தமிழ்.
2: நேரம் 4:29. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து சில வார்த்தைகள் சொற்றொடர்கள் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை தான் வந்து நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப அழகாகவே இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-29-52-53 மற்றும் ஒரு எண் 044-28-38-98-71 இந்த இரண்டு நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம்.

நேரம் 4:39:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து சில கேள்விகள்லாம் கேட்ட நேர்கள் வந்து விடை சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு தொலைபேசி விழா 2952-0853 மற்றும் 2838-9871 என்கிற இந்த இரண்டு நம்பரை வந்து தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் சொல்லியிருந்தேன். இதற்கான விடைகளை வந்து நீங்கள் முகநூல் பக்கத்தில் கூட தெரிவிக்கலாம். நான் முகநூல் பக்கத்தையும் பார்த்து உங்களுக்கான விடை சரியா இல்லையா அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏற்கனவே கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, வீணான கற்பனை பண்ணுறது இதுக்கான பதிலை வந்து முகநூலில் ஒருவர் பதிவிட்டிருக்காரு. மனக்கோட்டை அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. ரொம்ப அழகாக அந்த நேயர் பதிவை போட்டிருக்காரு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ரொம்பவே ஒரு அழகான தூள் கலப்புற பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 4:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: ஐயா நலமா?
1: ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன். சரி, உங்ககிட்ட கேள்வி கேட்கலாங்களா?
1: ஈஸியான கேள்வியா கேளுங்க மேம்.
0: எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. சரியா? சரி, ரொம்ப பொய்யா அழுகிறதுக்கு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம்.
1: இது நீலி கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம்.
0: நீலி கண்ணீர் இன்னும் கூட சொல்லலாம்.
1: முதலை கண்ணீர்.
0: ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க, ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி
1: நன்றி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றி.
0: நேயர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக முயற்சி பண்ணுறாங்க. அடுத்தடுத்து வந்து கேட்குறதெல்லாம் டக்கு டக்குன்னு வேற சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர்கிட்டையும் கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பாலம்பூர்லேருந்து உமா பேசுகிறேன்.
0: உமாம்மா நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் உங்க கூட இப்போ.
0: சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சிம்மா மகிழ்ச்சி. உங்களுக்கு கேட்கலாங்களா? சரி, ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அந்த இடத்த விட்டு சொல்லிக்காம ஓடிடுறோம் இல்லையா? ஓடிடுவாங்க, ஓடிடுறோம்னு சொல்லக்கூடாது, ஓடிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான இடங்கள்ல பயன்படுத்துற வார்த்தை எதுமா? எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பயன்படுத்துற சொற்றொடர் எது?
3: சொல்லுங்க.
0: ஒரு இடத்துல இருந்து நம்மகிட்ட சொல்லிக்காம கொள்ளாம தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க இல்லையா? ஏதோ ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கும் போது சொல்லிக்காம ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்ம வந்து ஒரு சொல்லாடல பயன்படுத்துவோம், அது
3: என்ன?
0: சரி, நிகழ்ச்சியில நீங்க வந்ததுக்கு மகிழ்ச்சி, நன்றி. நம்ம வேற நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். நன்றி
3: நன்றி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லமா இருக்கிறோங்க. சொல்லுங்க, ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு எஸ்கேப் ஆறாங்க இல்லையா, அவங்களை வந்து எந்த வார்த்தையை சொல்லி நம்ம பயன்படுத்துவோம்?
4: ஹலோ,
0: சொல்லுங்க ஐயா, கேட்டுச்சிங்களா?
4: பின்னங்கால் பிடரில் அடிக்க
0: பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுவாங்களா? அதுவும் சொல்லுவோம், நம்ம ரொம்ப சுருக்கமாக சொல்லுவோம், ரொம்ப சுருக்கமாக. ஆமாம், சரி, நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க ஐயா, யோசிச்சுட்டே இருங்க. சரிங்களா, நன்றி. நம்ம நேயர்கள்லாம் தொடர்ந்து அந்த கேள்விக்கான விடையை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க. ரொம்ப அழகாக அடுத்ததான் நிகழ்ச்சியில் தெரிக்கிற மாதிரி ஒரு பாடல், அதிரடியான பாடல், கொண்டாட்டமான பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிற அடுத்த நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம், உஷா சிவமணி ஃப்ரம் அடிப்பாக்கம்.
0: சிவமணி அம்மா சொல்லுங்க, கேட்டீங்களா அந்த கேள்வியை? கேட்டீங்களா?
1: எஸ்கேப் தானே, எஸ்கேப் வருது,
0: எஸ்கேப் வருது.
1: கம்பி நீட்டுறதுன்னு சொல்லலாம்.
0: ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க, கம்பி நீட்டுறது தான் சொல்லுவோம். எடுத்த உடனே அதுதான் நமக்கு தோணும் இல்லையா?
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: முரளி
0: ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாங்களா? வணக்கம். மகிழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேர்கள் வந்து தொலைபேசி வழியாக முயற்சி பண்ணாங்க. சில நேர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவு நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு ஐயா, நீங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாங்களா?
3: சொல்லுங்க.
0: சரி, முடிவெடுக்கவே முடியாம இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை வந்து எப்படி சொல்லுவாங்க? முடிவெடுக்கிறதுக்கே முடியல, எந்த பக்கம் போறதுன்னே தெரியல அப்படிங்கிறதுக்கு ஒரு மரபார்ந்த ஒரு எப்படிங்க
3: குழப்பமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க.
0: ஆ, குழப்பமா இருக்கிறது தான் வந்து வேற மாதிரி பயன்படுத்துவாங்க. சரிங்களா, சொல்லுங்க சொல்லுங்க.
3: ரொம்ப யோசனையில இருப்பாங்க, ஆழ்ந்து சிந்தனையில இருப்பாங்க.
0: சரி, மகிழ்ச்சி முயற்சி பண்ணதுக்கு, நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கும் நன்றி. நன்றி. முடிவே எடுக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், அதாவது இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய நிலைக்கு அப்படியே மதில் மேல் பூனை அப்படின்ற வார்த்தையை

0: வந்து நம்ம இப்போ வரைக்கும் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த மாதிரி நேரடியாக சொல்லாமல் சில விஷயங்களை, சில செய்திகளை வந்து வேறு மாதிரியான வார்த்தை பயன்பாட்டில், வார்த்தை ஜாலத்தில் நறுக்கு தெரிச்ச மாதிரி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பழமொழி மாதிரியே இந்த மரபுச்சொற்களை நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க. தமிழ்னாலே அழகு, தமிழ் சொற்கள் எல்லாமே அழகு, தமிழே அழகு தான். நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அந்த பழைய மரபுகளை இந்த நிகழ்ச்சியில் பேசுவோம். சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும், கலந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ண நேயர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் நன்றி.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: வெறித்தனம்.
1: பிகில் படத்திலிருந்து கேட்டோம் அந்த பாடலை. விஜய் பாடிய பாடல், விவேக் எழுதியது, ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஒலித்தது. கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் வரும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்டப் பொருட்களை பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணியினை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். CBSE 12வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள்

0: Vietnam today, assuring India of at least 2 silver medals. In the 60 kilogram category, Suraj Vashisht edged past Kyrgyzstan's Nuristan Chyorquilov 3-2 to book his place in the final. He will now take on Aitbekov of Kazakhstan in the gold medal clash. Meanwhile, in the 67 kilogram category, Sagar Singh registered a commanding 4-0 victory over Saudi Arabia's Munthir Abdullah A. Jandu in the semi-final. And with that, we end this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மதியான மாலை நேரத்தில் தென்றல் வளம் வரும் நேரம். இனிமையான பாடல்கள் இத பூந்தென்றல்.
1: விவித் பாரதி தமிழ் ஃபேமனா 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியா 5:10 ஆயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஸோ இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் அப்படியே பூந்தென்றல் மாதிரி நம்ம காதுகளை வருட காத்துக்கிட்டு இருந்தாலும் நேயர்கள் என் கூட பேச காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மழலை பருவத்தில் நடந்த மறக்க முடியாத மகிழ்வான தருணம் எது அப்படின்னு சொல்கிறது. அந்த தருணத்தை நீங்கள் என்கிட்ட பகிர்ந்து எப்படி பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். 0442950853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் இணைய காத்துட்டு இருக்காங்க, யார் இங்கிருந்து பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க.
1: சொல்லுங்க, உங்க மழை பருவத்துல நடந்த மறக்க முடியாத மகிழ்வான தருணம் எது? இப்படி ஒரு கேள்வி நான் எதிர்பார்க்க. சொல்லுங்க, 10 வயசு அதாவது உங்களுடைய பள்ளி பருவத்துல.
2: அத பள்ளி பருவத்துல சார், எனக்கு வந்து நான் முதல்ல வந்து 3வது படிக்கிற போது ஓவிய போட்டி வச்சாங்க.
1: ஓகே.
2: அது தற்செயல வந்து என் ஃப்ரெண்ட பார்த்தான படம் வரைஞ்சேன்.
1: சரி,
2: சண்டை எதுவும் வரலையா? அவன் பார்த்து சிரிச்சா, என்ன பார்த்து என்ன பத்தி படம் வரைஞ்சேன்னா, அம்மா நீ என்ன பார்த்து வரைஞ்சவ, மாத்திக்கணும் சரியா போச்சு அப்படின்னு.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா இது உண்மையிலே நட்பின் அழகான தருணம் அப்படின்னு சொல்லலாம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா, அது நானும் மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட அது வந்து 1978 நினைக்கிறேன்.
1: அப்பா 78. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: வாய்ப்பு நன்றி,
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. 1978 நடந்த ஒரு கதையை இவ்வளவு அழகா நினைவு மீட்டி சொல்லும் பொழுது நம்ம கேட்கறதுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க, யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார, சைதாப்பேட்ல ஆனந்த் சார், நரேன் சார். வணக்கம் சார,
1: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் சார, நீங்க?
1: நான் ரொம்ப நலமா இருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில அதாவது மழலை பருவத்துல நடந்த மறக்க முடியாத மகிழ்வான தருணம் எது அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கேன்.
3: 8வது படிக்கும் போது சார்,
1: சொல்லுங்க.
3: அறிவியல் பாடத்துல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன் சார் நானு.
1: ஆஹா, அப்ப நீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய படிப்பாளியா இருப்பீங்க போலயே.
3: அறிவியல் அறிவு கலைஞர் ஒரு புக் கொடுத்தாங்க சார், எனக்கு 10 ரூபாய் பணம் கொடுத்தாப்ப.
1: ஓ ஓகே, அதாவது அந்த நீங்க முதல் மதிப்பெண் எடுத்ததற்கான ஒரு பரிசா உங்களுக்கு வந்து அறிவியல் அறிவு கலைஞர் புத்தகம்.
3: இன்னும் வச்சிருக்கேன் சார்.
1: அத எப்படி சார், அதாவது நம்ம சின்ன வயசுல நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் தானே சார் நமக்கான அங்கீகாரம்?
3: ஆமா சார்,
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. அது இவ்வளவு ஒரு காலம் மனசுக்குள்ள அவ்வளவு இளமையா அந்த நினைவுகளை நீங்க வச்சிருக்கீங்க. 83. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப நன்றி நீங்க கலந்துகிட்டது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயர் நம்ம கூட இணைய காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க. நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நடந்த உங்க மழலை பருவத்துல நடந்த மறக்க முடியாத மகிழ்வான தருணம். அதாவது இது வந்து உங்க மழலை பருவத்துல மட்டும் கிடையாது, எல்லாரோடைய மழலை பருவத்திலயும் இது மறக்க முடியாத ஒரு மகிழ்வான தருணம். ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அடம் பிடிக்கக்கூடிய ஒரு குழந்தையும், அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப வைக்கக்கூடிய ஒரு அம்மாவும் இல்லாத வீடே கிடையாது அப்படின்னு சொல்லலாம்.
2: நினைவுகளை பகிர்ந்து 6 மணிக்கு வரும்.

ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. ஓகே, தொடர்ந்து நேயர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மழை பருவத்தில் நடந்த மறக்க முடியாத மகிழ்வான தருணங்களை பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக, கெத்து திரைப்படத்திலிருந்து தேன் காற்று வந்தது தேம்பாவணியாக இனிக்குது அப்படின்ற பாடல் கேட்கலாம். ஸோ ஹரிச்சரன் மற்றும் ஷாஷா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், தாமரை அவர்கள் வரிகள் எழுத ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசைமீட்டிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுருக்கீங்க. நேரம் சரி 5:21 ஆயிட்டிருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அழகழகான பாடல்கள் உங்களுக்காக இசைந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உங்கள் மழலை பருவத்தில் நடந்த மறக்க முடியாத மகிழ்வான தருணம் எது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கணும். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசணும்னு பிரியப்பட்டீங்கன்னா 0442950853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: பேசுறேன்.
1: நல்லமா இருக்கீங்களாம்மா?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லமா இருக்கேன். சொல்லுங்க, உங்கள் மழலை பருவத்தில் நடந்த மறக்க முடியாத மகிழ்வான தருணம் எது?
2: படிக்கும் போது அப்ப எங்களுக்கு ஓட்டப்பந்தயம் நிறைய பிடி சார் எல்லாம் கிடையாது. புதுசா வந்திருந்தாங்க, ஒரு சார் வந்திருந்தாங்க. எங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா நாங்க போவோம், பந்து போட்டு விளாடுவோம், அவ்வளவுதான். அப்ப ஸ்போர்ட்ஸ் வச்சாங்க. அப்போ வைக்கும் போது 50 மீட்டர் வைக்கும் போது நான் 2வது வந்தேன்.
1: ஓ சூப்பர்.
2: 100 மீட்டர் வைக்கும் போது நானும் மணிமேகலன் ஒரு பொண்ணு ஒண்ணு போல அந்த 100ல வந்தோம். திரும்பவும் ஓட விட்டாங்க. ஓட விட்டதுல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேனா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்,
2: சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் ட்ரைனிங் எடுக்க ஒண்ணு எடுக்கல, அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துகிட்டதுதான். அதுக்கப்புறம் எல்லாமே காத்தான்.
1: சூப்பர்.
2: அதனால எனக்கு அது இன்னும் மறக்கவே முடியாது.
1: அது நீங்க அத இவ்வளவு ஆனந்தமா உற்சாகமா சொல்றீங்க பாத்தீங்களா, உங்க குரல்ல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்திலேயே தெரியுது அது வந்து நீங்க மறக்க முடியாத தருணமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி நீங்க கலந்துகிட்டதுல. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி உங்களுடைய அழகான நினைவால அழகாச்சு அப்படின்னு சொல்லலாம், இன்னும் அழகாச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி. அடுத்த காலர் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
1: வணக்கம், உங்களுடைய ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே?
3: நான் வேலூர் மாவட்டம் அம்மடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க ப்ரோ?
1: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய மழலை பருவத்துல நடந்த மறக்க முடியாத மகிழ்வான தருணம் எது?
3: அதாவது மாடெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா?
1: ஆமா,
3: மாடெல்லாம் போய் நான் ரொம்ப சூப்பராகவே மேய்ச்சேன். அதை என்னால மறக்கவே முடியாது அந்த பள்ளி பருவத்துல. அதாவது கட்டி இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவுத்து
1: விட்டுட்டேன்.
3: மாடுகளும் சுதந்திரமா போய் எல்லா இடங்களையும் மேய்ச்சிருந்தது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பையன் ரொம்ப நல்லவன் நல்லவன் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த அளவுக்கு கர்ணனை கட்டி வச்சிருக்க எல்லா மாடையும் அவுத்து விட்டு எந்த மாடு எங்க போச்சுன்னு தெரியலங்க. எங்க உங்க பையன் இவ்வளவு நல்லா வளர்த்துருக்கீங்க சமத்தானே? அது பாவம் கழுத்தை இழுத்து இழுத்து புல்லு மேய முடியாம கஷ்டப்பட்டது. பார்த்தேன் அதுக்கு வலிக்கும் தானேன்னு ஒரு 10 மாடு இருந்ததா, 10 மாடையும் அப்படியே
1: நமக்கு
3: தெரியாது. அவங்க வந்து எதுக்கு வீட்டுல இருக்கிறவங்க சந்திரசேகர் கிட்ட போய் கேளுங்க, அவங்கதான் கழட்டி விட்டாங்க மாடுன்னு. ரொம்ப நல்லவங்க, அவங்க பேர் இன்னைக்கு வரைக்கும் கூட ஞாபகம் வச்சலா
1: அப்படின்ட்டு
3: சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கூட ரொம்ப சிரிப்பாங்க. அந்த நிகழ்வு மறக்கவே முடியாது.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த சின்ன வயசுல உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிந்தனை தோன்றி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. நேயர்கள் தொடர்ச்சியா இந்த மாதிரி நினைவுகளை பகிர்ந்துக்கும் பொழுது அவ்வளவு

ஆனந்தமாக இருக்குது. தொடர்ந்து நேயர்கள் என்னென்ன அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த மகிழ்வான தருணங்கள் பற்றி பகிர்ந்துக்கலாம், அதை கேட்டுட்டு நம்ம மகிழ்வும் செய்யலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நண்பேண்டா திரைப்படத்திலிருந்து என்னை மறுபடி மறுபடி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் இப்போ கேட்டு மகிழ போகிறோம். விஜய் பிரகாஷ் மற்றும் மேகா அவர்கள் பாடிய பாடல், கார்க்கி அவர்களுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைத்த பாடல் கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் FM 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியா 5:31 ஆயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேர்கள் கிட்ட அவங்க மழலை பருவத்தில் நடந்த மறக்க முடியாத மகிழ்வான தருணம் இது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ நேர்கள் என்கிட்ட நீங்கள் நிகழ்ச்சியில் பேசணும்னு பிரியப்பட்டீங்கன்னா 0442952 0853 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நான் நம்பர்ஸ் திரும்ப சொல்கிறேன், 0442952 0853 அப்படின்ற நம்பருக்கும் 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ நேயர்கள் அவங்களுடைய மழலை பருவத்தில் நடந்த மகிழ்வான தருணங்கள் பற்றி பேசும்பொழுது உண்மையிலேயே எனக்கும் என்னுடைய மகிழ்வான தருணங்கள்லாம் நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்த ஒரு நேயர் இணையறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா சார்?
2: உலகில் உள்ள அனைவரும் நலமாய் வாழ்த்துகிறேன் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா சார்.
2: 69
1: ஓகே
2: சார். எனக்கு
1: சொல்லுங்க,
2: இது கான்வென்ட்க்கு நடந்து போவோம் சார், மிலிட்டரி குவார்டர்ஸ்ல இருந்து லக்னோ சார்.
1: ஓகே.
2: லக்னோல போகும்போது போற வழியெல்லாம் குழி நோண்டி வச்சிருக்கோம் சார். குழி போட்டா அதுல மக்கள் ஒடியிருச்சு. நைட் ஆனா லக்னோல இல்ல சார், 7 லைட் ஆஃப் ஆயிடும் சார். பாகிஸ்தான் தாக்கம்ட்டு குழியில எகிரி குச்சி பேங்க வெளியே வச்சுட்டு தனியாள் யாரும் கேட்க ஆள் இல்ல.
1: ஓகே.
2: அந்த பள்ளத்துல ஏறி அந்த திருப்பி பேக எடுக்கிறதுக்குள்ளே ஒரு இன்பமா இருக்கும் சார். அந்த குழி நைட் எல்லாம் 7 மேல அந்த குவார்டர்ஸ் வரமாட்டாங்க. 1969 மறக்க முடியல சார் எனக்கு.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார்.
2: ரொம்ப நன்றிங்க சார். அப்ப ராணுவத்துல சுபேட்டர் மேஜர் சார்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். எவ்வளவு பெருமை மிக்க விஷயம்.
2: நன்றி,
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நடந்த
1: மகிழ்வான தருணம் எது உங்க மழை பருவத்துல மறக்க முடியாத மகிழ்வான தருணம்?
3: வீட்டுக்கு முன்னாடியே ஸ்கூலுங்க சார்.
1: ஓகே.
3: கிளாஸ் படிக்கும் போது டூர் கூட்டிட்டு போனாங்க. டூர் கூட்டி கள்ளக்குறிச்சியில இருக்க கோமி பக்கத்துல இருக்க கச்சிராபாளையம் கோமிகி அணை,
1: இந்த
3: அணை எப்படி எல்லாம் உருவாகுது, ஆர் எப்படி வருதுன்னு சொல்லி சொல்லி பாடத்துல படிச்சதுனால அதை கூட்டிட்டு வந்து காமிச்சாங்க. அப்ப அந்த டேம் போய் மேல ஏறி பாத்துட்டு அங்க ஒரு பார்க் எல்லாம் இருந்தது. அந்த பார்க்ல வந்து ஏரோப்ளேன் எல்லாம் நாங்க அண்ணாந்து மேல இருந்து பாக்குறது தான், ஏரி எல்லாம் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதுக்குள்ள அந்த ஏரோப்ளேன் மாதிரி ஒரு செட் பண்ணி அது உள்ள வச்சிருக்காங்க அந்த பார்க்ல.
1: ஓகே.
3: மேல ஏறி சறுக்கி விட்டு வந்ததெல்லாம் ஞாபகம் வருதுங்க சார். அதெல்லாம் மறக்க முடியாத தருணம்.
1: இப்ப சமீபத்துல அந்த இடத்துக்கு எப்பயாவது போனீங்களா?
3: சமீபத்துல போலங்க சார். அப்ப போய் ஒரு 30 கிட்ட ஆகுது.
1: அதுக்கப்புறம்
3: ஒரு தடவை போனோம், அதுக்கப்புறம் போறதுக்கு வாய்ப்பே வரலங்க சார்.
1: இருக்குன்னு
3: தெரியல.
1: ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரியான நினைவுகள் வந்து நம்ம மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு பாருங்களேன்.
3: அந்த ஆறு தாண்டிதான் நாங்க ஸ்கூலுக்கெல்லாம் வரணும், ஊருக்கெல்லாம் வரணும்.
1: அந்த ஆறுன்னு
3: அங்க இருந்து உருவாகி இது விருத்தாசலத்துல போய் கலக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படிச்சது, அதெல்லாம் மறக்கவே முடியாத மழலை படிப்புங்க சார்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுல. தேங்க்யூமா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். நன்றி, நன்றி, நன்றி. ஸோ நேயர்கள் தொடர்ச்சியா அவங்களுடைய நினைவுகளை நம்ம கிட்ட பகிர்ந்து

இருக்காங்க. அடுத்து இந்த நேயர் நம்ம கிட்ட என்ன நினைவுகளை பகிர போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல், மனிதன் திரைப்படத்திலிருந்து அவள் உடல் உதிர்த்திடும் அப்படின்ற பாடல் கேட்கலாம். பிரதீப் மற்றும் பிரியா ஹமேஷ் அவர்கள் பாடிய பாடல், சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.

வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூவிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்போ நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது. தீ

விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் 5:53 நிமிடம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. பூந்தின்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய மழலை பருவத்தில் நடந்த மறக்க முடியாத இன்பமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. கேட்க கேட்க உண்மையிலே இன்பமாக இருந்தது. என்னுடைய மழலை பருவத்தில் நடந்த நினைவுகள் எல்லாமே ஒரு சிலது ஞாபகம் வந்தது. அம்மா கிட்ட ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நடம் பிடிச்சி அம்மா கிட்ட அடி வாங்கினதெல்லாம் என் வாழ்க்கையிலையும் ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஸோ ஃபோன் பண்ண எல்லா நேயர்களுக்குமே அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றி தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் மாமன்னன் திரைப்படத்திலிருந்து நெஞ்சமே நெஞ்சமே அப்படின்ற பாடல் கேட்கலாம். சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்களுடைய குரலில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில். இது உங்கள் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி.
2: பக்தி மாலை.
1: ஆம் நேர்களே, நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இசை அருளும் இறை அருளும் ஒரு சேர பக்தி மாலையாய் உங்களுக்காக திரை இசை பாடல்களிலிருந்து அழகான பக்தி பாடல்களின் தொகுப்பு இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. நம்முடைய மனச்சுமைகளை இறைவனிடம் ஒப்படைத்து இதயத்தை அமைதியடைய செய்வோம் இந்த மாலை நேரத்தில். பக்தி மாலை நிகழ்ச்சியில் உங்களுக்காக அழகிய பக்தி பாடல்களின் தொகுப்பு.

நேர்களே, கேட்ட அந்த பாடல் ராஜ காளியம்மன் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றிருந்தது. வடிவேலு மற்றும் சொர்ணலதா இணைந்து பாடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒலித்தது. இசை என்பது மனதை வருடும் இறைவனின் மொழி, நம் எண்ணங்களை நெறிப்படுத்தும் அருள் மொழி. இறை நாமம் ஒலித்து கொண்டிருக்கும் இந்த அழகான மாலை வேளையில் இனிதாய் தொடர்வோம் இறையருள் போற்றும் இசை நெறி பாடல்களோடு. தொடரும் பாடல்

0: பிஸ்தா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் குழுவினரோடு இணைந்து பாடிய பாடல் அது. காளிதாசன் எழுதியது, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒலித்தது.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: நேரம் 6:11:35. நேர்களே, பக்தியின் மொழி அன்பு, அன்பின் வடிவம் இறைவன், இறைவனின் புகழ் இசை. இசையால் இறையருள் நாடிக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். தொடர்வது மங்களநாயகி திரைப்படத்திலிருந்து வரும் பாடல். பி. சுசீலா பாடியது, வாலி எழுதிய பாடல், வி. குமார் இசையில் ஒலிக்கிறது.

அன்பே கடவுள், கருணையும் கனிவும் கலந்த அந்த தெய்வீக உணர்வில் உள்ளத்தை வைப்போம். எண்ணங்கள் அழகாகும். உயர்ந்த எண்ணங்கள் தன்னாலே இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்க்கும். இணைந்திருப்போம் பக்தி மாலையில் திரை இசை பாடல்களோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியது, கண்ணதாசன் எழுதிய பாடல். வி. தட்சிணாமூர்த்தி இசையில் ஒலிக்கிறது. கேட்போம், இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 6:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேயர்களே, அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் இறைவன் குடிகொண்டிருக்கிறான். இறைவனை அடைவதற்கான எளிமையான வழி அன்பு. இசை வழி அந்த அன்பை உணர்வோம் இந்த மாலை பொழுதில் திரை இசை பாடல்களோடு பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ராமானுஜன் திரைப்படத்திலிருந்து, வாணி ஜெயராம் மற்றும் கார்த்திக் சுரேஷ் இணைந்து பாடிய பாடல். வாலி எழுதியது, ரமேஷ் விநாயகம் இசையில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று

0: மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க செய்வது அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை தொடங்க வேண்டும் என்றால் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி அனுமதி பெற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தக பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மையங்களிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக பொருட்கள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் என்றும், அதிக விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் தெரிவித்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுவார்கள் என்றார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார்.
2: மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மின்சார தட்டுப்பாடு இல்லை, எல்லாமே வந்து நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதை மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு. தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றத சரி செஞ்சுட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டு வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவோம். ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலாம் அதுல இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும்.
1: தமிழகத்தின் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களின் செயல்திறன் குறித்த சிறப்பு ஆய்வு நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப்பணி நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் திபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மாநகராட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 6:41. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில என்னுடைய மனம் கவர்ந்த விருப்ப பாடல்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களாகவும் வலம் வர காத்துக்கொண்டிருக்கிறது. காலத்தால் அழியாத மெலோடி பாடல்கள், துள்ளலான ரிதங்கள், இதயத்தை தொடக்கூடிய பாடல் வரிகள் அப்படின்னு இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என் விருப்பமாகவும் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இன்றைய இசை விருந்தில் உங்களை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கிறது என் விருப்பம் நிகழ்ச்சி.

என் விருப்பத்தில் ஒலித்த முதல் பாடல் சிகரம் திரைப்படத்தில் இருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, வைரமுத்து எழுதியது. எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்ததும் கூட அந்த பாடல். ரொம்ப அழகான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். காளிதாஸ் எழுதியது, தேவா இசையில் ஒலிக்கவிருக்கிறது. இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

ரொம்ப ஒரு அழகான பாடல் கேட்டோம். வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து ஒழித்தது அந்த பாடல். நம்முடைய நேர்கள்லாம் முகநூல் வழியாக நிறைய பதிவுகளை போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் யார், என்ன பதிவுகளை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வேதாரண்யம்லேருந்து தமிழரசன், அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் தொடக்கமே ரொம்ப அருமையான பாடல் ஒழித்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவூர்லேருந்து சூரியமூர்த்தி, இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சியில் இருக்கிற பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஹேமலதா அந்தி மாலை வணக்கம் போட்டிருக்காங்க, பாடல்களும் அற்புதம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பாலு கிருஷ்ணன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. ஹரிஹரன் அவரும் வந்து நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய முகநூல் பதிவையும் நம்ம வந்து படிச்சிட்டோம். பிரபாகரன் அவர்களும் வந்து நிகழ்ச்சியில் அதிரடி பாடல்களாக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஏழு கிணறு தேவா போட்டிருக்காரு. அன்பு ராணி அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை நல்லாயிருக்கு அப்படின்னு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அப்புறம் பூவலம்பாளையத்திலேருந்து ஆனந்த முருகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் போட்டிருக்காங்க. ராஜலக்ஷ்மி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நேர்கள் நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகளுக்கும் வந்து அருமையான பதில்களையும் விளக்கங்களையும் நம்ம முகநூல் பக்கத்தில் போட்டிருக்காங்க. சென்னியப்பன் கவுந்தம்பாடியிலேருந்து சென்னியப்பன், மேலப்பேடு தயாளன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபாகரன், ஃபேஸ்புக் வீரராகவன், சூளை ரீஜா மனோகரன், ஹைதா மஹி, இந்த மாதிரி இன்னும் நிறைய நேர்கள், மேட்டுப்பட்டி கண்ணன், இன்னும் நிறைய நேர்கள்லாம் வந்து நம்முடைய நிகழ்ச்சியில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை கவனிச்சுட்டு அவங்க முகநூலில் பதிவுகளை ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. வரக்கூடிய பாடலோடு என் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. என்ன பாடல் வருது நிகழ்ச்சி நிறைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிசய பிறவி என்கிற திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை எழுதியவர் பிறை சூடன். இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது இந்த பாடல். தொடரும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் விருப்பம் நிகழ்ச்சி. இந்த பாடலும் உங்களுக்கு பிடித்த பாடலாக தான் இருக்கும். கேளுங்கள், இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: நிறைவு பெறுகிறது என் விருப்பம் நிகழ்ச்சி.
1: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
2: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது. தீ

0: கேட்க மறக்காதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி, தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் சுந்தரி, நான் பாளையங்கட்டில இருக்கேன்.
2: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, கேட்டிருக்கேங்க.
2: சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: 10 வயசுல இருந்து.
2: உங்க வீட்டுல யார் ரொம்ப ரேடியோ கேட்பாங்க? அவங்க கேட்டதுனாலதான் நானும் உங்களோட சேர்ந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா யார்?
3: அம்மா கேட்பாங்க, அப்பா எப்பமாவது கேட்பாங்க.
2: உங்க எந்த நேரத்துலலாம் ரேடியோ கேட்பீங்க?
3: காலைல சொன்ன வைப்பாங்க, சாமி பாட்டு அந்த மாதிரி.
2: ரேடியோல கேட்ட ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி?
3: அது அந்த தென்கச்சிக்கோ சாமியில் அது பேசுறது, நல்லா பேசுவாங்க, கதை சொல்றது, அது மறக்க முடியாது.
2: ரேடியோலலாம் நியூஸ் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, அது கேட்டிருக்கேன்.
2: சரி, நீங்கள் வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா?
3: ரெண்டுமே நல்லா இதாக இருக்கும். பேசுறது, கதை சொல்கிறதும் நல்லாயிருக்கும், நல்லா பேசுறது அப்போ உள்ளதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே பழைய பாட்டும் நல்லா போடுவாங்க.
2: ரேடியோவில் நீங்கள் கேட்டால் மறக்க முடியாத பாட்டு தான் என்ன சொல்லுவீங்க?
3: எல்லா பாட்டுமே.
2: பாட்டு கேட்கும்போது ரேடியோவில் பாட்டு கேட்கும்போது கூடவே சேர்ந்து பாடுவீங்களா?
3: அது எப்பமாவது உண்டு, ரொம்ப பிடிச்சதுன்னு சேர்ந்து பாடுது.
2: அந்த காலத்தில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? சின்ன வயசில் கேட்டதுக்கும் இப்போ கேட்கும்
3: அந்த காலத்தில் ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கேட்கறதுக்கு பாட்டு கேட்குற பழக்கம் எப்போவுமே உண்டு.
2: ரேடியோலாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள் அப்படின்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கா பாட்டு கேட்கணும்னு தோணியிருக்கேன்?
3: ஒரு இடம் கேட்டிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி போட்டிருக்காங்க.
2: அப்போ அது அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்கள் பேரை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு?
3: அது பேர் சொல்லும்போது நல்லா இருந்தது. என் பொண்ணு பேர் தான் சொன்னேன், அவங்க பேர் சொல்லி பாட்டு போட்டாங்க, நல்லா இருக்கும். ஃபோன் மூலமாக பாட்டு, பழைய பாட்டு தான் கேட்பேன்.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது?
3: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாட்டு கேட்குறதுக்கு. இப்போ டிவியை விட ரேடியோ தான் நல்லா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
2: சின்ன வயசில் அந்த ரேடியோனால உங்கள் வீட்டில் ஏதாவது சண்டை வந்துருக்கா இல்லை? எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ரேடியோ கேட்போம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா?
3: அந்த வந்து கிடையாது, எல்லோரும் மொத்தமாக கேட்குறாங்க. காலையில் நைட்டு கேட்போம், சாப்பிட்டு முடிச்சோட கொஞ்சம் நேரம் கேட்போம்.
2: ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பித்து 90 வருஷம் ஆகுது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
3: இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்குது.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வேல்முருகன், பாளையங்கோட்டை.
0: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? குறிப்பா ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன்.
0: அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்க. பழைய காலத்துல பெரிய ஒரு ரேடியோ வச்சு கேட்டிருப்பாங்க, டிரான்சிஸ்டர்.
1: அதெல்லாம் டிரான்சிஸ்டரை தூக்கிட்டே எங்க வேணாலும் அலைவோம். ஆனா நல்லா இருக்கும் அந்த டயத்துக்கு, பாட்டை கேட்கறதுக்கு அந்த டயத்துக்கு நல்லா இருக்கும்.
0: பாட்டு தவிர என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம், அதே திருக்கி வச்சு அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
0: இந்த வயசுல
1: இருந்து இந்த வயசு என்ன, நாங்க 15 வயசுலயே பொது தொழிலுக்கு வந்தாச்சு. 15 வயசுல இருந்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரேடியோ வீட்லயும் ஆண்டனாலாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. பலபடி இந்த நேரமும் கையிலேயே இருக்கும். 10 மணி 11 மணி வரல, அழகான பாட்டுலாம் இருக்கும், நல்லா எடுக்கும், நல்லா இருக்கும்.
0: ரேடியோல வந்து செய்திகள், நாடகம்.
1: அப்ப வந்து இந்த ஸ்டாண்ட்லயே ஒரு குழாய் கட்டி அந்த செய்தி சொல்ற நேரம் நகராட்சியில இருந்தே அந்த இதை போடுவாங்க, அதுல முன்ன நின்று நாங்க கேட்போம். அவர் இது காலையில அந்த இது ஒரு இது போடுவாரு, அது ரொம்ப அழகா இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு
0: சுருக்கமா ஒரே வரியில. ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: நல்ல இதுதான், நல்ல இதுதான் நடக்கு, நல்ல நிகழ்ச்சி போடுறீங்க, நாங்க பாத்துக்கிட்டு தானே இருப்போம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து
2: வரீங்க? பாலு, பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
2: நல்ல ஒரு ரேடியோங்கிறது அந்த காலத்துல எதுவும் டிவி சேனல் எதுவுமே கிடையாது. அப்ப ஆல் இண்டியா வச்சு தான் கிரிக்கெட் கமெண்ட்ரியோ நியூஸ் சேனலோ எதுவுமே அவங்க தான் தெளிவா சொல்லுவாங்க. அது ஒரு மக்களுக்கு ஒரு இதா சிறப்பா இருந்தது. அதனால ஒரு நல்ல ரேடியோங்கிறது ஒரு நல்ல இதுதான் மேடம்.
0: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
2: ரேடியோ விரும்ப நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஓட்டுநர் தான், நல்ல நல்ல விஷயங்களும் போட்டுட்ருக்குறாங்க. அதனால் அதுதான் ஜாஸ்தியாக நாங்கள் ட்ராவல் பண்ணையில் அதான் கேட்டுட்டு.
0: சின்ன வயசில் ஆல் இண்டியா ரேடியோ கேட்டதுக்கும் இப்போ நீங்கள் கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசம்?
2: அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? அந்த காலத்தில் இவ்வளவு அட்வான்ஸாக எதுவும் கிடையாது. இப்போ வந்து நிறைய அட்வான்ஸாக வந்திருக்கனால நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இதாகுது. பழசுக்கும் ஒன்றுத்துக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது.
0: ஓட்டுநராக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசில் ரேடியோ அதிகமாக கேட்டிருக்கீங்களா இல்லை இப்போ நீங்கள் அதிகமாக ரேடியோ கேட்குறீங்களா?
2: சின்ன வயசில் எங்களுக்கு அதானாங்க மேடம். அதாவது அந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் வந்து நியூஸ் கேட்கறது ரேடியோவில் சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்போன்னு சொல்ல அந்த கேட்க ஒரு இனிமையாக இருக்கும்.
0: இல்லை ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது இருக்கு?
2: நிறைய விஷயங்கள் போட்டுருக்காங்க, பாடலுங்கனாலும் சரி மற்றபடி நிகழ்ச்சிக்குனாலும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். செய்திகள் கேட்பேன்.
0: ஏன் மக்கள் ரேடியோ விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: சில விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்லா கேட்கும். ஒரு தெரியாத விஷயத்த ரேடியோவில் ஒளிபரப்புறாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி பண்ணாங்க, இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, நியூஸ் பார்க்க மாட்டாங்க. அந்த ரேடியோ சேனல் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஓ இவர் இந்த இடத்துல இவர் பண்ணாரோ, அந்த இது பண்ணாங்களோ, அந்த கேட்கையில் வந்து அது எங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கிறனால அது அங்கே வந்து விரும்பி கேட்குறோம். நேரப்பாடு இருக்கு, அப்புறம் நிகழ்ச்சி நேரம் சில விஷயங்கள் போடுவாங்க. பழைய எல்லாருக்கும் நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணியெல்லாம் பாட்டு ஓடிட்டு இருக்கல, எங்களுக்கு அது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து வெறும் 2 குச்சி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மிஷின் ஆயிடுச்சு. அதனால் அது கேட்குறதுக்கு அதுக்கு அதுதான் நல்லா இருந்தது. வழி இப்போ உள்ளது வந்து இசைகள் வந்து இது இல்லை, எஃபெக்ட் இல்லை அந்த இது.
0: சுருக்கமாக ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது?
2: சரி, ஆல் இண்டியா ரேடியோன்னு எங்களுக்கு முதல்ல எடுக்கிறது வந்து நியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நியூஸ் சேனலில் தான் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது, ஒரு 5 மினிட்ஸ் ஓடும் அந்த இது. அது எங்களுக்கு கேட்கறது வெளி தெரியாத தகவல் அந்த ஸ்பாட்டில் கேட்கறது எங்களுக்கு ஒரு இனிமையாக இருக்கும்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: என் பேர் ஸ்டெனி யுவன், பாளை மார்க்கெட்லேருந்து வரேன்.
0: நீங்கள் சின்ன வயசுலலாம் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? இப்போவும் ரேடியோ கேட்பீங்களா?
1: ஆ, சின்ன வயசில் கேட்டிருக்கேன். தாத்தா வந்து நிறைய ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மீடியா வளர்ச்சி இல்லாதங்கிறதுனால மழை இந்த மாதிரி வரும்போது நிறைய விஷயங்கள் இதில் சொல்லி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அப்போவும் நிறைய கேட்டிருக்கோம். அப்புறம் பாட்டு அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
0: அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள்லாம் ரேடியோ கேட்க விருப்பமாக இருக்கும்?
1: பழைய பாட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90s பாட்டு, அதுக்கு முந்தின பாட்டு, கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாட்டு, வாலி பாட்டு, இது எல்லா பாட்டுமே நல்லா ரசித்து கேட்பேன். எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்குமே காலையில் நாங்கள் எந்திக்கிறோன்னா அது காரணமே ரேடியோ மட்டும்தான் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணும் போதே எங்கள் காலையில் எந்திக்கிறதே விடிஞ்சிட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு அதை வச்சு தான் எங்களுக்கே தெரியும்.
0: ரேடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்களா?
1: ஆ, ரேடியோவில் பேசியிருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் தமிழ் ஆசிரியர் இறந்துட்டாங்க. 10th படிக்கும்போது ஒரு ஷோ ஒன்று கண்டெக்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து இந்த ரேடியோவில் வந்து பேசினேன்.
0: முதல்ல அந்த ஆல்இண்டியா ரேடியோ ஸ்டேஷனை பார்த்துட்டு நீங்கள் அதில் பேசும்போது ஒரு படபடப்பாக இருந்ததா எப்படி?
1: படப்படப்புன்னு இல்லை, ஆனால் சார் முதலே சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் உள்ளே வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அப்போ செல்லுமே அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ முத முதல் வரும்போது மைக் பிடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்தது, சூப்பராக இருந்தது.
0: ஆல் இண்டியா ரேடியோவில் உள்ள நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க பள்ளி பருவத்தில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரேடியோவில் நீங்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்கல்ல, இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணது, அது கேட்ட அனுபவம் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துக்கா. ஏன்னா முத முதல் நம்ம பேசுகிறத வந்து நாம் கேட்குறோம் அப்படிங்கிற போது அது ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா அப்போது அந்தளவுக்கு நம்ம ரெக்கார்டும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, வீடியோவும் நம்ம பெருசாக பண்ணுறது இல்லை. இதை முத முத கேட்கும்போது ஒரு இந்த ஃபீல்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உலகம்னா என்ன, பாட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியாமே நமக்குள்ள உணர்வை கொண்டு வந்தது ரேடியோ மட்டும்தான். அதனால் இப்போ வரைக்குமே நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ட்ராவல் பண்ணால் கூட ஏன்னா அதில் வந்து வெறும் பாட்டு மட்டும் இல்லாமல் என்ன நடைமுறை நடக்கும், நியூஸு, பாட்டு, என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்கிற ஒரே இது அது மட்டும்தான். டிவியை தாண்டி டிவி வந்து நம்ம உட்காந்து பார்க்கணும். இது நம்ம கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணும்போது கேட்கும்போதே கேட்கலாம். அதை
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
5: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு

0: திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 மாதங்களுக்கு ஒருமுறை தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர், பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், சென்னை ICFல் தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
1: வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ICFல இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2,000-க்கும் மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்லையும் கூட நம்மளுடைய கர்மயோகி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்து இருக்கின்ற யங் ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
0: இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழால வந்து மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா ESCC பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
3: என்னோட பேர் சரவணகுமார், நான் வந்துட்டு ESIC புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் நார்செட் 9 எக்ஸாம் நான் எழுதினேன், அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா இதேதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் என்னோட காலேஜ் என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்திய

இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100 இலிருந்து 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மரூன் பெரட் கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷின் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி ராணா ஃபிளவர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் சாகர் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 கிலோ எடைப்பிரிவின் இறுதியாட்டத்தில் சூரஜ் வசிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின் ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 7:30. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். உங்ககிட்ட இந்த செய்திய தெரிவிக்கும் போது 1000 பேர்ட்ட சொல்ற மாதிரி செய்திக்கு வருவோம். உலகமே பல 100 ஆண்டுகள் ஆனாலும் மக்கி போகாத பிளாஸ்டிக் கழிவுகளை பார்த்து பயப்படும் நிலை ஏற்பட்டிருக்கு. பயம்தான் வருதே ஒழிய அதற்கு நாமும் காரணம்ங்கிறத மறந்துடுறோம். பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் விளைவுகள் என்ன, சிரமங்கள் என்னங்கிறத நாம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனாலும் அதை பாதுகாப்பா பயன்படுத்துறது அல்லது எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்காம இருக்கிறோம். என்ன செய்யலாம்? பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துறதுல நமக்கு நாமே ஒரு சுய கட்டுப்பாடு ஏற்படுத்திக்கணும். முடிந்தவரை பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து கொள்ளணும். அரசாங்கம் தடையே விதிச்சிருக்கு. நமது அன்றாட வாழ்க்கையில

0: ஒன்றோடு ஒன்றாகிவிட்ட தவிர்க்க முடியாத பிளாஸ்டிக் பொருட்களின் கழிவுகளை மறுசுழற்சி பயன்பாட்டுக்கு அனுப்பணும். ராதாகிருஷ்ணய்யா, இதுல தனி நபர் விழிப்புணர்வு தான் முழு வெற்றி பெறும். வீட்டில் பயன்படுத்துற அல்லது பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பிளாஸ்டிக் பைய ஓர் இடத்துல மாட்டி வச்சிடணும். வீட்டில இருக்கும் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் அவ்வப்போது பயன்படுத்திய பிளாஸ்டிக் பைகளை கழிவுகளை அந்த பெரிய பையில போடணும். அதற்கு பழகிக்கணும். சின்ன பிள்ளைங்க சாப்பிடுற சாக்லேட் கவர், நாம பயன்படுத்துற பால் கவர், எண்ணெய் கவர், பிளாஸ்டிக் பாட்டில்கள், கவர்கள் அதாவது கேரி பேக், இவை எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த பெரிய பையில போட்டு வச்சிடணும். அதே மாதிரி தின்பண்டங்கள், அசைவ உணவுகள் வாங்கி வரும் கவர்களை நல்லா சுத்தப்படுத்தி அந்த பெரிய பையில போட்டு வைக்கணும். இப்படி வீட்டிலேயே பிளாஸ்டிக் கழிவுகளை பிரிச்சு எடுத்துட்டா நாம் வாழும் பூமியை அசுத்தப்படுத்தும், சூழலை சீர்கேடடைய செய்யும் பிளாஸ்டிக்கை தனிமைப்படுத்திட்டோங்கிற மன நிறைவு உண்டாகும். இந்த கழிவுகளை உடனடியா சுத்தப்படுத்தி பராமரிக்கிறது நல்லது. நாளாச்சுன்னா இவற்றை கையாளுவது ரொம்ப சிரமமாயிடும். இந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்க மறுசுழற்சிக்கு கொடுத்துடலாம். தஞ்சாவூர் பக்கத்துல வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சாலை ரோடே போடுறாங்களாம். இது மாதிரி அங்கங்க இருக்கும் ஆராய்ச்சி நிலையங்கள், கல்வி கூடங்கள் பிளாஸ்டிக் மறுசுழற்சி பற்றி ஆராய்ச்சி செய்யணும். எப்படி அவை நமக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கும், அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி ஆராயணும். ராதாகிருஷ்ணன் ஐயா, நீங்க ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர். உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுறதுனால நீங்க உங்க பள்ளி மாணாக்கரிடம் எடுத்து சொல்லுவீங்க. சின்ன பிள்ளைங்க பிஞ்சு மனசுல நல் விதைய விதைப்பீங்க. அது நல்ல மரமா வளர்ந்து இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு நற்பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை. ஒரு சில இடங்கள்ல சமூக அக்கறை உள்ளோர் பிளாஸ்டிக் கழிவுகளை கவர்களை வாரா வாரம் சேகரிக்கலாம். அவற்றை மறுசுழற்சி செய்வோரிடம் கொடுக்கலாம், கொடுக்கறாங்க. இப்படி நற்சிந்தனை உடையவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் மழை பெய்யுது. நிறைய பேர் இருந்தா நிறைய மழை பெய்யும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

நேரம் 7:34. நேர்களே, பாட்டு என்பது மொழியை கடந்து, சொற்களை கடந்து, மனங்களை தொடும் மந்திரம். பயணம் என்பது பாதை கடந்து மனித உணர்வுகளை தொடும் ஒரு தந்திரம். இந்த இரண்டும் ஒன்றாக இணைவதே பாட்டும் பயணமும். ஆம் நேர்களே, இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இசையோடு ஓர் இனிய பயணம். நினைவுகளை புதுப்பிக்கும் அழகான இனிய தருணம் பாட்டின் சிறகில் இசையோடு ஓர் பயணம், பாட்டும் பயணமும். நேரம் 7:35. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இசையோடு ஓர் இனிய பயணம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல்.

பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். பாவலர் வரதராஜன் எழுதிய பாடல் அது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. ரொம்ப அழகான பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் இன்ப துன்பங்களை மறந்து, அதாவது துன்பங்களை மறந்து இன்பங்களை கொண்டாட எதுவாக இருந்தாலும் பாட்டு மட்டுமே நமக்கு எல்லா நேரங்களிலும் கை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பாட்டின் இனிமையோடு பயணத்தின் அனுபவங்களையும் இணைத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது, இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

அழகான பாடல் கேட்டோம். நேரம் 7:45. நேர்களே, நம்முடைய இன்ப நிகழ்வுகளை மேலும் மேலும் அழகாக்க, துன்ப நிகழ்வுகளை நம்மிடமிருந்து துடை தெரிய பயணத்தில் எப்போதுமே துணை வருவது இந்த பாட்டுதான். 1000 அழுகைகள் நம்மில் இருக்கலாம், ஒரு சிறிய புன்னகை துளியை வீசி செல்வது இந்த பாட்டுதான். நம் நினைவை வசந்தமாக்கும் ஒரு பெரிய மந்திரம் இந்த பாட்டு. பாட்டோடு பயணம், பாட்டும் பயணமும், அது பண்பாட்டோடு பயணம். இணைந்திருங்கள், இது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

பயணமும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கும்பகரை தங்கையா அப்படிங்கிற திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் உமா ரமணன் இணைந்து பாடியது, கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது.

0: நேர்களே, காலம் மாறலாம், பாதை மாறலாம், பாட்டு என்றுமே நம்மோடு பயணித்து கொண்டே இருக்கும். மனம் சோர்ந்து நடை தளர்ந்த நேரத்திலும் துணையாய் வருவது நம்மோட இந்த தமிழ் திரையிசை பாடல்கள் தான். அந்த இசையோடு ஓர் அழகான பயணம் பாட்டும் பயணமுமாய் கேட்டு மகிழ்ந்தோம். இனிதே நிறைவு பெறுகிறது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி. காற்றலையின் நேரலையில் இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நேரம் 7:55. தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: நான் கணக்கில் ரொம்ப வீக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்மள பல பேர் வைக்கப்படுறதில்ல. நம்ம மூளை வந்து கணக்கு போட எப்பவும் தயாராக தான் இருக்குது, ஆனால் அதை நாம் சரியாக உபயோகப்படுத்துறதில்ல. அதுதான் விஷயம். கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்னமும் சௌகரியமாக போச்சு. கணக்கு போடுற வேலையெல்லாம் அதுகிட்ட ஒப்படைச்சிட்டோம். கம்ப்யூட்டரை விட வேகமாக மனுஷனால் கணக்கு போட முடியுமா அப்படின்னா முடியுமா? ஆனால் முடியும்னு நிரூபித்து காட்டினவங்க இந்த உலகத்தில் 10-20 பேர் தான். ஒரு பென்சிலோ காகிதமோ இல்லாமல் 17 இலக்க எண்களை கூட கூட்டி கழித்து பெருக்கி வகுக்கிறாங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த வினாடி வரைக்கும் எவ்வளவு காலம் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால் அதை நொடிகளில் சொல்கிறாங்க. ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி அதில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுறாங்க. இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அது சரி, அவங்களால மட்டும் அது எப்படி முடியுது? இதுக்கு சரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த கணக்கு புலிகள், கணித மேதைகள் எப்படி அவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு யாராலேயும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல.

0: ஆனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் கணக்கு போட்டு சொல்லிவிட்றாங்க. இவ்வளவுக்கும் அவங்க கணக்கு கல்வியை முறையாக கற்றுக்கிட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சோவியத் ஆய்வாளர் ஒருத்தர் முதல் தடவையாக இது சம்பந்தமாக ஆச்சரியமான ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்யூட்டர்களையே தோக்கடிக்கக்கூடிய வேகத்தில் கணக்கு போடுகிற திறமையுள்ள மூளை இயற்கையிலேயே சில பேருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது சரியில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் ஒரு கம்ப்யூட்டர் மூளை இருக்குது அப்படிங்கிறார் அவர். நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண மூளைக்கு அபாரமான திறமை இருக்குதான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு மாமரத்தில் உச்சி கிளையில் ஒரு நல்ல மாங்காயை பார்க்குறோம், ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசுகிறோம், ஒரு தடவை இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்து அடிச்சு விட்றோம், மாங்காய் கைக்கு வந்துடுது. இது சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கண் அமைக்கிற நேரத்துக்குள்ளே மனுஷ மூளை இந்த கல்லோட எடை, மாங்காய் இருக்கக்கூடிய உயரம் தூரம், எரிய வேண்டிய விசையின் அளவு வேகம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிவிடுது. அதுக்கப்புறம் தான் கல்லை வீசுகிறோம். நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே நடக்கிற ஒரு அதிசயம் இது. மனுஷன் படைத்த கம்ப்யூட்டரால் இவ்வளவு சிக்கல் நிறைந்த விஷயத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் கணக்கு போட முடியாதான். அதனால தான் மனித மூளைக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் மூளை, அதாவது கணக்கு போடுகிற மூளை இருக்குது, அது இயங்குது அப்படிங்கிறத அதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை உயிர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாமா, பயோ கம்ப்யூட்டர். இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த உயிர் கம்ப்யூட்டர் விசையை அணைச்சி விட்டு உணர்வு மூளையின் செயல்பாட்டை வந்து திறந்து விட்ருக்கு. அதனால் உணர்வு மூளையை உபயோகிக்கிற மனுஷன் தன்னுடைய இயற்கை திறமையை மறந்துட்டு தானே வளர்த்துக்கிட்ட திறமையின் மூலமாக சிந்திக்க ஆரம்பித்தான். இந்த இயற்கையின் உயிர் கம்ப்யூட்டர் விசை அணைக்கப்படாமல் சில பேருக்கு இருந்துருது. அவங்க தான் கணித மேதைகள். அவங்களுக்கெல்லாம் உயிர் கம்ப்யூட்டருக்கும் உணர்வு மூளைக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த தொடர்பை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே கணித மேதைகள் தான், கணக்கு புலிகள் தான். அது வரைக்கும் நாம் இப்படியே இருந்துட வேண்டியது தான். நம்மளும் ஒருத்தன் மாங்காய் அடித்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரத்து உச்சியில் ஒரு மாங்காயை பார்த்தான். உடனே அவனுடைய மூளை வந்து கல்லோட எடை, மாங்காய் இருக்கிற உயரம், எரிய வேண்டிய வேகம் எல்லாத்தையும் ஒரு நொடியில் கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது. அடித்தான், மாங்காய் விழுந்துட்டுது. இருந்தாலும் அவன் தன்னுடைய மூளையை நொந்துக்கிட்டான், மோசமான மூளைன்னா. ஏண்டான்னு கேட்டோம். என்னுடைய மூளை எல்லாத்தையும் சரியாக கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது, இருந்தாலும் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா. என்னத்தேன்னு கேட்டோம். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என் பின்னாடி 10 அடி தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கிறத எனக்கு கணக்கு போட்டு அது சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா, முதுவை தடவிக்கிட்டே.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்ற

0: குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார். சீரமைப்பு பணிகள் படிப்படியாக நடைபெறும் என்று திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னை சாலிகிராமம் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் டிரைப்ஸ் இந்தியா விற்பனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விற்பனை மையங்கள் தொடங்குவதால் பழங்குடியினரின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் கைவினைப் பொருட்கள், கைத்தறி பொருட்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு எஸ் விஜயகுமார், இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு அமைப்பின் மேலாண்மை இயக்குநர் திரு ராஜா முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் அணிக்கு எதிரான முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன் வரை 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்க போறீங்க எனக்குள் நான் நிகழ்ச்சியில. சோ இன்னைக்கு உங்களை எல்லாரையும் மீட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்க ஆர்ஜே மகி விஜயகுமார். வெற்றி அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த வெற்றி அடையும் போது அவரை சுத்தி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஆனா இவங்களெல்லாம் விட இன்னொருத்தவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட டீச்சர். எஸ், டீச்சருக்கு தன்னோட ஸ்டூடெண்ட் வந்து வெற்றி அடையும் போது எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா, எவ்வளவு பெருமிதம் இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட நிறைய சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துருக்க ஒரு டீச்சர் நம்ம கூட இருக்காங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்லாம் கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். சோ

0: யாரு நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துருக்கீங்க நீங்க, இவ்வளவு தன்னடக்கமா இவ்வளவு எங்கா இருக்கீங்க, அதோட ரகசியம் என்ன?
1: இல்ல, குழந்தைங்களோட இருக்கும் போது நம்ம எப்பவுமே வந்து இளமையா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அண்ட் வந்து ஏணி வந்து ஏற்றி விடும் இல்லையா, அவங்களோட உயரத்தை நம்ம பார்த்து சந்தோஷப்படும் போது நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். அதனால வந்து அதுதான் ரகசியமா இருக்கலாம்.
0: இப்ப கூட பாருங்க, மாணவர்கள் சொல்ல குழந்தைகள் சொல்றாரு. சோ டீச்சர் எப்பவுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தன்னோட குழந்தையாதான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. சூப்பர் சார், இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர் யாருன்னு ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டேன். அவர் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்காரு, ஆனா அவருக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, நிறை குடம் தழும்பாதுன்ட்டு, அந்த மாதிரிதான் இருக்காரு. அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வாங்க போறோம். சோ அதெல்லாம் கேட்கணும்னா நீங்க ஸ்டேஜினா இருங்க. சார் சொல்லுங்க, உங்களோட இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து வரணும்னு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நிறைய ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபீல்டை நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன?
1: முதல் காரணம் வந்து இசை. நானும் வந்து சிறு வயதுலேருந்து முறைப்படி வந்து கர்நாடக சங்கீதம் ப்ளஸ் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பியானோ படிச்சிருக்கேன். இசையை படிக்கும் போது வந்து வாழ்வியல் நிறைய புரியும். ஏன்னா இப்போ இந்த பியானோலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கி கருப்பு கீன்னு இருக்குது, அது ஏன் வேறு கலரில் இல்லை? ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து இந்த வெள்ளைக்கியில் வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸ் மாதிரி, பிளாக் வந்து ஒரு விதமான ஒரு கஷ்டங்கள் கொடுக்குறது, அது ரெண்டுத்தையுமே நீங்கள் சமாளித்து எடுத்துகிட்டு வரும்போது தான் அந்த இனிமையான இசை வந்து உருவாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிக்க ஒரு ரிதம், ஒரு டைமிங்கில் நீங்கள் ஒரு ரிதம் வாசிச்சா கூட ஒரு ஹார்மோனி எப்படி உங்களோட நண்பர்கிட்ட இருக்க முடியும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து என்ன வந்து கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ண வச்சது. சோ நம்ம கத்துக்கிட்ட விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து டீச்சர்ஸ். இன்ஃபேக்ட் வந்து என்னோட அம்மா என்னோட கிளாஸ் டீச்சர். அதனால இசையை தாண்டி வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கிற திறமை எனக்கு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து அவருடைய என்னுடைய முதல் மாணவருக்கு வந்து ஒரு ட்ரெயின் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட் ஃப்ரம் கேரளா. அவர் பேர் வந்து கிரீஷ் குட்டன் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டரா இருக்காரு. சோ அவருக்கு நான் டீச் பண்ணும் போது அப்பதான் அந்த டீச்சிங் ஸ்கில்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்ப அந்த பேஷன், ஏன்னா அவருக்கு வந்து கேரளால இருந்து இங்க வந்திருந்தாங்க, வந்தபோது கூடயே இருந்து சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டுச்சு. சோ என்ன வந்து அவருக்கு ஏத்த மாதிரி நான் தயார்படுத்திக்கிட்டேன், அதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நம்ம ஒருத்தர் ட்ரெயின் பண்ணி அவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் கான்டாக்ட்ல இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. 22 வருஷம் ஆச்சு, இருந்தும் வந்து அதே மாணவரோட தன்மையிலிருந்து அவர் எங்கிட்ட பேசுவாரு, நான் ஆசிரியர் தன்மையிலிருந்து பேசுவேன், ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். சோ எல்லா மாணவர்களுக்கும் அப்படிதான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இந்த துறையை அப்படி தெரிஞ்சு.
0: இப்ப நீங்க வந்து இசையை கத்துக்கிட்டீங்க, நீங்க ஏன் ஒரு சிங்கராவோ இல்ல ஒரு மியூசிக் டைரக்டரா போகாம ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னரா வரதுக்கான காரணம்?
1: முதல் காரணம், அப்ப வந்து இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப இருக்க மாதிரி கிடையாது. இப்ப மாணவர்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் பிளாட்ஃபார்ம். அப்ப வந்து சினிமா மட்டும்தான் ஒரே ஒரு சாதனமா இருந்துச்சு இல்லையா. அப்ப நமக்கு வந்து நம்மளோட பொருளாதாரம் அந்த மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய டைம் வந்து நமக்கு இல்லை. ஒரு சினிமா துறையில போட்டி போட்டு வர அளவுக்கு டைம் இல்லை. ஸோ அதுக்குள்ள நான் இந்த மாதிரி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது இதுவே எனக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷன் கொடுத்தது. சினிமால வந்து ஒரு பாடல்கள் உருவாக்குறது அது ஒரு விஷயம், அதை தவிர்த்து நம்மளோட மாணவர்களை நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் போது அதுலயும் ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி கிடைச்சு. அந்த திருப்தியை தேடிதான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து வேண்டியது கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்ப அதுல இருந்து நான் அப்படியே அந்த ட்ரெயினராகவே தொடர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்குள்ள இருந்த அவங்களுக்கு கடத்தி அவங்க அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு விஷயம் இதுல சொல்லணும் அப்படின்னா, 2008-09 வந்து அனிருத் அவர்கள் வந்து என்னுடைய மாணவர். ஒரு 2 வருடம் அவரோட தொடர்ந்து பயணித்த அனுபவம் இருக்கு. அப்போ அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இப்போ வந்து சக்சஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸாகவும் சவுண்ட் இன்ஜினியர்ஸாகவும் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ரெகுலர் ஸ்டடீஸ் அந்த அகாடமிக் ஓரியன்டாக இல்லாமல் நான் புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு வேண்டிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. முதல் வந்து இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு சினிமாவுக்கு போகிற, எதுக்கு இது தேவையில்லாத பண்ணுற, ஒழுங்காக போய் படி அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்கள குறையா சொல்லலை, அந்த ஒரு நிபுணர்கள் வந்து இல்லை. ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம், ஏன்னா நமக்கு அது கிடைக்கல. நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்துச்சு.
0: நிச்சயமா நிச்சயமா சார், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பாதைகள் இருக்கு, ஆனால் எந்த பாதையில் போனால் நம்ம வந்து வெற்றியை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. வந்து ஒரு மேப் பர்சனாகவே இருந்திருக்கீங்க, கரெக்டாக இந்த பாதையில் போங்க, உங்கள் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.

0: உங்களோட ஸ்டூடெண்டே வந்து மியூசிக் டைரக்டர் கிரீஷை கூட நாங்களும் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஸோ ஹாப்பி, நிறைய பேர் உருவாக்கி இருக்கீங்க. நீங்க ஒரு மியூசிக்லாம் கத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்காக ஒரு பாடல்,
1: உங்களுக்காக ஒரு பாடலாம், பாரதியார் ஒரு பாடல் பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம்

0: டியூனை வந்து மேலே போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து வாழ்க்கையோட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சு ஜாம்பவான்கள் வந்து ஆல்ரெடி இசை பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணதை கேட்கறதுக்கே இந்த ஒரு வாழ்வுன்றது பத்தாது.
1: நிச்சயமா நான் இந்த பாட்டு நான் பல தடவை கேட்டிருக்கேன். இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுதான் ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா அதை எப்படி புரிகிற மாதிரி சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. நான் இன்னைக்கு தான் அந்த லிரிக்ஸ் வந்து ஓ இப்படி பாடணும் இப்படி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க வந்து எந்த வயசுல இருந்து மியூசிக் கத்துக்கிட்டீங்க?
0: நான் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பதுல இருந்து ஆரம்பிச்சேன். ஆனா ரொம்ப ஷார்ட்டா தான் கத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி என்னுடைய தாய் தந்தை ரெண்டு பேருமே டீச்சர், எனக்கும் டீச்சர். அந்த 9th 10th வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க நிறுத்திட்டு நீங்க கண்டிப்பா வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து அந்த டைம் ஃபுல்லாவே வந்து இன்ஜினியரிங் ஒரு மோகம் இருந்தது இல்லையா, என்னன்னால இன்ஜினியரிங் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ நானுமே வந்து என்னையும் இன்ஜினியரிங் படிப்புல சேர்த்து விட்டாங்க. காலேஜ் 2003 பாஸ் அவுட். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நான் படித்தேன். அது கூடயே வந்து பேரலாக நிறைய கர்நாடகா சங்கீதம் வந்து நானாக கேட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். அப்புறம் சவுண்ட் இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி சொன்ன மாதிரி அந்த டைமில் வந்து நிறைய காலேஜஸ்லாம் கிடையாது. நம்ம சென்னை ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் இருந்தது, அது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். அதை தவிர்த்து வேறு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸோ அகாடமிஸோ கிடையாது. இப்போ ரொம்ப தேடி தேடி தேடி பார்த்து நம்ம வந்து அதை வந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தது.
1: நீங்கள் பாட்டு மட்டும் தான் கற்றுக்கிட்டீங்களா இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது?
0: நான் வந்து பியானோ கற்றுக்கிட்டேன். அது கூடவே சேர்ந்து ஏன்னா நான் என்ன பொறுத்துக்கு என்ன மாணவர்களுக்கு எப்பவுமே சொல்கிறது சங்கீதம் அப்படின்னு வந்துச்சுன்னா கருவி இல்ல வாய்ப்பாட்டு அப்படின்னு இல்லாம அந்த இசைன்றது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம கேட்கிற எல்லா விஷயத்திலுமே பாட்டு பண்ண மாதிரிதான், கீதம் இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிட்டாலே மொத்தமா இசையை உங்களால புரிஞ்சுக்க முடியும்.
1: நீங்க ஃப்ளூட் நல்லா ப்ளே பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதை சொல்ல மாட்டீங்களே.
0: அது நானா கத்துக்கிட்டது. அதுவே பாத்தீங்கன்னா சமீபத்துல ரொம்ப சமீபமா தான் அது ஆரம்பிச்சது. ஒரு சின்ன வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. லங்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த கோவிட் டைம்ல அஃபெக்ட் ஆயிருந்துட்டு அப்ப வந்து நானா வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ஃப்ளூட் வாங்கி ஒரு நண்பர் வந்து ஃப்ளூட் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை நான் வந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அதை வாசிச்சு வாசிச்சு நீங்க நம்ப மாட்டீங்க, ஏன்னா அது அந்த லங்ஸ்ல அந்த லோப்ஸ்ன்றது வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இது பண்ண முடியாது, அது ஒன்ஸ் போச்சுன்னா அதை பார்த்துட்டு அப்படி வாழணும் அப்படின்றது தான். பட் அதை ரிப்பீட்டடா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடம் நான் தொடர்ந்து வாசிச்சிட்டே இருந்தேன், இப்பவும் வாசிச்சிட்டு இருக்கேன். அந்த எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஸோ மருத்துவம் மட்டுமே தீர்வு இல்லை, இசையும் வந்து மருத்துவத்தை தாண்டி நமக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்களே அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணிடுவாங்க. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ மீடியாவில் இருக்க நீங்க, இப்போ நீங்க எஃப்எம் ஸ்டேஷன்ல இருக்கிறீங்க, டெக்னிக்கல் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் வந்து ஒரு மருத்துவர் மாதிரி தான். உங்களோட இசையை கேட்டது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் இல்லையா. இந்த ரேடியோவில் கேட்கறதுன்றது வந்து அவ்வளோ அற்புதமான விஷயம். சின்ன வயசுலலாம் அப்படிதான் நம்ம கேட்டுட்டே இருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு அளிக்குது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.
1: ஓகே சார், நிறைய விஷயங்கள் இக்கச்சக்க டேலண்ட் இருக்கு. எங்களுக்கு ஃப்ளூட் கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுங்களேன்.

இப்போ இந்த விஷயத்திலே பாருங்களேன், இந்த முதல் ரெண்டு பாடணும் இல்லையா, காக்கை சிறகு நிலை பாடணும், அப்புறம் வந்து கேட்கும் ஒளிகள் எல்லாம், அப்புறம் வந்து பார்க்கும் நிறங்கள் எல்லாம், இதெல்லாம் ஒரே மெட்டில் போகும், ஒரே பீட்டில் தானான அப்படியே போகுது. ஆனால் அந்த தீக்குள் விரலை வைத்தாள்ன்றதையும் அதே டியூனில் பாடலாம். இப்போ வந்து தீக்குள் விரலை வைத்தாள் நந்த லாலா நிந்தன் கீ அப்படியே பாடலாம். ஆனால் அந்த தீக்குள்ன்ற வார்த்தை வந்து நம்ம வந்து டீக்குள்ளே விரலை வச்ச மாதிரி இருக்கும், அப்போ அந்த டியூன் வந்து மேலே போகணும். அப்போ வந்து கம்போசர் எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தீக்குள் விரலை வைத்தால் நமக்கு சுடும் இல்லையா, அப்போ அந்த

0: சூப்பராக இருக்குது சார். நீங்கள் வந்து நிறைய பசங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. ஒரு பர்சன் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணதாக சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எத்தனை பேரோட ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு ஃபேமிலியில்?
1: நம்மளாக ஒரு விஷயம் புதுசாக பண்ணோம் அப்படின்னும் போது சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ட்ரஸ்ட் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கைன்றது இருந்துச்சு, இல்லாமல் கிடையாது. அதனால் நம்ம ஒரு 2-3 மாணவர்கள் வச்சு தான் நம்ம ஆரம்பித்தோம். அந்த மாணவர்களோட சக்ஸஸ், ஏன்னா நம்ம ஆரம்பித்த டைமில் சோஷியல் மீடியான்றது கிடையாது. இப்போ வந்து ஆர்குட் ஒன்று அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, ஓகேங்களா, ஞாபகம் இருக்குமே, தெரியல, அதுவுமே பயன்படுத்த தெரியாது. அப்படி இருந்த

0: டைமில் நம்ம மாணவர்கள் வந்து வெளியில் போய் சக்ஸஸ் ஆகும்போது அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க வருவாங்க. இப்படியாக வந்து அந்த எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு பேட்ச்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 மாணவர்கள், வருடத்துக்கு ரெண்டு பேட்ச்னு எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள் வந்து ஒரு வருடத்தில் நம்ம ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம். அதை வந்து படிப்படியாக அந்த மாணவர்கள் தான் நம்மளோட வெற்றிக்கான ரகசியமே, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க போய் வெளியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் ஒரு டீச்சருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பிஸ்னஸ் கார்ட் ஃபார் த டீச்சர்ஸ் ட்ரெயினர்ஸ். ஸோ அப்படின்றது தான் நம்ம ஒரு தாரக மந்திரம் வச்சிருந்தோம். பெருசா ஆடோ அந்த மாதிரி எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்றது கிடையாது. அந்த மாணவர்கள் போய் வெளியில அவங்களோட கேரியர் சக்சஸ்ஃபுல்லா இருந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ஒழுங்கா இருந்த போதுதான் மற்றவங்களும் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஓகே இந்த சினிமா துறையில மீடியாவில் இவ்வளோ பட்ட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சினிமானு ஆக்டிங் மட்டும் கிடையாது இல்லையா, அதில் டெக்னீஷியன்ஸ் ஜாப் இருக்கு, ஏடி சினிமாட்டோகிராஃபி, சோ மெனி டெக்னாலஜி ஓரியன்ட் இருக்கு. ஸோ அதுக்குள்ளெல்லாம் வர முடியும் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். அந்த சக்சஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்.
1: எப்போ நீங்க தோணுச்சு உங்களுக்கு இந்த ஒரு அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, பட் இது ப்ராப்பரா ஒரு அகாடமியா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எப்போ உங்களுக்கு பிளான் வந்துச்சு?
0: அரௌண்ட் 2007 போல வந்து இந்த ஒரு பிளான் வந்தது. ஸோ நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து ஆர்கனைஸ்டா வந்து சொல்லிக் கொடுக்கணும். அது இல்லாம வந்து அந்த ஒரு குருகுலம் சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வரணுன்றதான் என்னோட ரொம்ப நீண்ட நாள் ஆசை. அதை நான் நிறைவேற்றியாச்சு. ஆரம்பிக்கும் போதே அது ஒரு ரெசிடென்ஷியல் பள்ளி மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃபீல்டுக்கு ஒரு கம்மி ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு அவங்க டெய்லி வந்து போகிறது வேறு, ஒரு குருகுலம் மாதிரி அவங்க தங்கி இருந்து அங்கேயே படித்து அவங்களுக்கு அங்கேயே உணவு அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து சனி ஞாயிறு எதுவும் தெரியக்கூடாது. அவங்களுக்கு ஒரு வேளை இன்றைக்கி லீவ் வேணும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டமில் தான் நம்ம இவ்வளோ வருஷம் நம்ம பண்ணிட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி புதுமான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் வந்து, ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே குருகுலம் மெத்தட்ல தான் கற்றுக்கிட்டாங்க, அது அப்படியே மாறிடுச்சு. ஸோ அதை கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட முதல் முயற்சியாக இருந்துச்சு. ஸோ ஆரம்பிக்கும் போதே ஒரு குருகுலம் மாதிரி தான் நம்ம ஆரம்பித்தோம். ரெசிடென்ஷியலாக ஒரு ஹாஸ்டல் ஒரு சின்ன வீடு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பசங்களுக்கு சமைச்சு கொடுத்து காலையில் 7 மணிக்கெலாம் பசங்க வந்துருவாங்க, அவங்க தோணுச்சுன்னா 9 மணி வரைக்கும் இருந்து ஸ்டுடியோவில் அவங்க படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தோம்.
1: ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களோட இதில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணி எந்தெந்த ஊர்லெல்லாம் இருந்து வந்திருக்காங்க?
0: பேன் இண்டியா. இப்போ வந்து நீங்கள் போய் இருக்கிற எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் டெலிவிஷன் சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து கேரளாலேருந்து நிறைய பேர், ஹைதராபாத்லேருந்து நிறைய பேர், நார்த் புனேலேருந்து நிறைய பேர். ஏன்னா அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் நான் தங்கி படிக்கணும் அப்படி ஒரு புதுமையான ஒரு அனுபவம் இல்லையா, அந்த அனுபவத்துக்காக சில பேர் அதுக்காகவே வரமாட்டாங்க. ஐயோ நான் டெய்லி வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க, இல்லை நான் இப்படி ஒரு கடினமான ஒரு பயிற்சி எடுத்து என் வாழ்க்கையை நான் வந்து செதுக்கணும் அப்படின்னு நினச்சி வரவங்க அந்த முடிவுனாலே அவங்க ஆக்சுவலாக வந்து ஜெயிச்சிடறாங்கன்னு தான் நான் சொல்லணும். வந்து மொத்தமாக கமிட் பண்ணணும், கமிட் பண்ணி நான் இங்கேருந்து படித்து போகணுன்ற அந்த முடிவு அவங்களால எடுக்க முடிஞ்சாலே வெற்றி
1: நிச்சயமா.
0: அதனால பேன் இண்டியாவிலேருந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஈவன் மலேசியாவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு அப்பா பையன் ரெண்டு பேருமே வந்து நான் தனியாக அனுப்ப குழந்தை அனுப்ப முடியாதுன்றதுனால அப்பா பையன் ரெண்டு பேருமே வந்து தங்கியிருந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தையும் இப்போ வந்து மலேசியாவில் படத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர். உங்களோட அகாடமியில் வந்து பாய்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கா இல்லை கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கா இல்லை போத்?
0: பாய்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகம், ஆனால் வந்து ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒரு 1 or 2 கேர்ள்ஸ் படிப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து சிங்க பெண். 1 or 2லேருந்து படித்து இன்றைக்கி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸோட ஆக்சுவலாக வந்து ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக படிக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக படிக்கிறாங்க. ஆனால் எண்ணிக்கையில் குறைவு, ஆனால் அந்த 1 இருந்தாலும் வந்து 100 பேருக்கு சமம்.
1: 10ல் ஒருத்தராவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாதிக்கணும்னு வராங்க இல்லையா? சூப்பர்.
0: அதுவும் வர குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஹரிப்ரியா, சிவதர்ஷினி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்து அவங்களுக்கு சென்னையே ரொம்ப புதுசு. இந்த சினிமா துறையில் வந்து அதுக்கப்புறம் வந்து படத்துக்கெலாம் ஒர்க் பண்ணி பெஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர் எடிட்டர் பாம்பேயில் போய் அவார்டு வாங்கி அதில் இன்னொரு குழந்தை வந்து யூகேக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படி வந்து 2-3 வந்தாலும் அது வைரங்களாக இருக்குது.
1: சூப்பர் சார், அதை நீங்கள் சொல்லும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்கள் ஃபேஸில் இருக்குது. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களோட ஸ்டூடெண்ட் வந்து அந்த சக்ஸஸ் இத்தனை அவார்ட்லாம் வாங்கும் போது எப்படி இருக்கும்?
0: நம்மளோட பிறவி பயன் அடைந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் இருக்கும், ஒரு மன நிம்மதி இருக்கும். அந்த மன நிம்மதியே வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து ஓகே நம்ம பண்ணிட்டோம் ஒவ்வொரு தடவை பண்ணும் போது வந்து ரொம்ப ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி கிடைக்கும். இதுதான் நம்மளோட பர்பஸாக இருந்திருக்கும் கரெக்ட். நம்ம ஏன்னா இன்னும் தேடி அலையில, நம்ம வாழ்க்கையிலோட பர்பஸே தெரியாமல் கோல் தெரியாமல் போயிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு திருப்தி. அது பெற்றோருக்கும் ஆசிரியருக்குமான ஒரு திருப்தி அது.
1: கிரேட் கிரேட். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு வந்து போதும் அப்படிங்கிற ஒரு மனசே இருக்காது, அப்புறமா வந்து அந்த திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இசை அந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டாக ஃபீல் பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. ஒரு நாள் உங்களை வந்து மியூசிக்கே இல்லாம இருக்க சொன்னா இருப்பீங்களா?
0: உலகமே மியூசிக் இல்லாம இருக்க முடியாது, ஏன்னா அந்த உலகம் சுழலுது இல்லையா, அந்த ஒவ்வொரு காற்றின் அசைவிலும் அலையிலும் வந்து உலகத்துல இருக்கணும்னா கண்டிப்பா வந்து இசையதான் இருந்தது. அது உலகம் இல்ல யூனிவர்ஸ், அண்ட சராசரத்தில் சொல்லுவாங்களே நாத தத்துவம், இந்த சில சவுண்ட்ல இருந்துதான் வந்து இந்த பிரபஞ்சமே உருவாச்சு. அதனால இசை இல்லாத இடமே கிடையாது. அதனால நீங்க எல்லாருமே இசையில தான் இருக்கும்.

0: நம்ம அதை உணரலை, அவ்வளோதான்.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம்ல எனக்குள் நான். நிகழ்ச்சியில் இன்று நம்ம கூட சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸ் அவர்கள் கேட்டினாருங்க.
2: உங்களுக்கு டைம் எப்படி இருக்கு?
0: டைம் நம்ம வந்து மேக் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சாலே வந்து பல விஷயங்கள். இந்த காலையில நாங்கள் எப்பவுமே இது ரேடியோ கேட்குற மொத்த மக்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் த மேன் ஹெல்தி வெல்தி அண்ட் வைஸ். அந்த விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். எப்பவுமே நாங்கள் முதல் கிளாஸ்ல எடுக்கிற ஒரு தாரக மந்திரமா எடுக்கிறதுனா இந்த 20-20-20 ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுப்போம். நீங்க காலையில குறைந்தபட்சம் 5 மணிக்கு எழுந்துட்டு 20 நிமிஷம் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. 20 நிமிஷம் வந்து புதுசா ஒரு விஷயத்தை வந்து கத்துக்குங்க. அது நீங்க யூடியூப் வீடியோ பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு புக்ஸாவோ இல்லை ஏதாவது இருந்தால், ஆனால் புதிய விஷயங்களா இருக்கணும். 20 நிமிஷம், அடுத்த 20 நிமிஷமே இந்த நாளுக்கு நான் என்ன பண்ணணும், நோட்புக் எடுத்து வச்சுட்டேன்னா பஸ்ல போறதுக்கு காசு இருக்கா, எல்லாத்தையும் இந்த நாளை நீங்க பிளான் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், அந்த 20-20-20 அந்த ஒரு நாள் முழுக்க வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும். அதுவே அடுத்த நாளுக்கு வேண்டியதை கொண்டு போய் விட்டுடும். ஸோ இதை நம்ம பண்ணாலே நமக்கு வந்து நேரம் வந்து கிடைச்சிடும், நம்ம நிறைய நேரத்தை வந்து மிச்சம் முடிச்சிடலாம். ஸோ இப்பவும் நம்ம ஃபாலோ பண்றது அந்த 20-20-20 ரூல், அதை மட்டும் எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ணிடுறது. நிறைய சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணிருக்காங்க. சில பேர் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணாங்க, சில பேர் தெரியல. இப்போ இதெல்லாம் வந்துட்டு அது ஒரு பேர் வச்சு 20-20 ரூல் இல்லை இந்த ஜாப்பனீஸ் ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கார்பரேட்டாக சொல்லி கொடுக்குறாங்க. பட் அது இயற்கையாகவே நம்மளோட முன்னோர்கள் செஞ்சிருந்த விஷயம், தொலைச்சிட்டு திருப்பி நம்ம அதை பண்ணுறோம்.
2: சூப்பர் சூப்பர் சார், நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்கீங்க, ஏன் இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க?
0: நம்ம வந்து இதை ஸ்டாப்னு சொல்ல முடியாது, ஸ்டுடியோ டு ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் வந்து நிறைய பேரை நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கு ஒரு முக்கியமான ஆப்ஷன் வந்து இந்த டெக்னாலஜி நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட்டில் நான் போய் ஒரு 100 மாணவர்களை சந்திக்க முடியும். அதுவே வந்து இப்போ நம்ம டெக்னாலஜியை கரெக்டாக பயன்படுத்தா ஒரு ரீல்லையோ ஒரு போஸ்ட்லேயோ நம்மளுடைய சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100,000 மக்களுக்கு 50,000 மக்களுக்கு நம்மளால் சொல்ல முடியுது. ஆன் த ஸ்ட்ரீட் போகும்போது இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சமூகத்தில் மாற வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் மொழி திறமை இருக்குது, திறமை இல்லாத ஒருத்தர்னு இல்லவே கிடையாது. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். திறமை இருக்குது ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத நம்ம பண்ணணும். அது ஒரு விஷயமாகவே இருந்தது. இந்த விஷயத்துலேருந்து அங்கே வந்து நமக்கு மாணவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால நம்ம அடுத்த விஷயத்துக்கு நம்ம வந்து கிராமத்துக்கு போய் அங்கே இருக்க திறமைகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறோம். இல்லை அவங்களே ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிக்கிற மாதிரி அந்த ஒரு குவாலிட்டி ஹியூமன் ரிசோர்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வி ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட்.
2: ஓகே, ஸோ இப்போ யாராவது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? யாராவது
0: நிறைய பேர் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு கடந்த 2 வருஷம்லாம் இதை பண்ணிட்டுருக்கோம். நம்ம அன்பின் சர்க்கியூட் அப்படின்ற ஒரு நேமில் வந்து நம்ம இதை பண்ணுறோம், அன்பு பகிர்றோம். அவ்வளோதான், கிராமம் கிராமமாக போய் அங்கே இருக்க குழந்தைங்களில் பாடுற திறமை இருக்க குழந்தைங்களில் இல்லை வந்து நம்ம அவங்க முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு போகும்போதே சயின்ஸ் அண்ட் மாரல் அதை சொல்லிக் கொடுப்போம். ஒரு விஷயத்தை ஒரு மேஜிக் மூலமாக, ஏதாவது சின்ன சின்ன மேஜிக் சொன்ன மாதிரி நான் மேஜிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பசங்க ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணும், அதை பண்ணிட்டு இதுதான் மேஜிக், இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் இதுதான். இதனால தான் ஒரு வைன் டு வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அதில் ஃபினாத்திலின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அப்புறம் சோடியம் கார்பனேட், அது போட்டால் ஃபஸ்ட்டு வைன் மாதிரி இருக்கும், அதில் இந்த ஆசிட் ஊட்டணுன்னு கிளியர் தண்ணி மாதிரி மாறிடும். நம்மளும் அப்படிதான், நம்ம நிறைய பிரச்சனைகள் இருப்போம், நம்ம குழம்பு போய் இருப்போம். அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் யோகான்னு ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் இசையை நல்ல இசையை கேட்பது, எல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ்லாம் மாதிரி பியூராக மாறிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்கிற விஷயங்களும் அவங்களுக்கு புரியுது, நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வராங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்களுக்கு கிடைக்கல, மீதிப்படி வந்து அந்த உத்வேகம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை ஒரு தடவை அங்கே போயிட்டோம்னா அங்கே வந்து நம்ம மனசு போயிடுது, இதை திரும்பி திரும்பி நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய குழந்தைங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் அவங்களுக்குலாம் வந்து சில இடத்துல நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வந்து இப்போ ஆன்லைன் அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஏஐலாம் வந்துட்டனால நிறைய பேருக்கு ஜாப் போயிடுது அப்படின்லாம், இது எல்லாமே நம்மளோட பார்வை தான். அது நம்ம யூஸ் பண்ணி இந்த காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அதான் சொல்கிறது, நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் வந்து கன்சியூமராக இருக்கக்கூடாது, கிரியேட்டராக இருக்கணும், கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கணும். நீங்கள் யாரோ போடுற வீடியோவை நீங்கள் தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அதில் உங்கள் வீடியோ இருக்கணும், அதில் நீங்கள் சொல்கிற வர விரும்புகிற கருத்து இருக்கணும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஹப் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்க மக்களை வச்சு அங்கே குழந்தைங்களுக்கு சயின்ஸ் மாரல் மியூசிக் இதை வாரத்தில் 1 முறை 2 முறை சொல்லி கொடுத்துட்றோம். அதில் இருக்க குழந்தைங்கள வந்து திருப்பி வந்து வளர்த்தி கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு நோக்கமாக இருக்குது, இதை பண்ணிட்டு வரோம்.
2: ஸோ மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு?
0: நிறைய வரவேற்பு.

0: இப்போ கிடைக்குது. சில இடத்துல நிறைய எதிர்ப்பும் வருது, மிக்ஸ்டு விஷயங்களாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளும் இருக்குது. இன்னும் வந்து மக்களுக்கு வேண்டிய எஜுகேஷன் நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, ஆனால் நிறைய இடத்துல வந்து அது ரொம்ப வெல்கமிங்காக பார்க்குறாங்க. அதை நாங்களே பார்க்குறோம். இப்போ போய் ஒரு இடத்துல நம்ம சொல்லும் போது அடுத்த மாதம் நம்ம வரோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க வந்து கேட்பாங்க, அடுத்த வாரம் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளால முடியாது, அவங்க அப்படி கேட்டுட்டாங்களேன்னு நம்ம வந்து ஏதாவது விதத்தில் நான் போக முடியலனாலும் வேற யாராவது ஒரு பேட்ச் ஆர்கனைஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு வந்து தோணும். அந்த குழந்தைங்களுக்கு ரைட்டான விஷயத்த நிறைய இடத்துல கிடைக்காம இருக்கு, அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஒரு முயற்சியாக நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ட்ரஸ்ட் மாதிரியும் அமைச்சிருக்கோம். அதை இன்னும் வந்து நிறைய பிளான் போட்டு கொண்டு போகணும். அது உங்களை மாதிரி மக்களால் தான் வந்து இதை ரீச் அவுட் பண்ண முடியும். நான் மட்டும் பண்ணல, இதே விஷயத்த வெளியில் எல்லாருமே பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோட எய்மாக இருக்குது. இப்போ வந்து இப்போ நாங்கள் பண்ணுற கிட்டத்தட்ட ஒரு 20 சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எல்லாருமே பேக் பேக் மாதிரி ஒரு சின்ன பேக்கில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எதுவும் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க மஞ்சள் லைம் ஜூஸு இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நீங்கள் ஆசிட் பேஸ் சொல்லி கொடுத்துடலாம், மேக்னட்ஸ் வச்சு நிறைய கொடுத்துடலாம். இது எல்லாத்தையும் அந்த ஒரு 20 ஸ்கில்லை வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 20 குட்டி கதைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நாங்கள் தான் இல்லை, நீங்களும் போய் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு திறமையை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: இந்த ஐடியா எப்படி வந்துச்சு சார் உங்களுக்கு?
0: இந்த ஐடியா
1: எல்லாமே
0: அதுதான், இந்த ஐடியா வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காம போகும் இல்லையா. நமக்கு சயின்ஸ் இல்லை மியூசிக்லாம் படிக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனால நம்ம ரொம்ப சுத்தி வித்தி புக்ஸ்ல இருந்து நம்ம படித்தோம், அதுவும் நிறைய விஷயத்தில் நமக்கு புரியல. நம்மளால சில விஷயங்கள் எளிதாக சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும்போது அது சின்ன வயசுலேயே குழந்தைகளை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம்னா நம்ம சொல்லுவோம், நம்ம தேசத்தோட எதிர்காலமே வந்து குழந்தைகள் தான். அப்போ நம்ம ஒரு பாரதம் வந்து உலகத்தின் குருவாக மாறணும் அப்படின்னா குழந்தைங்க கிட்ட தான் இருக்குது எல்லாமே. அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணோம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ அதனால வி ஹவ் டு ஸ்டார்ட் அட்ரஸிங் சில்ட்ரன். அந்த சைல்டுஹுட்டில் நம்ம அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அவங்க தப்பான வழிக்கு போக மாட்டாங்க. இப்போ நிறைய சோஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வருமுன் காப்போம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது மீடியான்றது ரொம்ப பவர்ஃபுல். இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த மீடியான்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாம் வெறும் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றத பார்க்குறோம், ஆனால் அதை தவிர்த்து வந்து அரசியல் மாற்றங்களை மீடியாவால் பண்ண முடியும். எவ்வளோ சமூகத்தில் நல்ல விஷயம் மீடியா பண்ணுது, அதை நிறைய பேர் நம்ம புரியறதில்லை. மீடியா இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரியதில்லை, அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் வந்து தெரியதில்லை. மீடியா ஐயோ அதுக்கே போகிற அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம், சமூக மாற்றம் எல்லாமே இந்த மாஸ் மீடியா மாஸ் கம்யூனிகேஷன் வந்து தொடங்குது. இந்த குழந்தைங்களுக்கு அதை முன்னாடியே நம்ம அறிமுகப்படுத்தணும்னா இப்போ வந்து பிளஸ்டு டைம்ல அவங்க இருக்கிறாங்க. அந்த ஏஐலாம் வந்த பிறகு அவங்களுக்கு வேண்டிய ஆப்ரேஷன் அவங்க கிரியேட் பண்ணிடலாம், யாருக்கிட்டே அவங்க கை கட்டி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவங்களுக்கு ஜஸ்ட் உணர்த்திட்டா போதும்.
1: சூப்பர் சார், உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சாமா இருக்கு, ஒரு கிளாரிட்டி கிடைக்குது எனக்கு. நம்ம ஒரு மாதிரி டல்லா இருக்கும்போது நம்ம கூட இருக்கவங்க வந்து ரொம்ப பிரைட்டா பேசும்போது நமக்கே வந்து ரொம்ப கிளியர் ஆயிடும், விஷன்லாம் கிளியரா இருக்கும்ல, அது மாதிரிதான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல எனக்குள் நான் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு இருக்கு, சோ ஸ்டே டியூன் இருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னா ரொட்டீனாக அதே போயிட்டே இருப்பாங்க, அடுத்த அடுத்த அடுத்த அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும், மேனேஜர் லெவல் அப்படி போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் அந்த ட்ரெயினர் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த இதை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன?
0: அதாவது திருப்பி வந்து இதுவும் ஒரு ட்ரைனிங்கோட ஒரு மறுமுகம் தான் இல்லையா. ஸோ அப்போவும் நம்ம குழந்தைங்களை உருவாக்கிட்டு இருந்தோம், இப்போவும் நம்ம குழந்தைங்களை உருவாக்குறோம். இந்த சமூகம் அப்படின்றது வந்து தனி மனிதனாக நம்ம இருந்துடவே முடியாது, நம்ம எல்லாமே வந்து ஒரு சமூகமாக சேர்ந்து வாழ வேண்டிய விஷயங்கள் தான். எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து இன்னும் வந்து வறுமை இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கும் போது மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நிஜமா வளர்ந்துட்டு வரோம். அதை ஸ்பீடப் பண்ணோம்னா ஒவ்வொருத்தரும் அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கணும். நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல தண்ணி ஒழுகும், யாரோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போறது தான் இதோட ரீசனே. ஸோ நம்மளே இறங்கி பண்ணிடலாம், ஒரு எம்சியில் வாங்கி ஒட்டி விட்டுட்டு போகலாம், இல்லை அங்கே போய் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த ரொட்டீன் வாழ்க்கையில் நம்ம ஓடும் போது இதுக்கான நேரம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது போயிடுது. அது வந்து தவறுன்னு சொல்லலை, அது பொருளாதார சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் நம்ம செய்கிறோம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இந்த மனசு இருக்கிறனால தான் இந்த சமூகம் இந்த உலகமே இயங்கிறது வந்து எல்லாருமே ஹீரோஸ் தான். இங்கே வந்து நெகட்டிவான விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபோனே பார்த்துக்கோங்களேன், நல்லது நினச்சிங்கன்னா நல்லதே வரும். நீங்கள் ஃபோனில் நீங்கள் ஏதாவது ஒன்று நல்லது தேடி பாருங்கள், அது ஓரியன்டாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் அதுவே ஒரு வேற ஏதாவது தப்பான விஷயங்கள் பார்த்து பாருங்க, அது ஓரியன்டாகவே வரும். இல்லை ஃபோன் காலே வரும், மூணாவது நாள் உங்களுக்கு ஃபோன் காலே வரும், இது வாங்குறீங்களா, அது நீங்கள் ஜஸ்ட் பார்த்து தான் இருப்பீங்க. இது அந்த பிரபஞ்சத்தின் ஒரு சக்தியை வந்து இப்போ இது ஈஸியாக உங்களுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லி நம்ம புரிய வைக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியுது, நீங்கள் ரெண்டு இன்ஸ்டாகிராம் உங்களோட மைண்டில் என்ன நினச்சி பார்க்குறீங்களோ அதுதான் தொடர்ச்சியாக வரப்போகுது. நீங்கள் பாசிட்டிவாக ஒரு விஷயம் நினச்சி பண்ணி பாருங்களேன், எங்கேருந்தோ ஒரு இடத்துல அது பாசிட்டிவாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட பொருளாதாரமும் அதில் மேம்பட்டு தான் போகும், அதில் அடி வாங்க மாட்டோம். ஒரு பயம் தான் எல்லாருக்கும், ஐயோ நம்ம வந்து சமூக சேவைக்கு போயிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், நம்ம நாட்டுக்கு போயிட்டோம்னா வீட்டை யார் பாப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லார் மனசுலையும்

0: அந்த ஒரு இறைத்தன்மை இருக்குது. அது வந்து நீங்கள் அங்கே பண்ணும்போது உங்களுக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க நாலு பேருக்கு வெளியில் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த உலகமே இயங்குது. அது நம்ம வந்து புரிஞ்சிக்க மறுத்துட்டு நம்ம ஒரு அந்த ஒரு ரொட்டீன் ஃபார்மேட்லாம் நம்ம போயிட்டோம். பட் ஒரு செகண்ட் ஆகும், அதுலேருந்து வெளியே வந்துட்டோம்னா நமக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். நீங்கள் சமூகத்தில் என்ன நடக்குது, நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விழிப்புணர்வு இருக்குது, நேரம் அண்ட் பொருளாதாரம் இது மட்டும்தான். கொஞ்சம் முயற்சி எடுத்து வெளியே வந்துட்டிங்கன்னா அது ரொம்ப இனிமையாக இருக்கும், அதுவே உங்களுக்கு ஹாபியாக மாறிடும்.
1: இப்போ ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பாண்டில் இருக்கும்போது தான் அந்த கமிட்மெண்ட் அப்படி அதை தேடியே ஓடிட்டே இருப்போம். பட் நீங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணவும் முடியாது. ஸோ உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் பற்றி சொல்லுங்களேன்.
0: ஃபேமிலி வந்து எக்ஸ்ட்ராடினரியான சப்போர்ட், அந்த விஷயம் வந்து கிடைக்கணும், அது ஒரு பிளெஸிங். அது வந்து அப்பா அம்மா மூலமாகவும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எனக்கு கிடைச்சது, என்னுடைய மனைவி மூலமாகவும் ஒரு நல்ல சப்போர்ட்டு. அவங்கள வந்து ஒரு யோகா அண்ட் ஃபிசியோதெரப்பி ட்ரைனர் அண்ட் வந்து மாற்றம் சமூகத்தில் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபரில் அவங்களும் ஒருத்தர். அதனால் வந்து இது கொஞ்சம் வந்து எனக்கு சாத்தியமாச்சு. எல்லாருமே இந்த மாதிரி தான், அவங்களோட குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது வரும். நம்மளோட குழந்தைக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிளாக இருக்கிறோம் அப்படின்றது, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கும்போது நம்ம வாழ்ந்து காட்டினா தான். நான் கெரியர் கவுன்சிலிங் கொடுக்குறனால நிறைய பேர் வருவாங்க, நான் வந்து இல்லை இது வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிருவேன். சவுண்ட் இன்ஜினியரிங்கே படிக்கணும் டெக்னிக்கல் வரும்போது சில பேர் அந்த பேர் புகழ் மட்டும்தான் இருக்கும், அதுதான் அவங்களோட குறிக்கோளாக இருக்கணும், அதுக்கு வேண்டிய உழைப்பு வந்து தெரியாது. அப்போ நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் அந்த பேரும் புகழும் கிடைக்கும், உங்களுக்கு பேரும் புகழும் மட்டும் கிடைக்கணும்னா நீங்கள் வேறு எதாவது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்களை நான் அனுப்பியிருக்கேன். அவங்கள நிறைய பேர் ஃபோன் பண்ணி, இப்போ நான் வேறு துறையில் இருக்கேன், நல்லது நீங்கள் வந்து அந்த கரியருக்கு எஸ்பெஷலி கொரோனா டைமில் தான் அதை ஆரம்பித்தோம். ஃபோன் கால்ஸ் மூலமாக நிறைய கரியர் கவுன்சிலிங் கொடுத்தோம். அந்த டைமில் மாணவர்கள் குழம்பி போயிருந்தாங்க, என்ன எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. அந்த டைமில் நிறைய நம்ம கரியர் கவுன்சிலிங் கொடுத்துருந்தோம். அதே தான் இந்த என்னுடைய குழந்தை ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறான போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு வருவாங்க. வரும்போது அவங்க திருப்பி அவரே கேள்வி கேட்பாங்க, நீட் பண்ண முடியுமா, ஐஏஎஸ் ஆக முடியுமா, ஐபிஎஸ் ஆக முடியுமா. நீங்கள் ஹோம் ஸ்கூலிங்கோட அஜெண்டா நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி ஒரு நல்ல ஆளுமையை கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த திறமையாக இருந்தால் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்றதுலாம் கிடையாது. நீட் எழுதலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம், ஏன்னா இதுவும் வந்து ரெகுலர் ஸ்கூல் மாதிரி தான். ஆனால் வீட்டிலேருந்து பேரண்ட்ஸோட முனைப்பு இல்லை நீங்கள் ஒரு டியூஷனுக்கோ ஏதோ ஒன்று போய் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். பேரண்ட்ஸை நீங்கள் வாழ்ந்து காட்டணும், அப்படி நீங்கள் வாழ்ந்து காட்டிட்டீங்கன்னா அந்த குழந்தை அதுலேருந்து பிடிச்சிக்கும். இப்படி ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கிறனால அது என்னுடைய நண்பர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக மட்டும் நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைப்பாங்க. நிறைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள், இப்போ நான் வந்து நான் மட்டுமே இந்த இன்ஸ்டியூட் நடத்துறேன்னு சொல்ல முடியாது. என்னுடைய நண்பர் கார்த்திக்னு இருக்காரு, அவரோட சப்போர்ட்டு, துபாயில் என்னோட இன்னொரு நண்பர் சரவணன், அந்த நட்புன்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது துபாயில் இருந்த நண்பன் என்னோட சரவணன் வந்து பொருளாதாரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணார். கார்த்திக்ன்ற நண்பர் வந்து எனக்கு குடையே இருந்து வந்து அவர் வந்து இது ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்படி எல்லாருமே நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அந்த பயம் தான், அந்த பயத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்கன்னா ரொம்ப எளிதான விஷயம்.
1: பாசிட்டிவாகவே சொல்கிறீங்க சார். ஸோ இது கேட்குறவங்களுக்கே நிறைய தோணும். இப்போ நம்ம வந்து நல்லதே நினச்சா கண்டிப்பாக நல்லது நடக்கும், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒரு தாட் தான், அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்துட்டாவே நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ரியலாகவே நான் உங்கள் லைஃப்பில் பார்க்குறேன். நீங்கள் சொல்லும் போது அதை ரியலைஸ் பண்ணுறேன்.
0: நேயர்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிக்கலாமா? ஒரு பெரிய ஒரு முனிவர் இருந்தாரா, அந்த முனிவர்கிட்ட எல்லாரும் போய் எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மகானாக இருக்கீங்க, எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் நல்லா பதில் சொல்கிறீங்க, எங்கேருந்து நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, உங்களோட குரு யார் அப்படின்னு கேட்டாங்களா. அவர் அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி காட்டி, இந்த நாய் தான் என்னோட குரு அப்படின்னாரா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாச்சு, எப்படி இந்த நாயை போய் சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இந்த நாய் ஒரு நாள் வந்து ஒரு ஆற்றங்கரையில் போயிருந்தது, அந்த ஒரு தண்ணி ஓடிட்டு இருந்தது. முதல்ல அது பார்க்கும்போது அதோட நிழலை பார்த்து அது பயந்துருச்சு, திரும்பி வந்துருச்சு. அடுத்து தண்ணி குடிக்கலாமான்னு போகும்போது அந்த ஆற்றோட தண்ணி போகிற வேகத்தை பார்த்து பயந்துட்டு திரும்பி வந்துச்சு. காலை
2: வெளியில் வந்துட்டோம்னா
0: வெளியில் வந்துட்டோம்னா ரொம்ப சுலபமான விஷயம். அது வந்து என்னுடைய தந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கதை. இது சிறு கதைகள் தான், நம்ம ரொம்ப பெரிய இலக்கியம் கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அது ஃபிலாசபி அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. குட்டி கதைகள் வந்து நம்மளோட வாழ்க்கையை மாத்திரும். இது என்னோட வாழ்க்கையை மாத்தின ஒரு கதை வந்து இந்த கதை. நேயர்களுக்கும் அது பயன்படுத்தும்.
1: சூப்பர், கிரேட் சார். நிறைய புக்ஸ் படிப்பீங்களா?
0: நிறைய புக்ஸ் படிப்பேன். டைம் ஃபேக்டரி இப்போ இல்லாதனால அதுவுமே இப்போ வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் கூட போய் பழகும் போது நம்ம புக்ஸ் படித்து தெரிஞ்சுக்கிற விஷயத்த ஒரு 2-3 நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் வந்து இப்போ ஒரு புதிய ஒரு முயற்சியாக நம்ம எடுத்திருக்கேன். இப்போ நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுற கம்யூனிட்டிஸ் இருக்கும், அமைப்புகள் இருக்கும், அவங்க கூட போய் ஒரு 2 நாள் நீங்கள் தங்கினீங்கன்னா அவங்களோட ஐடியாலஜிஸ் நமக்கு என்னென்னு புரிஞ்சிடும். அது நீங்கள் புத்தகமாக படிச்சிங்கன்னா அது மேபி வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து அதுவுமே இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்ன மாதிரியான புக்ஸ்லாம் நிறைய படிப்பீங்க?
0: நான் ஃபிலாசபி ஓரியன்ட் புக்ஸ் படிப்பேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ஸ் படிப்பேன். நானுமே வந்து

0: எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஆக்சுவலாக படிச்சிருக்கேன். ஸோ சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இந்த சமூக சேவையில் வரணும் அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றதுனால நான் ப்ரெஸ்டீஜியஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அதுவும் வந்து நான் படிச்சுட்டு தான் வந்து இந்த சமூக சேவைக்கும் வந்தேன்.
1: எல்லாமே அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்களா?
0: பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆழ்ந்த அறிவு இருந்தால் சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த ப்ராப்ளத்துக்கான ரூட் காசை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். அது நம்ம இப்போ இந்த நமக்கு சோஷியல் ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, காஸ்ட் சிஸ்டம்ஸ், இதெல்லாமே ஒரு மைண்ட் செட் தான். அப்படி ஒரு விஷயம் இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு மைண்ட் செட். அப்போ நீங்கள் உடைக்க வேண்டியது அந்த மைண்ட் செட்டை தான் தவிர்த்து நீங்கள் ரூல்ஸ் போட்டு பேப்பரில் ஏதாவது கொண்டு வந்து எதுவும் மாற்ற முடியாது. அந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டா முடிஞ்சிடும்.
1: இந்த இது பற்றி கேட்டாலும் நீங்கள் வந்து அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கு, அது எப்படி கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா?
0: கண்டிப்பாக அது நம்ம படிக்க படிக்க மக்கள் உங்களை மாதிரி மக்களோட பேச பேச அது கிடைக்கிற அறிவு தான். நான் இருக்கணும் சொன்ன மாதிரி டீச்சிங் இஸ் த பெஸ்ட் வே டு ட்ரெயின் யுவர் செல்ஃப் ஆல்சோ. ஸோ நம்ம அந்த ட்ரெயினர் ஃபீல்டில் இருக்கும்போது நாளைக்கு நான் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும்னா நான் படிச்சாகணும். டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு, நேற்று யூஸ் பண்ண டெக்னாலஜி இன்னைக்கு கிடையாது. ஸோ நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து சர்வே ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற மாதிரி நம்மளை நம்ம வளர்த்துறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி. அதை அடுத்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது இன்னும் பெட்டராக, நம்மளோட அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. நம்ம அவங்க ஆக்சுவலாக தட்டி வைக்கிறோம், நீ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுற, ஃபோன் இது யூஸ் பண்ணுற, அது யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம். அதுவே நம்ம சொல்லக்கூடாது, நம்மளோட ஒரு பன்மடங்கு அதிகமாக இருக்காங்க. நமக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு இப்போவே தெரியுது. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம்.
1: நிச்சயமாக நிச்சயமாக, இப்போ இருக்க பசங்களா நம்மளுக்கே ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான்.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, இந்த ஏஜே வந்து மாறிட்டு இருக்கு. இந்த கட்காலம் பொற்காலம்லாம் சொன்னது போய் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் ஏஜில் இருந்தோம், இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜில் இருக்கும். மேபி இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்லைட்மெண்ட் ஏஜில் இருப்போம்னு நினைக்கிறேன். எல்லாமே இங்கே சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஏஜும் வரப்போகுது. ஏன்னா முன்னாடி இருந்த பொய்கள்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஒரு செகண்டில், ஒரு 7 செகண்ட் போதும் நான் சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களே அது தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து உண்மை மட்டும்தான் இருக்கும். ஸோ உண்மை ஒரு சமூகத்தில் இருக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு சமூகமாக அது மாறும். அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணாலே போதும். ஒரு ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு அவங்களுக்கு வந்து அந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வராமல் டெக்னாலஜி அவங்க எப்படி பண்ணலான்றத சொல்லி கொடுத்தாலே அவங்களே அவங்க நல்ல மீன் குஞ்சுக்கு வந்து நீந்த சொல்லி கொடுக்க தேவையில்லை. அப்படி இருக்காங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம், ரொம்ப நல்லாவே இருக்கு.
1: சூப்பர் சார். உங்களுக்கு அடுத்தபடியா உங்களோட வாரிசு யாராவது இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அடுத்ததான் உங்களோட வாரிசா யாராவது கொடுத்துருக்கீங்களா?
0: என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே என்னுடைய வாரிசு தான். நான் எப்படி வந்து மாணவர்களை இந்த விஷயந்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்கள அவங்கள விருப்பப்பட்டு படிக்கணும் இல்லையா, அதே மாதிரி தான் என்னுடைய பையனையும் நம்ம ஊருக்கு ஒரு உபதேசம் கொடுத்துட்டு நம்ம வீட்டில் வேற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. அதனால என்னுடைய பையனை நான் அந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணலை. இன்ஃபேக்ட் வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணணும்னும் போது ரொட்டீன் விஷயங்கள் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக என் பையனை நான் ஹோம் ஸ்கூலிங்கில் தான் பண்ணுறோம். நாங்களே அவனுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு வந்து குருகுலம் மெத்தடுன்னு மற்ற மாணவர்களுக்கு வித்தியாசமாக சொல்லிக் கொடுத்தோம். என்னுடைய குழந்தைக்கும் அதே நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹோம்ஸ். நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது, தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, ஸ்கூலுக்கு போய் தான் படிக்கணும் அப்படின்றது இல்லை. இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கீம்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அவங்களோட தனித்திறமையில் அவங்க வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு இந்த வாழ்க்கையோட இதுவே புரியும் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால வாரிசு என்னுடைய மாணவர்கள் தான்.
1: கிரேட் கிரேட். ஸோ உங்கள் பையனையும் வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க என்ன எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் நீங்கள்
0: நாளைக்கு அவன் நான் நல்லா படிக்கணும், எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து கலைத்துறையில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதில் அனுப்பணும். அதுதான் ஒரு பெற்றோரோட தேவையான விஷயம். இல்லை நான் வந்து மீடியாவுக்கு வர, இல்லை கலைத்துறையில் வர, இல்லை பாலிட்டிஷியன் ஆகிறேன், எதுவாக இருந்தாலும் நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும் அவனுக்கு, அதில் எந்த துறை எடுத்தாலும் அதில் ஆழ்ந்த ஒரு ஞானம் அறிவு அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் பெற்றோர்களுக்கு வந்து பார்க்கணும். அண்ட் டிசிப்ளின், அந்த டிசிப்ளினை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் நிஜமாகவே கிடைக்கும். அது அதே மாதிரி அந்த டிசிப்ளினை நீங்கள் வீட்டில் படித்தாலும் சரி, இல்லை வேறு எந்த துறையில் எடுத்தாலும் அந்த ஒழுங்குன்றது வந்துட்டாலே பாதி விஷயங்கள் வந்து சரியாயிரும்.
1: நிச்சயமா நிச்சயமா, உங்களோட விஷயம்ல ரொம்ப கிளியராக இருக்கீங்க நீங்கள்.
0: கண்டிப்பாக
1: நீங்கள் இவ்வளோ விஷயங்களை, இவ்வளோ பசங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ல மறக்க முடியாத ஸ்டூடெண்ட்னா யார் இருக்கா?
0: என்னுடைய ஸ்டூடெண்ட்ல எல்லாருமே மறக்க முடியாதவங்க. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரே மாணவர் வந்து 2 வருஷம் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினார். அவர் பேர் வந்து விக்னேஷ். முதல் ஆண்டு படிக்கும் போது அவர் ஆல்மோஸ்ட் கோர்ஸ் முடிக்க போறாரு, அப்போ வந்து அவரோட அப்பா தவறிட்டார், அதனால அவரோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினாரு. அதுக்கு அடுத்தது ஒரு 2 வருஷம் கேப், திரும்பி வந்து அவர் படிச்சு திருப்பி பெஸ்ட் மாணவர் அவார்டு வாங்கி பிரைவேட் எஃப்எம் ஸ்டேஷனில் ஒரு சீனியர் சவுண்ட் இன்ஜினியராகவும் ப்ளஸ் ப்ரொமோ ப்ரொடியூசராக இருக்காரு. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் வந்து எல்லாருமே ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு வந்து சாதிக்கிற மாணவர்கள் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனிருத் மறக்க முடியாத ஒரு அனுபவம். எல்லாருக்கும் வந்து லைம் லைட்டில் வந்த பிறகு தெரியும், அது வரத்துக்கு முன்னாடி ஒரு மரம் வளர்ந்து கனி தரும் போது வெளியில் பார்க்குறோம், அதோட வேறு நம்ம பார்க்குறதுல. பயங்கரமான கர்நாடிக் மியூசிக்கில் நாலேஜ் இருக்க ஒரு பர்சன் அவர். வந்து ரெகுலராக வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பியானோ, கர்நாடக சங்கீதம், விஸ்காம் எல்லாமே ஒரே டைமில் படித்தார். அதோட வெளிப்பாடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குற வெளியில் தெரிகிற அனிருத். உள்ளே இருக்கிறது வந்து அவ்வளோ உழைப்பு இருக்குது, அந்த உழைப்பு வந்து கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ஸ்ரீதர், விஸ்வாஸ், நான் இருக்கணும் சொன்ன

0: மாதிரி கிரீஷ் அவங்க எல்லாருமே வந்து சாதிக்கணும் அப்படின்னு அவங்கள பார்க்கும்போது நமக்கே மோட்டிவேட் ஆகிடும். நம்ம வெளியில வந்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல தேவையில்லை. அதே இன்னொரு விஷயம், கமலேஸ்வர், சக்தி கமலேஸ்வர்னு, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிளைண்ட் சவுண்ட் இன்ஜினியர். அவர் வந்து சமீபமா வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள்கிட்ட வந்து அவார்டும் வாங்கியிருக்காங்க. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்திருக்காங்க. கம்ப்ளீட்லி பார்ன் அஸ் அ பிளைண்ட் சைல்டு, ஆனா வந்து அவரோட உள்ள இருக்க அந்த உத்வேகம் வந்து தங்கி படிச்சாரு. நம்ம எப்படி ஒரு லாஜிக் ப்ரோட்டல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோமோ அதோட குறைந்தபட்சம் 3 மடங்கு அதிகமா வேலை செய்வாங்க. ரெக்கார்டிங்லாம் அவ்வளோ ஃபாஸ்டா பண்ணுவாங்க. கம்ப்ளீட்லி விஷுவலி சேலஞ்ச். அவங்களுக்கு வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் வந்து கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மாணவர் குறைந்தபட்சம் அந்த 5 விஷுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கோம். எல்லாருமே தே ஆர் எக்ஸலிங் இன் தேர் ஃபீல்டு.
1: இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட்க்கு நீங்க ட்ரெயின் பண்றது வேற. ஸோ இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்சில் இருக்கவங்களுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணும்போது என்ன மாதிரியான ட்ரெயினிங் ப்ராசஸ்லாம் கொடுப்பீங்க?
0: முதல் மாணவரே எனக்கு வந்து விஷுவலி சேலஞ்சு, அப்ப எனக்கு என்னன்னே தெரியாது. இந்த பிரெயில் சிஸ்டம்னா என்னன்னு கூட தெரியாது. அப்ப என்னோட அப்பா கிட்ட கேட்கும் போது ஒரு விஷயம் சொன்னார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. பிரவீன் லூயிஸ். இந்த லூயிஸ்ன்றது வந்து லூயி பிரெயில். அந்த பிரெயில் சிஸ்டம் கண்டுபிடிச்சவரோட பேரு தான் வந்து லூயி. அந்த பேரை வந்து எனக்கு வச்சிருக்காங்க. அது எப்படி சிங்க் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இதுதான் சொல்றேன், ஏதோ ஒரு விஷயம் இங்கேயோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து. நம்ம பேர்ல வந்து இந்த லூயின்ற வார்த்தை இருக்கு, அது வந்து அந்த பிரெயில் முறையை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு. நானுமே வந்து அந்த பிரெயில் முறையை கொஞ்சம் கொஞ்சமா தடவி பார்த்து கத்துக்கிறது அதெல்லாம் நான் பண்ணேன். அது இல்லாமல் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றது நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து இசை. நேச்சுரலாவே இந்த கண் பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கவங்களுக்கு செவித்திறன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க அவங்க இந்த பிச் ஐடென்டிபிகேஷன்லாம் பர்ஃபெக்டாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால வந்து இது ஒரு எளிமையான ஒரு ப்ராசஸாகவே தான் நான் பார்க்குறேன். அதுவும் வந்து இசைன்னு வரும்போது அவங்களால வந்து நல்லாவே கற்றுக்க முடியுது. ஏன்னா ஒரு புலன் வந்து அவங்களுக்கு வேலை செய்யலாமோ அடுத்தது வந்து 2x 3x அவங்களுக்கு வேலை செய்யுது. ஸோ அவங்களோட முயற்சி தான் அதில் நான் ஒரு சின்ன அங்கம் வகிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது அந்த பேர் மட்டும்தான். அந்த பேர் இருக்கனால நான் அவங்களுக்கு டே அண்ட் நைட் இப்போ நான் படிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பேன். அப்புறம் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி அதை நிறைய மெயிலில் நாங்கள் போடுவோம். அந்த லாஜிக் ப்ரோ சாஃப்ட்வேர்லாம் இருக்கு, அந்த கம்பெனிக்கு நாங்கள் மெயில் போடுவோம். இது வந்து எப்படி நீங்க ஒரு பிரெயில் சிஸ்டமா நீங்க கொண்டு வரலாம்னு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணி நாங்க அடுத்த அப்டேட் கொடுத்துருக்கோம். அதுல உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஷார்ட் கேஸ் கொடுத்துருக்கோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உலகமே நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. நம்ம பார்வை தான், நம்ம நெகட்டிவா பார்த்தா நெகட்டிவ், பாசிட்டிவா பார்த்தா பாசிட்டிவ். முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியுது. எங்க இருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து உதவிக்கு வராங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருக்கனால இதெல்லாமே சாத்தியமாச்சு.
1: நீங்க பேச பேசதான் உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு திறமையா வெளியே வந்துட்டு இருக்கு. மியூசிக் கத்துக்கிறீங்க, ட்ரெயின் பண்றீங்க, இப்ப அடுத்ததான் பிரெயில் இதுவும் தெரியும் சொல்றீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, அடுத்த பேட்ச், இப்போ எல்லாருமே எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அடுத்த பேட்ச் வரணும், அடுத்த பேட்ச் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த பேட்ச் முடிஞ்சதுமே அடுத்த பேட்ச் வரத்துக்குள்ள இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சக்சஸ் பண்ணிட்டாங்களா, என்ன பண்றாங்க, அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்களா?
0: கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்கள் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம சேரும் போது சொல்லிடுவோம், இது வந்து ஒரு வழி பாதிய மாதிரி. இசைன்னு கத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா இதுக்கு முடிவே கிடையாது. நீங்க மற்ற இது மாதிரி எண்டு கார்டு போட முடியாது. நீங்க என்னைக்கும், நான் என்னைக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் என்னைக்கும் கத்துக்க போறீங்க. நீங்க கத்துக்கிட்டதை எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் டெய்லி போகும்போது காட்டுற வேணா ஒரு நாள் தவறாமல் நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் போட்டு இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத கேட்குறது ஒரு ரொட்டீன் ஹேபிட். ஸோ அந்த முடிச்சுட்டு அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. அதை தான் நாங்கள் முதல் வருஷமே சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க. இசை கலை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். இங்கே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, அடுத்து வெளியில் போனால் வெளியில் அங்கே போய் நீங்கள் திருப்பி தொடரணும். அங்கே போய் ஒரு மியூசிக் ஏதாவது ஒரு இடத்துல கற்றுக்கலாம். அப்படி நீங்கள் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, டீச்சிங் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன். நான் டீச் பண்ணுறேன்னா நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுங்க. அது இங்கே நான் தான் சொல்லிக் கொடுக்கணும், இங்கே வந்து தான் படிக்கணும்னு கிடையாது. நீங்கள் நிறைய நம்மளோட படித்த மாணவர்களே நிறைய பேர் வந்து அவங்களோட ஃப்ரீ டைமில் சொல்லிக் கொடுக்குறாங்க, சவுண்ட் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். அதனால் நான் மட்டுமே பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து முதல்லேருந்தே கிடையாது. அதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா அது சஸ்டைனபிளாக கொண்டு போயிட்டே இருக்குது. ஒரு கம்யூனிட்டியே பில்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எங்களோட மாணவர்களே வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயமா இருந்தாலும் ட்ரபுள் ஷூட் பண்ணிடுவாங்க. வேற ஒரு ஸ்டூடியோல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னாலும் இவங்களுக்கு கனெக்ட் பண்ணி நீங்க போய் பாருங்க அப்படின்னா அவங்க போய் பாத்துருவாங்க. ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி பில்ட் பண்ணிட்டனால அது வந்து சஸ்டைனபிளா இருக்குது.
1: பெரிய பாண்ட் கிரியேட் ஆகுற மாதிரி.
0: எக்ஸாக்ட்லி.

0: நீங்க சோசியல் ஒர்க்லயும் பிஸியா இருக்கீங்க, சோசியல் மீடியால ஆக்டிவாவும் இருக்கீங்க, எப்படி அது?
1: அது சோஷியல்ன்றது ரெண்டுத்துலேயும் இருக்கு இல்லையா?
0: ஓ,
1: அதனால தான் அந்த சோஷியல் ஒர்க், சோஷியல் மீடியா. அந்த சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் ஒர்க்கை தான் நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய ஐடியாலஜிஸ் நம்மளோட இந்த பாசிட்டிவான விஷயங்களை எப்படியாவது கொஞ்சம் பேருக்கு சொல்லுவோம் அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் அதில் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. அந்த கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மட்டுமே இதை எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு அன்பின் சர்க்கியூட் நான் பண்ணேன்னா 100 அன்பின் சர்க்கியூட் இருக்கணும். அது 100 பேர் வந்து இதை வந்து அவங்கவுங்க இடத்துல பண்ணணும். ஸோ அந்த அன்பின் சர்க்கியூட் சர்க்கியூட்ன்றது என்னென்னா, நம்ம ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா போயிட்டு திரும்பி ஆரம்பித்த இடத்துல வரணும், அப்போ தான் அது வந்து கம்ப்ளீட் சர்க்கியூட், இல்லைனா அது ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அப்போ நான் இன்னைக்கு சொல்கிற விஷயத்த நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லணும். ஸோ அது வந்து ஒரு சர்க்கியூட்டில் இருக்க எலக்ட்ரிசிட்டி மாதிரி பரவணும் அப்படின்றது தான் அதோட அர்த்தமே.
0: நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழகம்ல எனக்குள் நான் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆஜய் மகி விஜயகுமார் கூட சுவாரஸ்யமா போயிட்டே இருக்குல்ல. இருங்க இருங்க, இந்த வாரம் மட்டும் இல்ல, அடுத்த வாரமும் இந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு தொடரப்போகுது. சோ மறக்காம கேளுங்க.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது எனக்குள் நான் நிகழ்ச்சி. தொடர்வது திரைகானம். திரைகானம் பகுதியில் கேட்கலாம் கோவில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். சக்திவே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

வந்தியத்தேவனுடனான மதுராந்தகத்தேவரின் பரிவாரம் பழையாறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. இவர்கள் சோழ மன்னர்களின் புராதன அரண்மனை வீதியை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இன்னொரு பக்கமிருந்து பெரியதோர் ஊர்வலம் வந்து கொண்டிருந்ததைக் கண்டார்கள். அந்த ஊர்வலத்தின் மத்தியில் திறந்த பல்லக்கு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதில் இருந்தவர் யார் என்பது நன்கு தெரியவில்லையாயினும் யாரோ சிவனடியார் என்றும் இளம் பிராயத்தினர் என்றும் தோன்றியது. சிவிகைக்கு முன்னும் பின்னும் ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது. கையில் தாளங்களை

வைத்து இனிய ஜங்கார ஓசையை எழுப்பிக் கொண்டு சிலர் பல்லக்கின் முன்னாலும் பின்னாலும் பாடிக்கொண்டு வந்தார்கள். இடையிடையே திருச்சிற்றம்பலம், ஹரஹர மகாதேவா என்ற கோஷங்களுடன் திருநாரையூர் நம்பி வாழ்க, பொல்லாப்பிள்ளையாரின் அருட்செல்வர் வாழ்க என்ற கோஷங்களும் எழுந்து வானை அளாவின. மதுராந்தகர் அந்த ஊர்வலத்தை அசூயை கொண்ட கண்களினாலேயே பார்த்தார். பக்கத்தில் இருந்த வீரனை பார்த்து ஏதோ கேட்டார். ஆம், பல்லக்கிலே வருகிறவர்தான் திருநாரையூர் நம்பி என்று அவன் மறுமொழி கூறினான். இருந்தாலும் என்ன தடபுடல், இந்த ஊரிலே நம்மையாரும் கேட்பாரை காணோம். இந்த நம்பியை சூழ்ந்து கொண்டு ஜனங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே என்றார் மதுராந்தகத்தேவர். அந்த ஊர்வலம் இவர்கள் இருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்திலேயே சென்றது. ஆயினும் பல்லக்கின் அருகில் வந்தவர்களில் ஒருவர் முன்னொரு சமயம் கொள்ளிட நதியை படகிலே தாண்டிய போது ஆழ்வார்க்கடியானோடு சண்டையிட்ட வீர செய்வர் என்று வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைந்து செம்பியன் மாதேவியின் மாளிகையை அடைந்தார்கள். அரண்மனை வாசலிலேயே பெரிய பிராட்டி நின்று கொண்டிருந்தார். யாரையோ வரவேற்பதற்கு ஆயத்தமாக அவர் காத்திருந்ததாக தோன்றியது. மதுராந்தகர் ரதத்திலிருந்து இறங்கி அன்னையின் அருகில் சென்று வணங்கினார். வணங்கிய மதுராந்தகரை உச்சி முகந்து அன்னை ஆசி கூறினார். மகனே, நல்ல தருணத்தில் வந்து விட்டாய். திருநாரையூர் நம்பி வந்து கொண்டிருக்கிறார். அவசியமானால் சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு விரைவில் சபாமண்டபத்துக்கு வந்து சேர் என்று கூறினார். மதுராந்தகரின் முகம் பொலிவு இழந்ததை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டார். பாவம், தம்மை வரவேற்பதற்காகவே பெரிய பிராட்டி அரண்மனை வாசலில் காத்திருந்ததாக மதுராந்தகர் எண்ணியிருந்தார் போலும். என்ன ஏமாற்றம்! பல்லக்கிலே பின்னால் ஊர்வலமாக வரும் சிவனடியாரை வரவேற்பதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்று தெரிந்ததும் மதுராந்தகருக்கு நாளைக்கு சோழ சிம்மாசனத்தில் ஏறலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவருக்கு மிக்க ஏமாற்றமாயிருப்பது இயல்புதானே. அரண்மனையில் மதுராந்தகருக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிக்கெல்லாம் சென்றார்கள். மதுராந்தகர் உடைமாற்றுதல் முதலிய காரியங்களை சாபகாசமாகவே செய்து கொண்டிருந்தார். சபாமண்டபத்துக்குப் போக அவ்வளவாக ஆர்வம் கொண்டிருந்ததாக தெரியவில்லை. அன்னையிடமிருந்து ஆள்மேல் ஆள் வந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மதுராந்தகர் புறப்பட்டார். புறப்பட்ட போது, அந்த நிமித்தக்காரன் எங்கே என்று வினவினார். அவருடன் சபாமண்டபத்துக்கு போக துடிதுடித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன், இதோ ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவனையும் இன்னும் சிலரையும் அழைத்து கொண்டு மதுராந்தகர் சபாமண்டபம் போய் சேர்ந்தார். மண்டபத்தில் ஏற்கனவே சபை கூடியிருந்தது. ஒரு பக்கத்தில் செம்பியன் மாதேவியும் குந்தவை பிராட்டியும் மற்றும் சில அரண்மனை பெண்களும் வீற்றிருந்தார்கள். சபையில் நடுநாயகமாக போடப்பட்டிருந்த பீடத்தில் ஒரு வாலிபர் அமர்ந்திருந்தார். அவர் இளம் பிராயத்தவர், விபூதி ருத்ராட்சதாரி. அவருடைய திருமுகம் களையுடன் பொலிந்தது. அவர் எதிரில் ஓலைச் சுவடிகள் சில கடந்தன. கையிலும் ஓர் ஓலைச் சுவடியை அவர் வைத்துக் கொண்டிருந்தார். அவர் அருகில் விபூதி ருத்ராட்சதாரியான பெரியவர் ஒருவர் பரவசமாக நின்றார். இன்னும் சபா மண்டபத்தில் ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள். இளைஞர் பல்லக்கில் வந்தவர்தான் என்பதையும், பக்கத்திலே நின்றவர் முன்னொரு தடவை தான் கொள்ளிடத்து பாடகில் பார்த்தவர் என்பதையும் வந்தியத்தேவன் கண்டுகொண்டான். அவனுடைய கண்கள் சபாமண்டபத்தில் அங்குமிங்கும் சுற்றி சுழன்றாலும் கடைசியில் பெரிய பிராட்டிக்கு அருகில் வீற்றிருந்த குந்தவையின் திருமுகத்திலேயே வந்து நின்றன. குந்தவை தேவியின் கண்களோ முதன்முறை அவனை பார்த்ததும் வியப்புக்கு அறிகுறியை காட்டின. பிறகு அவன் பக்கம் இளவரசியின் கண்கள் திரும்பியதாகவே தெரியவில்லை. தன்னை ஒருவேளை தெரிந்து கொள்ளவில்லையோ என்று கூட அவனுக்கு ஐயம் உண்டாயிற்று. மதுராந்தகர் சபாமண்டபத்தில் பிரவேசித்ததும் பெண்மணிகளைத் தவிர மற்றவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள். மதுராந்தகர் தம் பீடத்தில் அமர்ந்ததும் மற்றவர்களும் அவரவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்தார்கள். செம்பியன் மாதேவி மதுராந்தகரை பார்த்து, குமாரா, இந்த இளம் நம்பி திருநாரையூரைச் சேர்ந்தவர். அந்த ஊரில் உள்ள பொல்லா பிள்ளையாரின் பூரண அருளை பெற்றவர். இதுவரையில் யாருக்கும் கிடைக்காத தேவார பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. முன்னொரு காலத்தில் நமது சோழ குலத்தில் உதித்த மங்கையர்க்கரசியர் பாண்டிமா நாட்டின் மகாராணியாக விளங்கினார். அவருடைய அழைப்புக்கிணங்கி ஆளுடைய பிள்ளையார் ஞானசம்பந்தர் மதுரை மாநகருக்குச் சென்றார். அங்கே சமணர்களை வாதப்போரில் வென்றார். அந்த சமயம் மதுரை மாநகரில் சம்பந்த சுவாமி பாடிய பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த பதிகங்களில் நமது சோழகுலத்து மாதரசியை பற்றியும் சம்பந்தர்

0: பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை கேட்கும்போது எனக்கு உடல் பூரித்து பரவசமாகிறது. உன் தந்தை இருந்து கேட்டிருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைந்திருப்பார், நீயாவது கேள் என்று சொன்னார். மதுராந்தகர், கேட்கிறேன் தாயே, பதிகத்தை ஆரம்பிக்கட்டும் என்றார். ஆனால் அவருடைய முகம் அவ்வளவாக மலர்ந்திருக்கவில்லை. அவருடைய உள்ளம் வேறு எங்கேயோ இருந்தது. திருநீறு ருத்ராட்சமணிந்த சாதாரண சிறுவன் ஒருவனை பெரியதொரு பீடத்தில் நடுநாயகமாக அமர்த்தி தொடபுடல் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை. அன்னையை திருப்தி செய்வதற்காக பொறுமையுடன் உட்கார்ந்திருந்தார். பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பி தம் கையிலிருந்த ஓலைச் சுவடியிலிருந்து படிக்கத் தொடங்கினார். ஞானசம்பந்தர் மதுரை மாநகரை பார்த்ததும் சிவபக்தி செல்வத்திற் சிறந்த மங்கையர்க்கரசியார் வாழும் பதியல்லவா இது என்று வியந்து பாடிய பதிகங்களை முதலில் அவர் பாடினார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைம்மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடரும் வரவ பொங்கழலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவாவதும் இதுவே. மண்ணெலாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடிச் சோழன்றன் மகளாம் பண்ணினேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ விண்ணுளோர் இருவர் கீழொடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே எனும் பாடல்களை கேட்டபோது செம்பியன் மாதேவியின் கண்களிலிருந்து முத்துமுத்தாக ஆனந்தக் கண்ணீர் சொரிந்தது. அத்தகைய மங்கையர்க்கரசியை பெற்ற குலத்தில் தாமும் வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக வாழ்ந்திருக்க கொடுத்து வைத்திருந்த பூர்வ ஜென்ம பாக்கியத்தை எண்ணி எண்ணி மனம் பூரித்து மகிழ்ந்தார். மதுராந்தகருக்கோ முன்னர் கூறிய பாடல்களில் மண்ணெலாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடிச் சோழன் என்னும் வரி மட்டும் மனத்தில் பதிந்தது. அத்தகைய புராதன பெருமை வாழ்ந்த சோழர்குலத்து மணிமகுடம் தன் சிரசை அலங்கரிக்க வேண்டியதிருக்க இன்னொருவர் அதை அபகரித்துக் கொண்டிருப்பதை நினைத்தபோது அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று. சம்பந்தர் மங்கையர்க்கரசியை போய் பார்க்கிறார். பாண்டிமாதேவி அந்த பாலகரை பார்த்து, ஐயோ, இந்த இளம் பிள்ளை எங்கே? பிரம்ம ராட்சதர்கள் போன்ற சமணர்கள் எங்கே? இந்த பிள்ளை அவர்களுடன் எப்படி வாதப்போரிட்டு வெல்ல முடியும் என்று கவலை உறுகிறார். அதை அறிந்த சம்பந்தர் பாண்டிமாதேவியை பார்த்து சொல்லுகிறார், மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெருந்தேவி கேள், பானல் வாய் ஒரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பறிவெய்திடேல், ஆனை மாமலையாதியாய இடங்களிற் பல அல்லல் சேர் ஈனர்கெளியேன் அலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே என்ற பதிகத்தை திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பாடியபோது செம்பியன் மாதேவி தம்மையே மங்கையர்க்கரசியாகவும் பதிகம்பாடிய நம்பியையே ஞானசம்பந்தராகவும் பாவனை செய்து கொண்டு இந்த உலக நினைவையே மறந்து மனம் பூரித்தார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வந்தியத்தேவன் முதன் முதல் பழையாறைக்கு வந்தபோது கம்சன் வேஷத்துல பார்த்தோம். இப்போ நிமித்தக்காரன், சொந்த முகத்தை மறைச்சு மரத்தாலான கோர மீசை கோரை பற்கள் வச்சு வர்ணத்தால எழுதியிருந்த பொய்த்தலை அப்ப நடிக்க வசதியா இருந்தது. இப்போ தன்னால பதற்றமும் அந்த திருநாரையூர் நம்பியினால பொறாமையும் தலைக்கேறவே தவிக்கிறார் மதுராந்தகத் தேவர். நிமித்தக்காரனுக்கு தேவையான முகபாவத்தை கொண்டு அவரை சரி கட்டணும். வந்த முக்கியமான வேலையை உடனடியா நிறைவேற்றணும். நேயர்களே, விளக்கம் தேவைப்படும் பல தொடர்கள் இந்த பகுதியில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜம்கார ஓசை, பொதுவா தேனீக்கள் முரளும் ஒலி ஜம்காரம் எனப்படும். இதன் அடிப்படையில வீணையை மீட்டினா எழற அதிர் ஒலி, உலோகங்களை தட்டும் போது பிறக்கிற கணீர்ங்கிற ஒலி, இவையும் ஜம்காரம் தான். பொல்லா பிள்ளையார்ங்கிற தொடரிலிருந்து மாற்றம் பெற்று வேறு பொருளை தர்ற மாதிரி ஆயிடுச்சு. பொல்லாதனா ஒளியால் செதுக்கப்படாத, அதாவது தானாக தோன்றிய ஸ்வயம்பூன் அர்த்தம். நாரை வழிபட்ட தலம் திருநாரையூர். இத்தலத்து பிள்ளையார் பொல்லா பிள்ளையார், திருமுறை காட்டிய பிள்ளையார். சிரம பரிகாரம், இந்த தொடரை பிரிச்சா கஷ்டத்திற்கு தீர்வுன்னு பொருள் வரும். ஆனா உலக வழக்கு

களைப்பு நீங்குதல், இளைப்பாறுதல், பயண களைப்பிலிருந்து விடுபட ஓய்வு எடுப்பது, இதெல்லாம் ருத்ராட்சதாரி ருத்ராட்சம் தரித்திருப்பவர். ருத்ராட்சம் ருத்ர அக்ஷம், ருத்ரனின் கண், அதாவது ருத்ரனின் கண்ணில் இருந்து உதிச்சதாக கருதப்படுற புனிதமான மணி. தரித்திருப்பவர் தாரி, ஆளுடைய பிள்ளையார். இது திருஞான சம்பந்தரை குறிக்கிற சிறப்பு தொடர். பொதுவா ஆளுடையங்கிற முன்னோட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட, இறையருள் பெற்ற என்பதையெல்லாம் குறிக்கும். இந்த வகையில ஆளுடைய அரசு திருநாவுக்கரசரையும், ஆளுடைய நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும், ஆளுடைய அடிகள் மாணிக்க வாசகரையும் குறிக்கும் சிறப்பு தொடர்கள். ஆலவாய் மதுரை மாநகருக்கு இந்த பேர் ஏற்பட்டதற்கான விளக்கத்தை திருவிளையாடற் புராண

0: சம்பந்தரை குறிக்கிற சிறப்பு தொடர். பொதுவா ஆளுடைய என்கிற முன்னோட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட, இறையருள் பெற்ற என்பதையெல்லாம் குறிக்கும். இந்த வகையில ஆளுடைய அரசு திருநாவுக்கரசரையும், ஆளுடைய நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும், ஆளுடைய அடிகள் மாணிக்க வாசகரையும் குறிக்கும் சிறப்பு தொடர்கள். ஆலவாய் மதுரை மாநகருக்கு இந்த பேர் ஏற்பட்டதற்கான விளக்கத்தை திருவிளையாடற் புராணத்துல காணலாம். ஒரு பிரளயம் முடிஞ்சு படைப்பு தொடங்கின போது திடலாக காணப்பட்ட மதுரையை பழைய பொலிவோடு அமைக்க விரும்பினான் வங்கிய சேகர பாண்டியன்கிற மன்னன். இறைவனை வேண்ட சிவபெருமான் தம் கங்கணமாய் இருந்த நாகத்தை கொண்டு ஆதியில வரையறுக்கப்பட்டிருந்த நகர எல்லையை காட்டச் செய்து அருளினார். காலகால நஞ்சை உடைய பாம்பு வாயாலும் வாளாலும் தொட்டு காட்டினதால மதுரைக்கு ஆலவாய் என்கிற பேரு வந்துதான். நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லிதான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 6,04,000 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன கொண்டாட்டம் தானே?
3: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: தூங்காத கனவுகளுக்கு
5: துணையாக வரும் தேன் இசை
4: என் இனிய
5: பொன் நிலாவே.

ஒரு ஃபீல் எனக்குள்ள. ஸோ இந்த பாடலை கேட்கலாம். நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:16 ஆகிட்டுருக்கு. என் இனிய பொன்னிலாவே அப்படின்ற நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக சே காத்துட்ருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் என்னவாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. என் இனிய பொன்னிலாவே அப்படின்னு நிகழ்ச்சிக்கு தலைப்பு வச்சுட்டு நிலவை பற்றிய ஒரு பாடல், அப்படி இல்லைன்னா நிலவு குறித்த ஒரு சொல் வரக்கூடிய ஒரு பாடல்லிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஜோதா அக்பர் திரைப்படத்தில் இடம்பெற்ற முழுமதி அவளது முகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அந்த நிலவுக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் அம்புலின்னு சொல்லலாம், சந்திரன் சொல்லலாம், மதினு சொல்லலாம், அந்த முழுமதி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கூடுதல் இரட்டிப்பு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழுக்கே சிறப்பு சொல்லாக திகழக்கூடிய அந்த ழகரம் இருக்கு இல்லையா, அந்த ழகரத்தோட நிலவை வர்ணிக்கும் பொழுது ஏற்கனவே அழகாக இருக்கிற அந்த நிலவு இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துகிற மாதிரியான

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்னா 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:22 ஆகிட்டுருக்கு. இனிய பொன்னிலாவி நிகழ்ச்சியினுடைய இன்னிசை பாடல்கள் வரிசையில் உங்களுக்காக தெனாலி திரைப்படத்திலிருந்து சுவாசமே சுவாசமேன்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஸோ இந்த பாடலில் நிலவு பத்தின வரிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்பொழுது ஒரு அழகான வரி சிக்கிச்சு. நிலவு இல்லாத புதன் கிரகம்தானே, முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அப்போ யோசித்து பாருங்களேன், நம்ம நினச்சிட்ருக்கோம் பூமியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த நிலவு மட்டும்தான் நிலவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே புலகாகிந்தம் அடைஞ்சு அந்த அழகை அப்படியே வர்ணிச்சிட்ருக்கோம். ஆனால் இங்கே இந்த பாடலை எழுதிய கவிஞர் வந்து இல்லாத ஒரு நிலவு, அந்த புதன் கிரகத்தில் இல்லாத ஒரு நிலவையும் வர்ணித்து ஒரு கவிதை எழுதியிருக்கார் அப்படின்னு நினைக்கும்பொழுது அவ்வளவு சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த அழகான பாடல் உரைகளுக்கு அழகாக இசையமைத்திருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள். எஸ்பிபி மற்றும் சாதனா சர்க்கம் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். பா விஜய் அவர்களுடைய உரைகளில் இந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையாள்தள, என்ன சொல்லி என்னை சொல்ல.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 90.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:30 ஆக போகுது. இன்னும் சில நொடிகளில் தான் உங்களுக்காக அழகழகான பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு தெரியுமா? பையா திரைப்படத்திலிருந்து சுத்துதே சுத்துதே பூமி அப்படின்ற பாட்டு தான் இப்போ நம்ம கேட்டு மகிழ போகிறோம். சரி, இந்த பாட்டில் நிலாவை பற்றின ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டு முடியும் பொழுது ஒரு அழகான பாடல் வரி வருது. அப்படியே உத்து கவனித்தோம்னா, உன் அழகை விண்ணிலிருந்து எட்டி எட்டி நிலவு பார்த்து ரசிக்கும், அதோடு நிறுத்தலை, உன் கொலுசில் வந்து வசிக்க குட்டி நட்சத்திரங்கள் மண்ணில் குதிக்குமா. யோசிச்சு பாருங்கள், நிலவை வர்ணித்து எழுதுனது பத்தாதுன்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் துணைக்கி நட்சத்திரங்களையும் கூப்பிட்டுருக்காரு. பாடலை எழுதின பாடலாசிரியர் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள். ஸோ அந்த பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் கார்த்திக் மற்றும் சுனிதா சாரதி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் தான். ஸோ இந்த பாடலை கேட்கலாம், கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 90.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:35 நிமிடம் ஆகிட்டுருக்கு. என் இனிய பொண்ணு லாவி நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் கேட்டுட்டு வந்துட்ருக்கோம். அதே சமயத்தில் அந்த பாடல்களில் எங்கேயாவது நிலாப்பட்டுருன குறிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து முதல் முறை பார்த்த ஞாபகம் அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஸோ இந்த இடத்துல எங்கள் நிலாவை பற்றின ரெஃபரன்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான பாடல், இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய சரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீந்தி வரும் நிலவினிலே 1000 ஞாபகங்கள், நீண்ட நெடும் கனாவினிலே 100,000 தீயலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வரிகள். அப்போது யோசித்த நீந்தி வரும் நிலாவினிலே அப்படின்னோடது நிலா எப்படி நீந்தோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் எங்கேயோ எப்பயோ படித்த கவிதைகளில் அந்த மேகம் வந்து, அதாவது அந்த வானம் இருக்கு இல்லையா, வானம் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரியும், அதில் அங்கங்கே இருக்கக்கூடிய மேகங்கள் அலைகள் மாதிரியும், அந்த அலைகளில் நிலா நீந்தி வரா மாதிரியும் ஒரு கவிதை படித்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த பாடல் தான் இப்போ கேட்டு மகிழ போகிறோம். கவிஞர் ஞாபகத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல், சுனிதி சாஹான் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:41 ஆகிட்டிருக்கு. என் இனிய பொன்னிலாவிய நிகழ்ச்சியில் அழகழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு இல்லையா. அந்த வரிசையில் அடுத்து தாண்டவம் திரைப்படத்தில் உயிரின் உயிரே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சரி ஓகே, இந்த பாட்டில் எங்கேயாவது நிலவு பத்தின வரிகள் வருதா அப்படின்னு கேட்குறீங்களா? வராமலா இந்த பாடலை இப்போ ஒளிபரப்ப நான் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அந்த பாட்டில் எங்கே வருது அப்படின்னா, தண்டவாளம் தள்ளி இருந்தது தூரம் சென்று சேரத்தான், மேற்கு வானில் நிலவு எழுவது எண்ணுள் உன்னை தேடத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வரி. எனக்கு எப்படியா இந்த மனுஷன் இப்படியெல்லாம் யோசிக்கிறார் அப்படின்னு தான் தோணுது. யோசிச்சு பாருங்கள், இரவு நேரத்தில் எண்ணுள் உன்னை, அதாவது நான் யாரோ ஒருத்தரை தேடணும், அந்த தேடலுக்கு வந்து இந்த இருள் வந்து ஒரு தடையாக இருந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காகவே மேற்கு வானில் நிலா எழுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு பாருங்க, அடடடடடா அப்படின்னு சொல்லலாம் போல தான் இருக்குது. ஸோ தாண்டவன் திரைப்படத்தில் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் அதுக்கு இணையாக இசையமைச்சிருக்காரு, சைந்தவி சத்ரிய பிரகாஷ் மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் தான். ஸோ இந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரி 9:48 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், இந்த பாட்டில் எங்கேயாவது நிலாவோட ரெஃபரன்ஸ் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டு முழுக்க நிலா பற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டோடைய தொடக்கமே நிலா வச்சு தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் மகாநல்ல திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த திரைப்படத்தினுடைய பேர் சொல்லும்பொழுதே இப்போ நான் கொடுத்த பில்டப்புக்கு இது என்ன பாட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாவா நிலவை பிடிச்சு தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, விடியும் போது தான் தொலைஞ்சு போகுமே கட்டி போடும் இதுவாக. எத்தனை பேர் யோசிச்சிருப்போம் இரவு முழுக்க நிலவினுடைய அழகை உட்கார்ந்து ரசிச்சிட்ருப்போம். சின்ன வயசுலேருந்து, சின்ன குழந்தையிலேருந்து நிலாவை பார்த்து பிரமிச்சு ரசிச்சிட்ருக்கோம். யாருக்காவது அடடா இந்த நிலா விடியும் போது நம்மகிட்டேருந்து தப்பிச்சு போயிடுமே, அதை வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்போமா? அந்த ஒரு அழகான கற்பனையை பாடல்களை கொண்டு வந்திருக்கார் கவிஞர் நாமத்துக்குமார். சிவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில் ஹரிச்சரன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:54 ஆகிட்டுருக்கு. இனிய பொன்னிலாவே அப்படின்ற நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாம் உங்களுக்காக செய்யக்கூடிய பாடல் வந்து நிலா நீ வானம் காற்று மழை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் தான். இந்த பாடல் வந்து கண்டிப்பாக இந்த நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கக்கூடிய பெரும்பாலான நேயர்களுக்கு ஒரு விருப்ப பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாடல் வந்து எந்த அளவுக்கு அழகா நிலா அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிக்குதோ, இந்த அன்புள்ள கனவா அன்புள்ள தமிழே அன்புள்ள நற்றினையே அப்படின்னு ஒரு தொடர் வரும். அது அப்படியே முடிக்கும் பொழுது அன்புள்ள அன்பே அப்படின்னு முடிப்பாங்க. அன்புக்கு மிஞ்சின ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்து, இல்லை இல்லை அன்பு தான் அன்பை விட பெரிய சொல் அப்படின்னு முடித்த மாதிரியான ஒரு விஷயம். விஜய் ஜேசுதாஸ் மற்றும் சின்மை அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: விவத் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10 மணியே ஆயிட்டிருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் விருப்பப்பட்டு கேட்கக்கூடிய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்கணும்னு பிரியப்பட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊரினுடைய பெயரை டைப் பண்ணி நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல், அதாவது இப்போ நீங்கள் கேட்கணும்னு விரும்பக்கூடிய பாடலை டைப் பண்ணி அனுப்புங்க. அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயரும் கூடவே சேர்ந்து அனுப்புனீங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய பாடல் உங்களுடைய பாடலாக நிச்சயம் இருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் யாருக்கான பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி பகுதியிலிருந்து கொழுமகுண்டான் கிராமத்திலிருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் கேட்டிருக்காரு. புன்னகை மன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிங்களத்து சின்ன குயிலே அப்படின்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் இளையராஜா அவர்களுடைய இசையில் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும். குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கு. நேரம் சரியாக 10:07 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமழிசை பகுதியிலிருந்து நாகராஜ் அஸ்வினி ஹஸ்பிகா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து மாயாவி திரைப்படத்தில் இடம்பெற்ற கடவுள் தந்த அழகிய வாழ்வு அப்படின்ற பாடல் தான் விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய பாடல். எஸ்பி சரண் மற்றும் கல்பனா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த பாடல். பழனி பாரத் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்று என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கரையாம்பாளையத்திலிருந்து மனோகரன் அவர்கள் கேட்டிருக்காரு. சந்தன காற்றே பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை கேட்கலாம். தனிக்காட்டுராஜா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், இளையராஜா அவர்களுடைய சைலவாளி அவர்கள் வரிகள் எழுதி, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து நாளை உலகை ஆள வேண்டும் அப்படின்ற பாடல் தான். காரப்பாக்கத்திலிருந்து தசரதன் அவர்கள் கேட்டிருக்காரு. கேஜே யேசுதாஸ் குழுவினர் பாடிய பாடல். புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய செயல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:31 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் காதல் குன்றின் திரைப்படத்திலிருந்து நெஞ்சோடு கலந்துரு அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம். ராஜாராம் அவர்கள் திருத்தணி பகுதியிலிருந்து கேட்டிருக்காரு. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா அவர்கள் இணைந்த பாடிய பாடல், கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா அவர்களை இசைமீட்டிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பெரும்பாக்கத்திலிருந்து கௌரி கிருஷ்ணன் அவர்கள் கேட்டிருக்காங்க. தேன்மல்லிப்பூவே அப்படின்ற பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இளையராஜா அவர்களுடைய இசையில கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு கேட்டுட்ருக்கக்கூடிய நேரம் 10:43 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஆலந்தூர் பகுதியிலிருந்து கோமதி அவர்கள் கேட்டிருக்காங்க. கழுகு திரைப்படத்தில் இடம்பெற்ற காதல் என்னும் கோயில் அப்படின்ற பாடல் வேணும்னு சொல்லிட்டு சோழமங்கலம் முரளி அவர்கள் பாடிய பாடல், பஞ்சருணாச்சலம் அவர்கள் வரிகள் எழுத இளையராஜா அவர்கள் இசையமீட்டிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பாடல் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கூட இருக்கலாம். நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து திருத்தேரில் வரும் சிலையோ அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளசரவாக்கம் பகுதியிலிருந்து அன்பழகன் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடலை கேட்டு மகிழலாம். எஸ்பி

சுப்பிரமணியம் மற்றும் பி சுஷிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் அவர்கள் வரிகள் எழுத இளையராஜா அவர்கள் இசைமீட்டிய பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இது போல இன்னும் பல அழகான இனிய பாடல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: இசைவிழும் இரவில் இனிமையான பாடல்களோட இணைஞ்சிருக்க போகிறோம். வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிசய பிறவி படத்திலிருந்து அன்னக்கிளியே சொன்ன கிளியே அப்படிங்கிற பாடல் நடத்தி வச்சுருக்கேன். மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோடு. இசங்களோடு நான் சகா பார்த்திபன்.
1: அன்னக்கிளியே சொன்ன கிளியே, சந்தேகம் உனக்கு ஏன்?

11 மணி 6 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ஈரமான ரோஜாவே படத்திலிருந்து அதோ மேக ஊர்வலம் இதோ மின்னல் தோரணம் அப்படிங்கிற பாடல் தான் அடுத்து வச்சுருக்கேன். மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. புலமை பற்றி நான் உங்களுடைய வரிகளில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையோடு.

எஸ் 11:12 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், அதுவும் மிக ஊர்வலம் அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக இதயம் படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன், பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா அப்படிங்கிற பாட்டு தான். கே ஜெயஸ்தாஸ் அவங்களுடைய குரலில் காத்துட்ருக்கு, கேட்கலாம் இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

பதினோரு மணி 17 நிமிஷத்தில் கேட்டு முடிச்சிங்க. இது எட்ட நின்று என்னை சொட்ட நிலா அப்படின்னு பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலான்னு ரொம்ப அழகான பாடல் கே ஜெயசுதாஸுடைய குரலில் கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா அப்படின்னு மௌனம் சம்மதம் படத்துலேருந்து கே ஜெயசுதாஸ் மற்றும் சித்ரா இவங்க ரெண்டு பேருடைய குரலில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:23 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். கல்யாண தேனிலா அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் ரோஜா படத்திலிருந்து கல்யாண ஜோடி அப்படிங்கிற பாடல்தான் காத்துட்டு இருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையோட.

11:28 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. கல்யாண ஜோடி அப்படிங்கிற பாட்டு தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, டிவி கோபாலகிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்கள் இளையராஜா அவங்களுடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ், ராஜ பார்வை படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், அந்தி மழை பொழிகிறது அப்படிங்கிற பாட்டு. கேட்டணிஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:33 ரொம்ப அழகான பாடல் அந்த மழை பொழிகிறது கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனாதிபதி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மூணு மழை

0: மல்லிகைப்பூ அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.
1: மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டக்கண்ணால் பாகுதடி, முட்டக்கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

11:40 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. மூணு முழுவதும் மல்லிகைப்பூ அப்படிங்கிற பாட்டு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூவேந்தர் படத்திலிருந்து தான் பாடல் எடுத்து வச்சிருக்கேன். நான் வானவில்லையே பார்த்தேன் அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஹரிஹரன் உங்களுடைய குரலில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

11:48 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்கும். இட்ஸ் ரைட். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் முகநூல் வாயிலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே லைட்டாக முகநூல் பக்கம் பார்க்குற போது, அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, அந்திமழை பொழிகிறது பாடல் தூள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மூணு முழு மல்லிகைப்பூ பாடலும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண ஜோடி பாடல் கலக்கலான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சொல்லியிருக்கிறது யார் முனிராஜ், மனசு மயங்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து

சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதல் பாடலான அன்னக்கிளியே பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஊரப்பாக்கம் அப்படிங்கிற பேரில் இருந்து எஸ் ரைட், ஊரப்பாக்கம் பார்த்திபன் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம நாகராஜன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அன்பு அறிவிப்பாளர் சக பார்த்திபன் அவர்களுக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இதயம் படத்தில் ஒழித்த பாடல் சூப்பர். மௌனம் சம்மதம் படத்தில் இருந்து ஒழித்த பாடல் கல்யாணத்தின் நிலா மிக அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுபா சுவாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. எஸ் ரைட், உங்களுக்காக இணைச்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாட்டு, எஸ் ரைட், டிஎல் மகாராஜன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில் உருவான பாடல் தான். ஏராளமான அவங்களுடைய இசையில் புதிய மன்னர்கள் படத்திலேருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், நீ கட்டும் சேலம் அடிப்பில் நான் கசங்கி போனேன்டி அப்படிங்கிற பாட்டு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

11:55 நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலன் படத்துலேருந்து என்ன விளையாடி என்ன விலை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய வரிகளில், இரகமான அவங்களுடைய இசையில் அவங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க. திரும்பவும் நான் அவங்கள நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை FM ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.